நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்மு ஒலிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும், ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 17 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 24 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 7 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இனி கேட்கலாம் கௌலை ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை கௌலை ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி
1: குறளமுதம். கடவுள் வாழ்த்து முதலாவது அதிகாரம் முதல் குறட்பா.

எழுத்துக்கள் எல்லாம் அகரம் என்னும் ஒலி எழுத்தை முதலாக கொண்டுள்ளன. அதுபோல உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் ஆதியாகிய கடவுளை முதலாக கொண்டுள்ளன.

குறளமுதம் கேட்டீர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். 6:35 பண்ணை இல்ல பிரிவு பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சி. காலை 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் அறிவியல் தகவல்களை தாங்கி வாமா மின்னலு, சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், இதய மருத்துவர் டாக்டர் ப விஜயசேகர் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 மனம் விரும்பும் பாடல்களோடு இதயராகம். 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகம். காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். காலை 10 போடு ஆட்டம் போடு. 10:30 களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இதில் புதியதோர் உலகம் செய்வோம் உரை கேட்கலாம். வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் சோ சத்யசீலன் அவர்கள். 11 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க. பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் திருடன் நாடகம் கேட்கலாம். தெலுங்கில் எழுதியவர் கே மந்தப்பள்ளி ராவ் அவர்கள். தமிழில் பி நடராசன். அமைப்பு நரிபாடி டி ராஜு, ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். 12:50 பாப்கார்னர். 1 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் முருங்கையில் மதிப்பு கூட்டுதல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவன இணை பேராசிரியர் முனைவர் வி சந்திரசேகர் அவர்கள். 2:30 செய்தி மலர். 3 இசைத்தூரல். 4:00 வசந்தன் கோவின் வண்ண கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டி. 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண

ஐந்து மணிக்கு பொன் மாலை, ஆறு மணிக்கு ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா. இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 சிறுகதை நேரும். கூபா ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய கனகாம்பரம் சிறுகதையின் முதல் பகுதி கேட்கலாம். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பருவத்திற்கேற்ற பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பெரம்பலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி டோம்னிக் மனோஜ் அவர்கள். 8:00 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10:00 ஞாபகம் மருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே

முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வான்வெளியில் இசை தூரிகை. 9 இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் டி கே ரங்காச்சாரி அவர்களின் பாட்டு, உடன் பாடுகிறார் வைரமங்கலம் எஸ் லட்சுமி நாராயணன் அவர்கள். சி ஆர் மணி ஐயர் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். முற்பகல் 11 போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111, 3 விடுமுறை விருப்பம், நேயர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இரவு 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திமடல், இரவு 10 ரவிவாசரியா அகில பாரதிய சங்கீத் சபாவில் வித்வான் எம் எஸ் என் மூர்த்தி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியியலாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காவிரியின் வானம் பாடி இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ஒலிக்கிறது பாரதி பண்.

0: opportunity to decisively shift the trajectory of India-Nepal relations and to realize the full potential of our ties.
1: The National Testing Agency has refuted the claims circulating on social media and messaging platforms regarding an alleged leak, advance access or sale of the NEET UG 2026 re-examination question paper. In a social media post, the agency said that such content is the work of organized cheating rackets that prey on the anxiety of students and their families. The agency asserted that the integrity of the examination process remains fully intact and that all necessary safeguards are in place to ensure a fair and secure examination for candidates. West Bengal Chief Minister Suvendu Adhikari has said that BJP government will undertake major development initiatives to upgrade facilities at key religious sites across the state, such as Dakshineshwar and Kalighat temples. Speaking at a program in Kolkata, Mr. Adhikari said grand arrangements will be made for the upcoming Shravani Mela at Tarkeshwar. Hitting out at the previous Trinamool Congress administration, the chief minister alleged that West Bengal suffered from acute lack of employment opportunities and systemic corruption over the past 15 years. In the one-off test against Afghanistan, India will resume play at 368 for 3 in their first innings on day 2 in New Chandigarh today. Centuries from KL Rahul and captain Shubman Gill, who remains unbeaten on 103, have put the men in blue in a strong position. Sai Sudarshan also contributed 81 before missing out on a maiden test century, while Rishabh Pant remained unbeaten with a brisk half century. In hockey, Indian men's team has lifted the Under-18 Asia Cup for the third time, thrashing host Japan 4-1 in the final in the Kakamigahara yesterday. In SAF Women's Championship 2026 final, India defeated the defending champions Bangladesh 3-1 to win the title for a record sixth time, played in Madgaon, Goa yesterday. And that is the end of this news bulletin.
2: Neram, 6 mani, 10 nimidam.
3: ആകാശവാണി எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
4: ஓதலி சிறந்தது ஒழுக்கமுடைமை என்பது முதுமொழி காஞ்சியில் வருகின்ற வரிகள். முதுமொழி என்பது பழமொழி என்ற பொருளோடு தொடர்புடையது. இந்நூலை இயற்றியவர் மதுரை கூடலூர் கிழார் என்பவராவார். காஞ்சி என்பது காஞ்சிபுரம் அன்று. காஞ்சி என்பது மகளிர் இடையில் அணியும் ஒருவகை அணிகலக் கோவையாகும். பல மணிகள் சேர்த்து கோர்த்த காஞ்சி அணி போல முதுமொழிகள் பல கோத்த நூல் முதுமொழி காஞ்சி என்ற பெயர் ஏற்பட்டது. இது திருக்குறள் போன்ற அமைப்பை உடையது. நூறதாம் சிறுபஞ்ச மூலம் நூறு சேர் முதுமொழி காஞ்சி என்று பிரபந்த தீபிகையார் இந்த நூலை பற்றி குறிப்பு செய்யப்பட்டுள்ளது. எல்லா பாடல்களும் ஆர்கலி உலகத்து என்று தொடங்குகின்றது. ஆர்கலி உலகத்து மக்கட்கு எல்லாம் ஓதலிச் சிறந்தென்று ஒழுக்கம் உடைமை என்கிறது. கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் வாழும் மக்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை இந்நூல் தெரிவிக்கின்றது. ஒரு மனிதன் எவ்வளவு கல்வி நூல்களை கற்றிருந்தாலும் அவனிடம் ஒழுக்கமில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை செம்மையாகாது. ஓதாதார்க்கு உணர்வோடு ஒழுக்கம் இல்லை என்கிறார் ஔவையார். நல்ல நூல்களை கற்பது மட்டும் பெருமையன்று, அதில் கற்றபடி வாழ்க்கையில் நடந்து காட்ட வேண்டும் என்பதே ஒழுக்கமுடையதாகும். அதனால்தான் திருவள்ளுவரும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றார். கற்றபின் நிற்க என்பது இங்கே ஒழுக்கத்தையே குறிப்பிடுகின்றது. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். எதனால் சிறப்பு என்று உற்று நோக்கும் இடத்து கற்றதோடு மட்டுமல்லாமல் ஒழுக்கத்தோடு இருந்ததால்தான் சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற பெயர் வருவதற்கு காரணமாக ஒழுக்கமே அமைகிறது. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நல்ல வித்து ஆகும், நல்ல விதை என்கிறார். கல்வி கற்றால் மட்டும் போதாது, நல்லொழுக்கமாக இருக்க வேண்டும் என்கிறார். கல்வியாளராக இருந்தாலும் தீயொழுக்கத்தில்

0: இருப்பவரை சமுதாயம் மதிக்காது. நல்லொழுக்கம் என்பது தனி மனிதனை உயர்த்தும் பண்புகள் ஆகும். ஒழுக்கத்தை தான் நன்னடத்தை என்கிறார்கள். காந்தியை இன்றளவும் நாம் மகாத்மா என்று போற்ற காரணம், அவர் ஒழுக்க சீலராக வாழ்ந்து காட்டினார். அவர் மூன்று குரங்கு பொம்மைகள் வைத்திருப்பார். மூன்றும் மூன்று விதமான ஒழுக்கத்தை போதித்தது. தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயவை பேசாதே என்று அந்த மூன்று குரங்குகளும் அழகாக ஒழுக்கத்தை போதித்தது. பெரிய புராணத்தில் மெய்ப்பொருள் நாயனாரை அவரின் பகையரசன் மாறுவேடம் தரித்து முத்தநாதன் கொலை செய்தான். அவர் உயிர் போகின்ற தருவாயிலும், இவர் நம்மவர், இவரை பத்திரமாக கொண்டு செல்லுங்கள் என்ற வார்த்தை அவரின் ஒழுக்கப் பண்பிற்கு இலக்கணமாக திகழ்கிறது. இம்மைக்கும் மறுமைக்கும் ஒழுக்கம் நன்மையளிக்கும். அதை தருவது கல்விதான் என்பதைத்தான் ஓதலிற் சிறந்தது ஒழுக்கமுடை என்கிறது முதுமொழிக் காஞ்சி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

நீங்களும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நமக்கு தரும் அழகான பரிசு. அந்த பரிசு சிறக்க வாழ்த்துக்கள். இந்த நாளை நம்பிக்கையுடன் தொடங்குங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இறைவனை தொழும் நேரம் இது, ஆனந்த ராகம். கேட்கலாம் எம் ஆர் விஜயா பாடியுள்ள பாடலை.

இனிமையான காலை வேளையில் இதம் தரும் பக்தி பாடல்களை கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் தொடரும் பாடல் எமில் ஜபசிங் குழுவினரோடு பாடியது.

உறையூர் அருள்மிகு கமலவள்ளி நாச்சியார் கோவிலில் இன்று மாலை 6:30 தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு, மாலை 6:45 புஷ்பம் சாத்துப்படி கண்டருளல், 7:30 பொதுஜன சேவை. திருச்சி காட்டூர் புனித அந்தோனியார் ஆலய 58-ஆம் ஆண்டு திருவிழாவில் காலை 8 மணிக்கு ஏழைகளும் புனித அந்தோனியாரும் என்னும் தலைப்பிலும், மாலை 6 மணிக்கு நற்கருணையும் புனித அந்தோனியாரும் என்றும் தலைப்பிலும் திருப்பலி மறையுரை. கரூர் மாரியம்மன் திருக்கோவிலில் இன்றிரவு 7 மணிக்கு சம்ப்ரோக்ஷனை, அம்மன் குடிபோகுதல். கும்பகோணம் நாதன் கோவில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் கோவிலில் இன்று காலை 9 மணிக்கு மேல் திருத்தேர் வடம் பிடித்தல். ஆனந்த ராகத்தில் தொடரும் பாடல் ஜானகி பாடியது.

0: கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஆனந்த ராகம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:15. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 24 நாள் ஞாயிற்றுக்கிழமை. வான் சிந்தும் கனமழையில் இணைந்தே சொல்லும், இசை மழையில் நனைந்தே செல்லும், இதயம் ஆளும் தேனிசை தென்றல். ஆம், ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி பண்ணை இல்ல பிரிவிற்கு இன்று பிறந்த நாள். பண்ணை எல்லாம் மண் கொளிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் என்ற பாடலின் இசையும் பாடிய TS பகவதியும் TM கமலாவும் பண்ணையில்ல ஒளிபரப்பின் மறக்க முடியா குரல்கள். வயலும் வாழ்வும் நிகழ்ச்சிதான் வான் ஒளியை மண் ஒளியாய் மாற்றியது. பசுமை புரட்சியை விதைக்க அரசு தேர்வு செய்த 10 இந்திய வானொலி நிலையங்களில் திருச்சியும் ஒன்று. 1966 வருடம் ஜூன் மாதம் 7 பண்ணையில்ல ஒளிபரப்பு தொடங்கியது. இன்று தனது 61 அகவையை கொண்டாடி வருகிறது. தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருக்கும் பண்ணையில்ல ஒளிபரப்பிற்கு தனது வாழ்த்தை வழங்கி மகிழ்கிறார் பெரம்பலூர் மாவட்டம் கண்ணாப்பாடி காஞ்சனா தேவி அவர்கள்.
2: பண்ணை இல்ல பிரிவு என்னும் அழகிய பெண் தனது அகவை நாளை கொண்டாடி கொண்டுள்ளாள். இவள் 1966 பிறந்தாள். இந்த நல்ல நாளில் அப்பெண்மணிக்கு அகவை நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் இந்த பண்ணை இல்ல பிரிவை ஒரு பெண்மணியாக உருவகப்படுத்துகிறேன் என்றால், ஒரு இல்லத்தில் பெண் எவ்வளவு முக்கிய அங்கம் வகிக்கிறாளோ அதனை போல் அகில இந்திய வானொலி நிலையத்தின் பண்ணை இல்ல பிரிவு மிகவும் முக்கியமான ஒரு அங்கமாக விளங்குகிறாள். அகவை நாளை கொண்டாடும் கதாநாயகி இவள். அதிகாலையில் தனது பணியை செவ்வனே செய்ய தொடங்கி விடுகிறாள். தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்ற ஐயன் வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க உழவருக்கு செய்திகள், அவர்களுக்கான பயிற்சிகள் எங்கு எங்கு நடைபெறுகிறது என முதலில் உழவர்களை ஆற்றுப்படுத்துகிறாள். மதியம் 2:15 வேளாண் அரங்கம் என்னும் மாபெரும் சேவையாற்றுகிறாள். புலவர்கள் வேளாண் வேலைகளை முடித்து ஓய்வாக இருக்கும் நேரம் உழவர் உலகம் என்னும் சிறப்பான நிகழ்வை தருகிறாள். பல்வேறு பகுதிகளில் உள்ள வேளாண் நண்பர்களை ஒருங்கு சேர்க்கும் பாலமாக விளங்கும் உறவுக்கார பெண் இவள். விவசாயம் தெரியாத ஆனால் விவசாயம்

0: செய்ய வேண்டும் என்ற பாபாவுடைய என்னை போன்ற பலருக்கு நல்ல அறிவுரைகளை வேளாண் முறைகளையும் வழங்கி வழி நடத்தும் நல்ல சகோதரி இவள். இவள் பணி சிறக்க வாழ்க வளர்க என கூறி மீண்டும் ஒரு முறை வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: என்னத்தான் பேரன் பேத்தியோடு ஆசையோடு கொஞ்சினாலும் பாட்டியை தான் நாம் வணங்குகிறோம். ஒவ்வொரு முறையும் வானொலிக்கு வரும்போதும் இப்படி ஒரு உணர்வு ஏற்படுத்துவதை என்னால் மறக்க முடியாது. ஆம், பழைய நினைவுகளை அசை போட்டு வாழ்த்து சொல்ல வருகிறார் பண்ணையில்ல பிரிவின் நீண்ட நாள் வானொலி நேயர்.
2: வணக்கம். இந்த பண்ணையில்ல ஒளிபரப்பு எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறந்த வழிகாட்டியா இருந்தது. காலையில எழுந்துற உடனே 6 மணிக்கு எங்களுக்கு எரியும் விளக்கே தூண்டுகோலை போல எங்களுக்கு விவசாயிகளை தட்டி எழுப்பி பல நிகழ்ச்சிகளை அளித்துள்ளீர்கள். பெரும்பாலும் பண்ணையில் ஒளிபரப்பானது உற்பத்தியை பெருக்குவதற்கும் ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு ஊன்றுகோலாக விளங்கி கொண்டிருக்கிறது. மேன்மேலும் இந்த பண்ணையில் ஒளிபரப்பு தொடர்ந்து சிறப்பாக செய்ய வேண்டிக் கொள்கிறேன். பண்ணையில் ஒளிபரப்பில் முன்னாள் சீகன் சுப்பிரமணிய ஐயா அவர்கள், வான்மதி கண்ணன், சரவணன் ஐயா, சின்னசாமி ஆகியோரெல்லாம் இதில் பணியாற்றி நல்ல சிறப்பாக செய்துள்ளார்கள். மீண்டும் இந்த வானொலி பண்ணைக்கு புதிதாக ஒருவரை நியமித்து சிறப்பாக பண்ணுவதற்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வானொலியில் கேட்டுத்தான் கோழி வளர்ப்பு, அசோலா வளர்ப்பு போன்றதெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றேன். அதனால் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: தென்றலாய் நிலைத்த உணர்வு தந்து தன் பயணத்தையும் சாதனைகளையும் மனதோடு பேசும் வானொலியின் வசந்தமாய் வணங்கி மகிழ வருகிறார் தஞ்சாவூர் மாவட்டம் பசுபதி கோவில் கவிதா அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். விவசாயம் நாங்க வாழை தோப்புல தென்னை வச்சிருக்கோம், வயல்ல நடவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாமே இருக்குது. பண்ணை உலகம் என்று 6:30 ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. அது மீண்டும் மீண்டும் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நிறைய நாள் அதுல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். அடுத்தது வந்து 2:30 ஒளிபரப்பாகுது, அதுவும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்குது எங்களுக்கு. அது மாதிரி 7:25 உழவர் உலகம் என்ற செய்தியில ஆடு வளர்ப்பது, கோழி வளர்ப்பது, அதற்கு தேவையான மூலதனங்கள் எல்லாம் எப்படி செய்யறது என்பது, உற்பத்தி செய்யறது எப்படி, உற்பத்தி செய்த பொருள்களை எப்படி இது பண்றதுங்கறத நல்லா இது பண்றாங்க. என்ன ரகம் நெல் போடலாம், எந்தெந்த வீட்டு கிடைக்குது அப்படின்னு எல்லா விஷயங்களும் ரேடியோல விவசாயத்தை பத்தியும் கிடைக்குது. அதுல நல்லா நல்ல டிப்ஸ்களும் கொடுக்கறாங்க, சமையல் டிப்ஸ்கள், வாழ்க்கையில வந்து எப்படி சிக்கனமா பயன்படுத்துறது. நிகழ்வுகள் வந்து அழகா இருக்கு, நம்மளால அதெல்லாம் பேச முடியலையே என்ற ஒரு கவலை இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் செய்யறோம். இதுல என்னுடைய குரலும் ஒலிப்பதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இந்த பண்ணை ஆரம்பிச்சு 60 ஆண்டு முடிவடைந்து 61வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறது. இது இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து அதுல இருந்து கிடைக்கணும். பண்ணை நிகழ்ச்சிக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் வளர்ச்சி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். பணிபுரியும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.
1: பத்திரிகையில் படிப்பதை விட வானொலியில் கேட்பது சுகமானது. ஏனெனில் குரலின் ஏக்கங்களை அதில்தான் கேட்க முடியும். பல ஆளுமைகளை அறிமுகம் செய்து பல உழவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தகுதி மிக்கவர்களை அடையாளம் கண்டு வளர்த்ததில் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி பண்ணையில்ல பிரிவிற்கு தனி இடம் உண்டு. தனது மகிழ்ச்சியையும் வாழ்த்தையும் தெரிவிக்க வருகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி எஸ்வி காமராசு அவர்கள்.
4: திருச்சி பண்ணையில் ஒளிபரப்பின் பிறந்த நாள் விழா இன்று. கிட்டத்தட்ட நான் 16 வயசுல வந்து உலர் வாய்மன்ற அமைப்பாளராக சேர்ந்தேன். அப்போ முதல் முறையாக குடுமியான் மலையில் திருச்சி பண்ணையில் ஒளிபரப்பினுடைய ஒளிப்பதிவு நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட வந்து அந்த மலரும் நினைவுகளாக இப்போ எனக்கு அது வந்து என் கண் முன்னாடியே விரியுது. முதல் முதலாக எனக்கு அறிமுகம் திரு கணபதி அவங்க, அவர் தான் அந்த நிலைய இயக்குனராக இருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா துயிலை சுப்பிரமணியம், லட்சுமி அம்மா, முருகானந்தம், புலவர் சந்திரசேகரன், அடுத்து வந்து வான்மதி உணர்வோடவும் நினைவோடவும் இரண்டர கலந்தது. இன்னைக்கு விவசாயிகள் பெரிய நண்பனா

0: விளங்குறது உழவர் பயிற்சி நிலையம், அடுத்து வந்து அகில இந்திய வானொலி பண்ணையில பிரிவு. இது ரெண்டுமே வந்து உழவர்களோட தாய் வீடு. ஆனா எங்களுக்கு அளப்பரிய செய்திகளையும் அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் வானொலி வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கு. உலக அளவில் உள்ள தொடர்புகளை வந்து எங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அதனால வந்து இந்த பண்ணையில பிரிவு ஒளிபரப்புங்கிறது எங்களை போன்ற விவசாயிகள் மட்டும் இல்லை, இன்னைக்கு இளைய தலைமுறைக்கும் அது பெரிய வழிகாட்டியா இருக்கு. இந்த நிகழ்வுகளை வந்து பொதுமக்களும் விவசாயிகளும் வந்து தொடர்ந்து செவிமடுத்து அந்த நிகழ்வுகளுக்கு ஆதரவு கொடுக்கணும். கடைசி மனிதன் இருக்க வரைக்கும் உணவு தேவைப்படும், அந்த உணவு தேவைப்படுற வரைக்கும் விவசாயம் இருக்கும். அப்ப விவசாயத்துக்கான வழிகாட்டுதல்களை முன்னறிவிப்புகளை நம்மளோட பண்ணையில ஒளிபரப்புல இந்தியாவிலே திருச்சி வானொலி தான் அதிக பங்களிப்பு செஞ்சிருக்கு. நம்மளோட இந்த பண்ணையில ஒளிபரப்புல ஒரு பாட்டு இருக்கும், பண்ணையெல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து எப்போதுமே காதல ரீங்க ஆரம்பிட்டுக்கிட்டே இருக்கும். பிறந்த நாள் ஆண்டுல அடி எடுத்து வைக்கிற பண்ணையில ஒளிபரப்புக்கு ஒரு விவசாயிய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், விவசாயி இருக்கிற வரைக்கும் இந்த பண்ணையில ஒளிபரப்புடைய சேவையும் பணியும் தொடரணும். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நவீன தொழில்நுட்பங்கள் எத்தனை எத்தனை வந்தாலும் வானொலிக்கு நிகர் வானொலிதான். அதிலும் குறிப்பாக ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி பண்ணையில பிரிவு இன்று மட்டுமல்ல, உயிர்கள் இருக்கும் வரை உழவர்களுக்காக பல நிகழ்ச்சிகளை அள்ளி கொடுப்பதில் பெருமிதம் கொள்கிறது. உழவர் பெருமக்களே, வானொலி கேட்போம், வளம் பெறுவோம்.

0: தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் கட்டுமானப் பணிகள், சொத்துகள் விற்பனை மற்றும் நிதிசார் பரிவர்த்தனைகள் குறித்த கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் கடந்த 5 காலத்திற்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எல்லைப் பகுதிகளில் கள்ளநோட்டு புழக்கம் குறித்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் வகையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 99% மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக கூறினார். மருத்துவமனைகளில் உள்ள செவிலியர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை நிரப்பிக்கொள்ள மாநில அரசுகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை தற்போதைய 7.5% அதிகரிப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை நிலாம்பூரில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் பலர் தாவேக்கவில் இணைந்து வருவது

0: வரவேற்கத்தக்கது என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். தென்காசியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சங்கம் சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் நடத்தப்பட்டு வரும் இத்தகைய கண்காட்சிகள் தென் மாவட்டங்களில் நடத்தப்படுவதன் மூலம் சிறு தொழில்துறையினருக்கு நம்பிக்கை அளிக்கும் என்று திரு மதன்ராஜ் கூறினார். முன்னதாக இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 108 அரங்குகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தற்போது வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று கூறி மக்களின் கவனத்தை திசை திருப்ப தாவேக அரசு முயற்சி செய்வதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள மேட்டூர் அணை உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 436 திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் தொடர்பாக மாநில அரசு உரிய விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றச் செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாசு ஏற்படுவதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் ஏரியால துணிகள் நம்மளோட ஆற்றில் கொட்டுற மாதிரி பொல்யூஷன் ஒண்ணு இருக்கு. சாக்கடை ஆற்றில் கலக்குற மாதிரி ரெண்டுமே நம்ம தவிர்க்கணும். நெக்ஸ்ட் வீக் ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பிளஸ் வந்து தன்னார்வலர்கள் என்ஜிஓஸ் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒரு கிளியர் ஆக்ஷன் பிளான் கொண்டு வரும். அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்ல என்ன பண்ணணும், நம்ம மந்த் வைஸா நம்ம ஃபாலோ பண்ணி என்னோட டார்கெட் அடுத்த ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர்ல நம்ம தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் விசிபிள் சேஞ்சஸ் கொண்டு வரணும்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச்செய்திகள். லெபனானில் அண்மையில் தொடங்கப்பட்ட 2வது சர்வதேச விமான நிலையம் விரைவில் பயணிகளின் பயன்பாட்டிற்கு வரும் என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. பலோச்சிஸ்தானில் சரக்கு வாகனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வர்த்தகர்கள், போக்குவரத்து துறையினர், தொழில் நிறுவன தலைவர்களின் கூட்டுக்குழு அந்நாட்டு அரசை வலியுறுத்தியுள்ளது. திரிபுராவில் அம்மாநில காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று தில்லி காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு

0: தச்சிக் கண்டுள்ளது. இணைய வழி கட்டட திட்ட அனுமதியை விரைவில் வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் திரு ராகுல்நாத் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லாவத்தும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைப்பேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாதில் நடைபெற்ற ஆடவர் சப் ஜூனியர் தனிநபர் போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உட்பட மொத்தம் 7 பதக்கங்களை வென்றுள்ளது. உலான்பாத்தரில் நடைபெற்ற ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த வீராங்கனை சவிதா ஸ்ரீ பாஸ்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: உணவு அவசியம். அது நோய் தராத, உடல் உறுப்புகளுக்கு ஊறு விளைவிக்காததாக இருப்பதும் அவசியம். பாதுகாப்பற்ற உணவு 4 லட்சம் உயிர்களை எடுக்கிறது. பாதுகாப்பற்ற உணவால் வரும் கேடறிய இந்நாள் உலக உணவு பாதுகாப்பு தினமானது. எல்லா இடங்களிலும் பாதுகாப்பான உணவு என்பதே இவ்வருட மையக்கருத்து. புவி கண்காணிப்பிற்கென நாட்டின் 2வது செயற்கைக்கோளான பாஸ்கரா 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் இன்று. 1979 இயற்பியலாளர் அல்லாடி ராமகிருஷ்ணனின் நினைவு தினம் இன்று. 2008 அணு விஞ்ஞானி ஹோமி பாபாவுடன் இணைந்து பணியாற்றிய இவர் சென்னையில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ் கணித அறிவியல் நிறுவனத்தை தொடங்கினார். எழுத்தாளர் ஆர்ஹன் பாமுக் பிறந்த தினம் இன்று. 1952 தனது படைப்புகளின் மூலம் துருக்கி தேசத்தின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காவியமாக்கியவர். மை நேம் இஸ் ரெட் புதினத்திற்காக இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றுள்ளார். இதன் மூலம் இப்பரிசினை பெற்ற முதல் துருக்கியர் என்ற பெருமையை பெற்றவர். ஏன் நீங்கள் எழுதுகிறீர்கள் என்ற கேள்விக்கு வாழ்க்கையின் எல்லா அழகுகளையும் செல்வங்களையும் எழுத்தாக்குவதில் இருக்கும் கிளர்ச்சியினால் எழுதுகிறேன் என்கிறார் மகத்தான படைப்பாளி ஆர்ஹன் பாமுக். பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன் பிறந்த தினம் இன்று. 1959 ஜன்தன் கணக்கு, ஆதார், மொபைல் எண்ணை இணைப்பதன் மூலம் மக்களுடைய தகவல்களை ஒருங்கிணைக்க முடியும் என்ற கருத்தை முன்மொழிந்தவர். டென்னிஸ் வீரர் மகேஷ் பூபதி பிறந்த தினம் இன்று. 1974 1997 ஜப்பானின் ரிக்கா ஹிராக்கியுடன் இணைந்து பிரெஞ்ச் ஓபன் கலப்பு இரட்டையர் பிரிவில் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தார். லியாண்டர் பயஸுடன் இணைந்து கலப்பு இரட்டையர் பட்டங்களை தொடர்ச்சியாக வென்று ஆடவர் இரட்டையர் டென்னிஸ் தரவரிசையில் முதலிடம் பிடித்தவர் மகேஷ் பூபதி என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குநர் பாண்டிராஜ் பிறந்த தினம் இன்று. 1976 2009 வெளியான பசங்க திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான இவர் தனது

முதல் படத்திலேயே கவனம் ஈர்த்தவர். சிறந்த தமிழ் படம், சிறந்த வசனம் என இரண்டு பிரிவுகளில் இப்படத்திற்கு தேசிய விருது கிடைத்தது. அடுத்தடுத்த விருதுகள் வாங்கினாலும் ரசிகர்களின் கைத்தட்டல்களை தான் உண்மையான அங்கீகாரமாக கருதுகிறேன் என்கிறார் இயக்குனர் பாண்டிராஜ்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பொதுவா நம்ம வீடுகள்ல கேசரிக்கு கிடைக்கிற மரியாதை உப்மாவுக்கு கிடைக்கிறது இல்ல. ரவை ஒண்ணுதான், ஆனா சுவை வேற. கேசரி மாதிரி எப்பவும் இனிமையா இருங்க. இன்னைக்கு உலக உணவு பாதுகாப்பு தினம். இன்னைக்கு குளிர்பதன பெட்டியெல்லாம் இருக்கிறதால மிச்சம் ஆனதெல்லாம் அதுல பாதுகாப்பா வச்சிடறோம். ஆனா உணவை சூடா இருக்கும் போதே சாப்பிட்டாதான் சிறப்பு. இல்லாதவர்களுக்கு உணவு அளிக்கலாம், தேவையானதை மட்டும் கேட்டு வாங்கி சாப்பிடலாம். அது வீடா இருந்தாலும் மற்ற இடங்களா இருந்தாலும். ஞாயிற்றுக்கிழமையோட காலை வேலை அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். திருச்சி FM Rainbow 102.1 இது காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வணக்கம், வந்தனம், நமஸ்கார். வாமா மின்னலு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம ஒரு இடத்துக்கு போய் ஒருவரை சந்திக்கும் போது நம்ம என்ன நினைச்சோமோ அதையே அவர் சொன்னா எப்படி ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் நடக்கிற ஒரு விஷயம் நாம சொல்லி நடந்தா அது எப்படி இருக்கும். நம்ம முதுகு பின்னாடி நடக்கிற விஷயத்தை அப்படியே 3வது கண் கொண்டு பாக்குற மாதிரி யாராவது ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும். பிற்காலத்துல நடக்கிற நிகழ்வ ஒருத்தர் இப்பவே தேதி குறியிட்டு இந்த தேதியில நடக்க போகுதுன்னு சொன்னா எப்படி இருக்கும். இதெல்லாம் ESP சொல்றாங்க, அதாவது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். தமிழ்ல சொல்ல போனா சாதாரண 5 புலன்களுக்கு அப்பாற்பட்ட தகவலை அறியக்கூடிய திறன் அப்படின்றாங்க. அதுல டெலிபதிங்கிறது ஒருத்தர் பேசாமலேயே அவருடைய எண்ணங்களை உணர்றது. மறைந்திருக்கிறது அல்லது தூரத்தில் இருக்கிற ஈவெண்ட உணர்ந்தா அதுக்கு பேர் கிளேர்வாயன்ஸ் அப்படின்றாங்க. நிகழ போற ஈவெண்ட அப்படியே கண்டுபிடிச்சு சொன்னா அதுக்கு பேரு ப்ரீகாக்னிஷன் சொல்றாங்க. நடந்த நிகழ்வுகள்ல இருந்து மனித உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை சொன்னா அதுக்கு பேரு ரெட்ரோ காக்னிஷன் சொல்றாங்க. சரி, இதெல்லாம் உண்மையா, இப்படி எல்லாம் ஒருவரால உணர முடியுமா அப்படின்னு கேட்டா 100 வருடங்களுக்கு மேலா இதை பற்றிய ஆய்வுகள் நடைபெற்று வந்துகிட்டு இருக்குங்க. 1930களில் மேற்கொள்ளப்பட்ட சென்சர் கார்டு ஆய்வுகள், ஸ்டார்கேட் ப்ராஜெக்ட், கேன்ஸ்பெல்டு எக்ஸ்பிரிமெண்ட், இந்தியாவில் கே ராமகிருஷ்ண ராவ் ஆய்வுகள், யோகாவும் ESPயுமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதுங்க. சக்ரா பேஸ்டு ESP ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டதுங்க. சரி தம்பி, இந்த ஆய்வுகள்லாம் என்ன சொல்லுது, ESP இருக்கா இல்லையான்னு தானே கேட்குறீங்க. 100 வருஷமா மேற்கொண்ட இந்த ஆய்வுகள் எக்ஸ்ட்ரா

0: சென்சரி பர்செப்ஷன்ங்கிறது சில சமயங்களில் தற்செயலாக நடந்த ஒற்றுமைகளாக இருக்கலாம், அறியாமலே கிடைத்த தகவல்களை மூளை வந்து செயலாக்குவதுன்னு கூட சொல்லலாம், நினைவுடைய பிழைகள் மூலமாக இருக்கலாம்னு உணரப்படுதுங்க. ஆக ESP இருப்பதாக தற்போது வரை அறிவியலால் நிரூபிக்கப்படவில்லைங்க. இந்த மாதிரி தான் ஒருத்தர்கிட்ட இன்னொரு ஆளு கடன் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாருங்க. ஊர்ல எங்க தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியல. அதனால என்ன செய்யலாம்னு முழிச்சுக்கிட்டு இருக்க போது அந்த ஊருக்கு புதுசா ஒரு கிளி சிவசியக்காரர் வர்றாரு. சரி, நம்மளதான் அந்த கடன்காரனை கண்டுபிடிக்க முடியலையே, அந்த கிளிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு கிளி ஜோசியக்காரர்கிட்ட போய் உட்கார்றாரு. கிளி ஜோசியக்காரர் கேக்குறாரு, என்னங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. அந்த கடன்காரனை அந்த கிளி கண்டுபிடிச்சா 1000 ரூபாய் தர்றேன்னு சொல்றாரு. அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு கிளியையும் அட்டையும் தூக்கி போட்டுட்டு முக்காட்டை கலட்டி சொல்றாரு, என்ன மாதிரி இருப்பாரு அந்த ஆளு அப்படின்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அச்சு அசலா அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்றாரு. பாத்துட்டீங்கல்ல, நீங்க கிளம்பலாம் அப்படின்றாரு. பாருங்க, அவர் கண்ணு முன்னாடியே ஒருத்தர் நின்னாலும் அவரால் உணர முடியல. நம்ம எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க.
1: ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.
2: வாழ்ப்புங்கிறது பாட்டி சுடுற வடை மாதிரி, நாம தான் தேடி போகணும். பீஸா மாதிரி ஹோம் டெலிவரி எல்லாம் கிடைக்காது. திருச்சி மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் TNPSC குரூப் 1-2 தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தொடங்கியாச்சா. திங்கள் இருந்து வெள்ளி வரைக்கும் காலையில 10:30 மதியம் 1:30 வரைக்கும் இந்த பயிற்சி நடைபெறுது. இந்த வகுப்புகளில் வாராந்திர தேர்வு, இலவச படிப்பு பொருட்கள், தனிப்பட்ட வழிகாட்டுதல், நூலகம், வைஃபை வசதி, இந்த மாதிரி முழுமையான மாதிரி தேர்வுகள்லாம் வழங்கப்படுதான். இதை பத்தி உங்களுக்கு மேலும் விவரங்கள்லாம் வேணும் அப்படின்னா 0431 திருச்சியோட இணைப்பு எண்ணோடு 241-35-10 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. பயனுள்ள தகவலோடும் இனிமையான பாடல்களோடும் கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 காலை மலர்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைபேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் நிலவி வரும் பொருளாதார நிச்சயமற்ற சூழலில் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் இடையேயான எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சிஷீர் கனாலுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின்போது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் வலுவான கலாச்சார மற்றும் பாரம்பரிய உறவுகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் பயனுள்ள திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று அவர் கூறினார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி, பேரிடர் மீட்பு, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். இதனையடுத்து கடந்த 2015 நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின்போது பாதிக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு வரும் 12 கலாச்சார பாரம்பரிய மையங்கள் மற்றும் 72 சுகாதார மையங்கள் அந்நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆசிய பசிபிக் பகுதியில் இந்திய விமான போக்குவரத்து சேவை குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டு வருவதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் உலக விமான போக்குவரத்து சேவை குறித்த மாநாட்டில் உரையாற்றிய சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் மண்டல துணைத் தலைவர் திரு ஷெல்டன் ஹீ இதனை தெரிவித்தார். வரும் 2044 இந்திய விமான பயணிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலக அளவில் உள்நாட்டு விமான போக்குவரத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக திரு ஷெல்டன் ஹீ குறிப்பிட்டார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வு முகமை வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகள்

0: வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வை முறையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்வு முகமை கூறியுள்ளது. தவறான செய்திகளை வெளியிடும் வலைதளங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சைபர் குற்றவியல் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு எழுதும் மாணவர்கள் இதுபோன்ற போலியான செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும், தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் கணிகிரியில் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் திருவுருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார். இதையடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்பேத்கரின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு தலைமுறை தலைமுறையாக தலைவர்கள் உருவாகி வருவதை சுட்டிக்காட்டினார். அம்பேத்கரின் போதனைகளை மனதில் உள்வாங்கிக் கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அம்மாநில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உணவு பாதுகாப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் June 7 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறுதானிய பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அம்மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் மருத்துவர் கைலாஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்த வருடம் கருப்பொருளானது ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன் சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், அதாவது சுத்தமான சுகாதாரமான உணவே மருந்து. மேலும் உணவு பாதுகாப்பு துறை 2012 முதல் நம் இந்தியாவில் இயங்கி வருகிறது. இத்துறையானது அனைத்து இடங்களிலும் உணவு சம்பந்தமான குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக கள ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய குறைகளை குரல் பதிவாகவோ மெசேஜ் மூலமாக தெரிவிக்கலாம். நம்பர் 9444-042-322.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச பொருளாதார மன்றத்தின் கூட்டத்திற்கு இடையே செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு சுதந்திரமாக முடிவெடுக்கும் உரிமை இந்தியாவிற்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகள் பரஸ்பரம் நம்பிக்கை அடிப்படையிலானது என்றும், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மேலும் விரிவடையும் என்றும் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஏவுகணை மூலம் ஈரான் நேற்று நடத்திய தாக்குதல் காரணமாக அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை அருகே உள்ள தீவுகளில் அமைக்கப்பட்டுள்ள ரேடார் கண்காணிப்பு கருவிகள் மற்றும் ஈரான் கடலோர கண்காணிப்பு நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த ஏவுகணை தாக்குதலை ஈரான் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும், எனினும் அமெரிக்க படைகளுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தரவுகள் எதுவும் இல்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்காசிய பகுதியில் பதற்றத்தை குறைப்பது குறித்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இத்தகைய ராணுவ நடவடிக்கைகள் அப்பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குறைந்த செலவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் வளங்கள் பாதுகாப்பு குறித்த காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்க மாநாடு நடைபெறவுள்ளதாக ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தலைவர் திரு

ஹர்விந்தர் கல்யாண் தெரிவித்துள்ளார். இந்த மாநாடு நாளை முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு சண்டிகரில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் பிரதிநிதிகளின் போக்குவரத்திற்காக 6 மின்சார பேருந்துகளை பயன்படுத்த ஹரியானா மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது, போக்குவரத்துக்கான செலவுகளை கட்டுப்படுத்துவது போன்ற முக்கிய முன்முயற்சிகளை குறித்த இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லவத்தும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைபேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

பெண்கள் கிட்ட மட்டும் கிட்டத்தட்ட 11% தங்கம் இருக்கா? இந்த தகவலோட தெரிஞ்சுக்கலாமா தங்கம் வெள்ளியோட விலை நிலவரம். திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 14,200 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 270 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பெட்ரோல் லிட்டர் ஒன்று 108.23 ரூபாய்க்கும் டீசல் லிட்டர் ஒன்று 100.05 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. சில நேரங்கள்ல கடலுக்கு நடுவுல கப்பல்ல போனாதான் சந்தோஷம் கிடைக்கும் இல்ல, கடலுக்கு ஓரத்துல வர அலைகள்ல நம்மளுடைய கால்களை நினைக்கும் போதே அது சுகமாதான் இருக்கும். அந்த மாதிரி தங்க நகை வெள்ளி நகைன்னு இல்ல, நமக்கு பிடிச்ச பாடல காலையில இதே ராகத்துல கேட்டாலே நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? 938-546-1021 இந்த எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களோட பேர் ஊர் பேரோட. 7:26 ஆகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மலர் கேட்டு இணைந்திருக்கோம். இதோட தெரிஞ்சுக்க போறோம் மேட்டூர் அணையோட நீர்மட்டம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.85 அடியாகவும் இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 872 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: ஏழு மணி 33 நிமிஷம் ஆகுது. திருச்சி FM ரெயின்போ 102.1 காலை மலர் கேட்டு இணைந்திருக்கும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் மூலமா இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

மெயின்கார்ட் கேட் மற்றும் கம்பரசம்பேட்டை துணை மின் நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை அதாவது 9ஆம் தேதி அன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதால அன்னைக்கு காலை 9:45 மாலை 4 மணி வரைக்கும் மின்சார விநியோகம் இருக்காது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவல்களோட இனிமையான பாடல்களும் காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி FM Rainbow 102.1 காலை மலர் நிகழ்ச்சியோடு.

0: நமக்காக எப்பவுமே துடிச்சிட்டு இருக்க இதயத்தோட ஆரோக்கியத்தை கவனிக்கிறதும் ரொம்ப முக்கியங்க. அதுக்காக என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? தீய பழக்கங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவு முறைகளை எடுத்துக்கிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி இதய மருத்துவர் பா விஜயசேகர் அவர்கள். வணக்கம் டாக்டர். மாரடைப்புக்கான அறிகுறிகள் நம்மளுக்கு தெரிஞ்சா உடனே என்ன செய்யணும் டாக்டர்?
1: இருதய மாரடைப்பு பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நமக்கு ஒரு அறிகுறி வந்து எவ்வளவுக்கு சீக்கிரம் வந்து அதுக்கு உண்டான சிகிச்சையை வந்து ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த இருதயம் வந்து பலவீனமாகாம இல்லைன்னா அந்த இருதயம் வந்து ரொம்ப வீக் ஆகாம நம்ம வந்து பாதுகாக்க முடியும். பட் இதுல இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா, நமக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அறிகுறி வந்திருக்கும், அவங்க வீட்லயே வந்து ஏதாச்சும் ஒரு ஹோம் ரெமெடிஸ் வந்து பண்ணிருப்பாங்க. இப்ப வாட்ஸ்அப்ல நிறைய ஃபார்வர்ட்லாம் இருக்கும், இந்த மாதிரி வலி வந்ததுன்னா வந்து இந்த உணவு வந்து உட்கொள்ளுங்க, இல்ல இந்த டேப்லெட்டை போட்டுக்கோங்க, இல்ல அவங்களே வந்து மெடிக்கல்ல போய் வாங்கி ஏதாச்சும் அவங்க கேஸ்ட்ரைட்டிஸ் நினைச்சு வந்து டேப்லெட் போட்டிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு வைத்திய முறைகளை வந்து அவங்களே வந்து அவங்களுக்கு உண்டான செல்ஃப் டயக்னோசிஸ் சொல்லுவோம். சோ இது வந்து அவங்களுக்கு மாரடைப்புக்கான அறிகுறியா இல்லையான்னு தெரியாம இருக்கலாம், இல்ல அவங்களே வந்து இது வந்து ஏதாச்சும் நம்ம சாப்பிட்டது சேரல, அஜீர்ணத்தினால இல்ல கேஸ்ட்ரைட்டிஸ்னாலன்னு தெரிஞ்சு தவறான சிகிச்சைகளை வந்து எடுத்துட்டு இருக்கலாம். சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவங்க வந்து இந்த மருத்துவ முறைகளை எல்லாம் அதாவது செல்ஃப் மெடிக்கேஷன் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு நாள் கழிச்சுதான் இதுல எதுவுமே சரியாகலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, டாக்டரை வந்து பார்ப்பாங்க. பட் அந்த சமயத்துல என்ன இருக்கும்னா, இந்த ரெண்டு மூணு நாள்ல அது உண்மையாலுமே மாரடைப்பா இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஹார்ட் தசையெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து பெர்மனண்டா வந்து டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கூட வந்து அந்த இருதய தசைகளை வந்து பழைய மாதிரி வந்து வர வைக்க முடியாது. அதனாலதான் ஹார்ட் அட்டாக் பொறுத்த வரைக்கும் கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவோம். அறிகுறிகள் ஏற்பட்டு ஒரு மூணுலிருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ள நம்ம மருத்துவமனையை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இந்த இருதய தசைகளை வலுவிழக்காம காப்பாத்திக்க முடியும். ஸோ அதனால இருதய அறிகுறிகள் பொறுத்த வரைக்கும் வந்து தாமதிக்காம இக்னோர் பண்ணாம இந்த ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணாம இமீடியட்டா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிடுங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லும் பொழுது இருதய பிரச்சனைக்குன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் தான் போகணுங்கிறது கிடையாது. பெரும்பாலான சமயம் உங்களுக்கு லேசான ஒரு வலி இருக்கு, மூச்சு திணறல் இருக்கு அப்படின்னாக்கா ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிளினிக்ல கூட ஒரு இசிஜி ஃபெசிலிட்டி வந்து எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் வந்து இருக்கும். ஒரு இசிஜி எடுத்தாலே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இது வந்து ஹார்ட் ப்ராப்ளமா இல்லையா அப்படிங்கறதுதான். ஸோ செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் பண்ண வேண்டாம், சிம்டம்ஸை வந்து இக்னோர் பண்ண வேண்டாம். மாரடைப்புக்கான அறிகுறிகள் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியற பட்சத்துல இமீடியட்டா பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு இசிஜி எடுத்தாலே பெரும்பாலான சமயம் உங்களுடைய சந்தேகங்கள் வந்து நிவர்த்தி ஆயிடும்.
0: ரத்த அழுத்தத்தினால இதயத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்து நாளைய மருத்துவ நேரத்துல சொல்ல இருக்கிறாங்க திருச்சி இதய மருத்துவர் பா விஜயசேகர் அவர்கள்.

0: போலாமா வானொலி வழியா திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைக்கு. தக்காளி கிலோ ஒன்று 46 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கத்திரிக்காய் 50 ரூபாய், அவரைக்காய் கிலோ ஒன்று 90, வெண்டைக்காய் 30 ரூபாய், கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 64, பெரிய வெங்காயம் 34 ரூபாயில கிடைக்குது. பச்சை மிளகாய் 46 ரூபாய், சுரைக்காய் 24, சௌசௌ 40 ரூபாய், புடலங்காய் பீர்க்கங்காய் இரண்டு காய்கறிகளுமே 46 ரூபாயில விற்பனையாகுது. முள்ளங்கி கிலோ ஒன்று 36, கருணை கிழங்கு 90 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனை கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 30, கேரட் கிலோ ஒன்று 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 50 ரூபாய், பீட்ரூட் 40, காலிஃபிளவர் பூ ஒன்று 40, எலுமிச்சை பழம் ஒன்று 5 ரூபாய், கொய்யாப்பழம் 100 ரூபாய், பூசணிக்காய் பரங்கிக்காய் இரண்டு காய்கறிகளுமே 24 ரூபாயில விற்பனையாகுது. ஆப்பிள் கிலோ ஒன்று 300, ஆரஞ்சு 150, மாதுளை 290, திராட்சை 100 ரூபாய். கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்றைய விளைநிலவரம்.
1: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குரசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்து

0: பிரதி நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30% திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உயர்கல்வி பெற விருப்பமுள்ள மாணவர்களோட நலனை கருத்துல கொண்டு மாணவர்களுக்கான குறைதீர் கூட்டம் பிரதி மாதம் 4வது வாரத்துல நடைபெறும்னு சொல்லிருக்காங்க. இதுல 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத, தேர்வுக்கு வருகை புரியாத மாணவர்கள்லாம் கலந்து கொண்டு தேவையான ஆலோசனைகள் பெறலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காரு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் மாணவர்கள் விடுதிகளில் சேர விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தகுதியுடைய மாணவ மாணவியர் விண்ணப்பங்கள்ல சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர்கிட்ட இருந்தோ இல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இலவசமா பெற்றுக் கொள்ளலாம்னும், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 18ஆம் தேதினும் நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. 7:51 ஆகுது. திருச்சி FM Rainbow 102.1 பயனுள்ள தகவலோடு கேட்டு இணைந்திருக்கோம். இது காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: வானிலை முன்னறிவிப்பு. வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும்ங்கிறதால மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. காலைமலை நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் கேட்கலாமா? பெங்களூர் நாட்கள் படத்திலிருந்து

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 8 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல் வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். நாட்டில் பொருளாதார புரட்சி மற்றும் நீண்டகால வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டத்தில் உலகளாவிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாட்டின் வளர்ச்சியை மேலும் விரைவுபடுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினார். நாடு முழுவதும் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மேற்காசிய சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருவதையடுத்து இந்நடவடிக்கை. உலான்பத்தாரில் நடைபெற்ற ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன் பட்ட போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த சவிதா ஸ்ரீபாஸ்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், தமிழக அரசு விளையாட்டு வீரர்களின் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறியுள்ளார். சர்வதேச உணவு பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தவறான உணவு பழக்க வழக்கங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில், சுமையிலிருந்து தீர்வு எங்கும் பாதுகாப்பான உணவு என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெறுகின்றன. குழந்தைகளுக்கு சத்தான பாரம்பரிய உணவு வகைகளை வழங்க வேண்டியதன் அவசியத்தை தருமபுரி மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் டாக்டர் கைலாஷ்குமார் வலியுறுத்துகிறார்.
2: சுத்தமான சுகாதாரமான உணவை மருந்து என்பதை உணர்த்தும் விதமாக பெற்றோர்கள் அனைவரும் தங்களுடைய குழந்தைகளுக்கு அதிகமாக சிறுதானிய வகைகள் கொடுக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். முடிந்த வரையில் அதிகமாக வீட்டில் சமைக்கக்கூடிய பொருட்களை உண்ணவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
1: வடக்கு கேரளம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்காசி, திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், மதுரை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்திருந்தது. இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு தொடர்ந்து நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நேர்கள் தங்களது இதயம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது. இதய ராகம் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம் நிகழ்ச்சிக்கு நேர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நேர்கள் இந்த நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்க செய்ய வேண்டியதெல்லாம் 938-546-1 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்க பேர், ஊர், மனசுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை அழகா தட்டச்சு செய்து அனுப்புங்கள். அந்த வகையில நம்மகிட்ட பிடிச்ச பாடலை கேட்டிருக்காங்க. டிராகன் திரைப்படத்திலிருந்து ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான் பழனி வட்டத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாடலை நாமும் கேட்டு ரசிப்போமா?

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: ஜெயம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இதய ராகம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. பெரம்பலூர்ல இருந்து சரண், மூவி நேம் டான், சாங் ஜலபுல ஜங் அப்படின்னு சொல்லி அழகா தமிழையும் ஆங்கிலத்திலையும் தட்டச்சு செய்து அனுப்பியிருக்கிறாங்க. சரண் விரும்பி கேட்ட பாடல நாமளும் விரும்பி கேட்டுடலாமா?
1: அம்முக்கு டும்முக்கு அம்மா.

பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இதே ராகம் நிகழ்ச்சியில விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. சமயபுரம் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் நகர்ல இருந்து கலையரசு, சத்யபாமா, அசோக், அகிலா இவங்க எல்லாரும் தான் தாய்க்கிழவி படத்திலிருந்து.

0: நேரம் 8:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
0: மணப்பாறையிலிருந்து கார்த்திகா சத்ய பிரசாத் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து இந்த பாட்டை தான் வாங்க நேர்களே, நாமளும் கேட்டு ரசிக்கலாம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit Samriddh Bharat. Join Indian Navy.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 92.5 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இதே ராகம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் பத்தி சொல்லணும் அப்படின்னா, கேட்டிருக்க நேயர்கள் கும்பகோணம்ல இருந்து பிரீதா, பிரதீப், ஸ்ரீதேவி இவங்க எல்லாரும் தான். இந்த பாடல் நடைபெற்ற இந்த படம் வந்து அயோத்தி. சாமானியர்களோட பலவித உணர்வு போராட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பாடல் தான். அவங்க விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. ரொம்ப மெலோடியான பாடல், நாமளும் கேட்டு ரசிக்கலாம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இது ராகம். நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. குமரன் நகர் லக்ஷ்மி கோல்டன் ஸ்பேரோ அப்படிங்கிற பாடல், நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்திலிருந்து.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.

நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல அரங்கேற காத்திருக்க வசந்த அழைப்பு. எட்டு மணி 47 நிமிடம் ஆயிடுச்சு. நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இதே ராகம்.

0: திருச்சிபம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இதயராகம், இதயராகம் நிகழ்ச்சியில நீங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும்னா 938-546-1021 என்ற வாட்ஸ்அப் எண்ல தட்டச்சு செய்து அனுப்ப வேண்டிய விவரங்கள், உங்கள் பேர், ஊர், மனசுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எல்லாத்தையும் தான். நேரம் சரியா 8:50. இனி கேட்கலாம்
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில்
3: ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அதனால் இந்த உலகத்தில் முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினச்சார். பணம் இருந்தாலும் அந்த நினப்பு தானாக வந்துடும், அதனால் இவரும் அப்படி நினச்சதில் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார். அவருக்கு இந்த செல்வந்தர் ரொம்ப பிரமாதமாக ஒரு வரவேற்பு கொடுத்தார். ஊர் எல்லையிலேயே எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார். உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார். குருநானக்கை அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார், உட்கார வச்சார். ஐயா, நான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன், என்னால் எல்லாம் முடியும். உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னால் செய்ய முடியும். என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அது போதும், நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவாக. இதை கேட்டதும் குருநானக் சிந்தித்தார் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தன்னோட சட்டப்பைக்குள்ளே கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தார். அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார். இதை பாருங்கள், இவ்வளவு தூரம் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன், எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி இதுதான்னார். ஊசியை கையில் வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் சொல்லுங்கோ அப்படின்னார் அவர். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த ஊசியை பத்திரமாக வச்சுருக்கணும். நாம் ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும். இதுதான் நீங்கள் எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசாக சிரிச்சுக்கிட்டே. இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் முழிக்க ஆரம்பிச்சிட்டார். அது எப்படிங்க, நான் சாகிறப்போ எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார். ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம் போகிறப்போ எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தையெல்லாம் எப்படி அங்கே எடுத்துகிட்டு வர போகிறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக். அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பித்தாராம். குருநானக் சொல்கிறார், இதை பாருங்கள், நாம் செய்கிற நல்லது கெட்டது தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும், அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்து தான் உடனே குருநானக்கை வணங்கினார். ஐயா, என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது, இனிமேல் என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில் செலவழிப்பேன் அப்படின்னாராம். நம்மக்கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துக்கிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்காக நாம் வந்து பணம் சேர்க்கறத பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, பேசாமல் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. முறையான வழியில் பணம் சேர்க்கணும், அதை முறையான வழியில் செலவு பண்ணணும். அதனால் ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்குது பாருங்கள், அது அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். சொர்க்கத்துக்கு போகிறவங்க இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் நம்ம செல்வத்தை இங்கே மற்றவங்களுக்கு பயன்பட செய்து அதனால் ஏற்படுற புண்ணியம் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு போக முடியுமா. இதுதான் ஆன்மீகவாதிகள்லாம் சொல்கிற கருத்து. ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார், நான் எப்போவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்கே 3 அதி

0: விஷயங்களை பார்ப்பேன்னார். என்னன்னு கேட்டாங்க. நான் யார் யார் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானோ அவங்களில் சில பேர் அங்கே இருப்பாங்க, அது ஒரு பெரிய அதிசயம்னார். சரி, அடுத்தது என்ன? ரெண்டாவது அதிசயம் என்னென்னா, அங்கே இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னார். சரி, மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் அங்கே இருக்க பாருங்க, அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னாராம்.
1: சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நிறைவான நன்றி சொல்ற நேரம் தான் இன்னைக்கு. வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிருந்த நேயர்களுக்கும், அதை முயற்சி செய்த நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் நன்றியையும் சொல்லிக்கிட்டு, நிறைவு பாடல் நிறைவான பாடலா கேட்டிருக்கிறாரு தஞ்சாவூர் செல்வகுமார். விடுதலை திரைப்படத்திலிருந்து காட்டுமல்லி அப்படிங்கிற பாடலை நாமளும் விருப்ப பாடலா கேட்டு ரசிப்போம். இதே ரகம் நிகழ்ச்சி இதுவரை உங்களுடன் நான் அன்புடன் மரியா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரங்கள் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: அடுத்த நிகழ்ச்சியா வளம் வர காத்திருக்கு வசந்த் அழைப்பு. குழந்தைகளோட குதூகல பங்கேற்பல முன்பாக கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த மின்னணு சுகாதார கட்டமைப்பை உறுதி செய்வதில் அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவிற்கு அவர் அளித்த பேட்டியில் இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 90 கோடி ஆயுஷ்மான் சுகாதார அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வரும் வியாழக்கிழமை டெல்லி செல்கிறார். இந்த பயணத்தின்போது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களை சந்திப்பார் எனவும் தெரிகிறது. நாமக்கல் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் மாநில வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் இன்று காலை திடீர் ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க அறிவுறுத்திய அவர் மருத்துவமனையை சுகாதாரமாக வைத்துக் கொள்ளுமாறும் உத்தரவிட்டார். போதைப்பொருள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதில் அரசு உறுதிபூண்டுள்ளதாக மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளரிடம் பேசிய அவர் மாணவர்கள் போதைப் பழக்கங்களுக்கு அடிமையாகும் நிலையில் விநியோக சங்கிலியை முழுமையாக தடை செய்யும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் வரும் புதன்கிழமை மக்கள் தொடர்பு முகாம் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். முதியோர் உதவித்தொகை, பட்டா மாறுதல், விபத்து நிவாரணம் உள்ளிட்டவற்றிற்கு இதில் மனுக்கள் அளித்து பயன்பெறுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்கான ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்கள் விரைவில் செயல்படுத்தப்படும் என நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார்.
4: பாபநாசம் ஏரியால வந்து நீங்கள் நம்மளோட ஆள் மாதிரி ஒரு ஒரு பொல்யூஷன் ஒன்னு இருக்கு. ரெண்டாவது வந்து சாக்கடை ஆற்றில் கலக்குற மாதிரி ரெண்டு விதமா பொல்யூஷன் இருக்கு. ரெண்டுமே நம்ம தவிர்க்கணும். ரெண்டுக்குமே வந்து டிஃபரெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வீக்ல வந்து ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் மீட், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பிளஸ் தன்னார்வலர்கள் என்ஜிஓஸ் கோஆர்டினேட் பண்ணிட்டு வைஸா நம்ம ஃபாலோ பண்ணி என்னோட டார்கெட் வந்து ஒரு 1 இயர்ல வந்து நம்ம ஒரு தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் விசிபிள் சேஞ்சஸ் கொண்டு வரணும்.
3: மங்கோலியாவில் நடைபெறும் உலான்பதர் ஓபன் மல்யுத்த போட்டியின் 74 மற்றும் 76 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஷாகர் ஜாக்லன், காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இதையடுத்து இந்தியாவிற்கு 6 தங்கப்பதக்கங்கள் கிடைத்துள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிறு ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: காலை வணக்கம் குட்டி சலங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கோடை விடுமுறை எல்லாம் முடிஞ்சு போன வாரமே எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். புதுசா நண்பர்கள்லாம்

கிடைச்சாங்களா உங்களுக்கு? வாங்க பேசலாம். 0431 இணைப்பு எண்ணோடு 246-102-1 அப்படி இல்லனா 240-102-1 இரு எண்களும் உங்களுக்காக மட்டும்தான் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு விடுகதையோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். விடுகதை கேக்கலாமா? பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது, அது என்ன? பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது, அது என்ன? இந்த விடுகதைக்கான விடையை யோசிச்சுட்டே ஒரு பாடல் கேளுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1. இது வசந்த் அழைப்பு, குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா

0: அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: நிமிஷம் ஆகுது. வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல. பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது, அது என்ன அப்படிங்கறதா இன்னைக்கு குட்டிச்சலங்களுக்காக நம்ம கேட்டிருந்த விடுகதை. நம்ம கூட பேச போற முதல் குட்டிச்சலம் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் பேசுறீங்க?
4: தீக்ஷா.
3: தீக்ஷா, எங்கிருந்து பேசுறீங்க?
4: திருச்சி.
3: திருச்சியில எந்த இடத்துல இருந்து?
4: தர்மபுரம்.
3: சூப்பர் தீக்ஷா. என்ன சாப்பிட்டீங்க காலையில?
4: என்ன
3: சாப்பிட போறீங்க? சரி, யோசிங்க தீக்ஷா. என்னது?
4: உளுந்தங்கஞ்சி.
3: உளுந்தங்கஞ்சியா? சூப்பரா இருக்குமே அது. சரி தீக்ஷா, உங்களுக்கு புது நண்பர்கள் எல்லாம் கிடைச்சாங்களா? எத்தனை பேரு?
4: ரெண்டு பேர்.
3: பேர் சொல்றீங்களா எனக்கு? யார் யாரு?
4: சீதா.
3: தீக்ஷா, பாப்பா ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பேசுறீங்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு
4: எது?
3: அப்படியா? சரி, பூரி தெரியுமா? பூரி, பூரி. ஒரே ஒரு பூரியில மட்டும் நம்ம தண்ணி ஊத்தி சாப்பிடுவோம். அது எந்த பூரி? ஏ, தயிர் சாதம் பிடிக்கும்னாலும் சூப்பரா பதில் சொன்னீங்க தீக்ஷா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது, அது என்ன அப்படிங்கறதா இன்னைக்கு குட்டிச்சலங்களுக்காக நம்ம கேட்டிருந்த விடுகதை. சுழி 4 3 1 இணைப்பு என்னோடு குட்டீஸ் தொட்டுவாங்க. 240 102 1 இல்லனா 246 102 1 எனக்கு இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டிச்சலம் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். அப்பா விட்டு குறைக்க சொல்லிருங்க, நம்ம பேசலாம். வெரி குட் பிரதாபன். உங்களுக்கு தம்பியா அண்ணனா? ரெண்டு பேருமே இருக்காங்களா? சரி, என்ன பிரதாபனுக்கு சளி பிடிச்சிருக்கா? இல்லையா? சரி, எனக்கு இன்னும் குரல்ல ஒரு மாறுதல் இருந்துச்சா அதனால. என்ன பள்ளிக்கூடத்துக்குலாம் போயிட்டு
4: வந்துட்டீங்களா?
3: இன்னைக்கு நேத்து போனீங்களா?
4: ரெண்டு
3: நாள் லீவ் விட்டாங்களா? சரி சரி, வெள்ளிக்கிழமை போனீங்களா?
4: அம்முட்டுமா
3: வாங்கி கொடுத்துட்டாரு அப்பா? சரி, மூணு பேத்துக்கும் தனித்தனியா வாங்கிருக்காரா இல்ல ஒண்ணு வாங்கிட்டு மூணு பேருமே இத பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரா?
4: மூணு பேருக்கு தனித்தனியா?
3: ஏ, நானும் வரே அவங்க வீட்டுக்கு.
4: சரி வாங்க.
3: என்ன கலர்ல வாங்கி கொடுத்துருக்காரு?
4: எங்க அண்ணனுக்கு ரெட் கலர், எனக்கும் என் தம்பிக்கும் கிரீன் கலர்.
3: ஓஹோ, சரி சரி. என்ன பண்றாரு தம்பி, சத்தத்தையே காணோம்?

0: என்ன
1: விளையாடுறாரு உங்களை விட்டுட்டு?
0: இது கட்டிய வச்சுப்பேன்.
1: அண்ணன் என்ன பண்றாரு?
0: அண்ணன் இது எண்ணெய் தடவிட்டு இருக்காரு.
1: என்ன அம்மா தடவி விட்டுட்டு இருக்காங்களா தலைக்கு?
0: அவங்களே தடவிட்டு இருக்காங்க.
1: பாரியா நல்ல மூணு பேருமே நல்ல பசங்களா இருந்தா எப்படியா? அம்மா சொல்றதையும் கேக்குறீங்க, அப்பா சொல்றதையும் கேக்குறீங்க. சரி பிரதாபன், ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
0: நன்றி.
1: குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 யார் பேச போறாங்கன்னு கேட்டறலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: ஹலோ,
1: கேக்குதா நான் பேசுறது?
2: ஆ கேக்குது மேடம்.
1: ஆ நீங்க பேர் சொல்லுங்க.
2: ஆ பேசுறோம்.
1: பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: தேவிகா.
1: தேவிகா எங்க இருந்து பேசுறீங்கடா?
2: எதுமலை கிராமத்துல இருந்து பேசுறோம்.
1: எதுமலை ரொம்ப நல்ல ஊராச்சு அது.
2: ஆ
1: உங்க ஊர் பத்தி சொல்றீங்களா எனக்கு? எப்படி இருக்கும் உங்க ஊரு?
2: ஹலோ,
1: உங்க ஊர் எப்படி இருக்கும்?
2: ஹலோ
1: தேவிகா.
2: ஆ கேக்குது மேடம்.
1: இப்ப கேக்குதா?
2: ஆ கேக்குது மேடம்.
1: வீட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு முதல்ல சொல்லுங்க.
2: சித்தி.
1: சரி.
2: சித்தப்பா.
1: ம்.
2: அப்பா.
1: ம்.
2: அம்மா.
1: ம்.
2: பாப்பா.
1: ம்.
2: அண்ணன்.
1: ம்.
2: நானும் மேடம்.
1: சரி, உங்களுக்கு ரொம்ப இதுல பிடிச்சது சித்தி தானே? தேவிகா.
2: என்ன மேடம்?
1: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சித்தி தானே?
2: ஆமா மேடம், கரெக்ட்டா சொல்றீங்க மேடம்.
1: பாத்தீங்களா, சித்தியோட பேர் சொல்லுங்க.
2: மகாலட்சுமி.
1: சரி சரி. தேவிகா வந்து பாப்பா சொன்னீங்கல்ல, அவங்க என்ன படிக்கறாங்க?
2: 4th ஸ்டாண்டர்ட்.
1: அவங்க கூட சண்டே எல்லாம் போடுவீங்களா?
2: நோ மேடம்.
1: என்ன தேவிகா அது இவ்வளவு சமத்தாவா இருக்குது? சரி, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு பத்தி சொல்லுங்க. என்ன விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: கண்ணாமூச்சி.
1: எத்தனை பேர் விளையாடுவீங்க? யார் கூட எல்லாம் விளையாடுவீங்க?
2: நானு.
1: ம்.
2: பாப்பா.
1: ம்.
2: அண்ணன். சித்தி.
1: சித்தியுமா?
2: ம்.
1: அதான் உங்களுக்கு ரொம்ப சித்திய பிடிச்சிருக்கு.
2: ம்.
1: அப்புறம் வேற என்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
2: நொண்டி விளையாடுவோம்.
1: சரி, இதுக்கு அந்த கேச்சர் எல்லாம் முடிவு பண்ணுவீங்கல்ல? இப்ப நொண்டியில யார் ஃபர்ஸ்ட் அடிக்கிறதுல கண்ணாமூச்சி விளையாடும் போது யார் கண்ணை வந்து யார் ஒளியறது யார் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் எப்படி முடிவு பண்ணுவீங்க?
2: அதெல்லாம் ஒளிஞ்சிருவோம் மேடம், நான் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருவோம்.
1: அது யார் கண்டுபிடிக்கணும்ங்கறத எப்படி முடிவு பண்ணுவீங்க?
2: சாபுத்ரி போட்டு பாப்போம் மேடம்.
1: அப்படி சொல்லுங்க.
2: யார் லாஸ்டா கருப்போட்ட?
1: ஓ
2: அவங்கதான் ஒளியணும்.
1: சரி சரி சரி தேவிகா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
2: பாப்பாட்ட குடுக்கறேன் மேடம்.
1: குடுங்க குடுங்க.
2: ஹலோ
1: பாப்பா. வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
1: பாப்பாவோட பேர் என்ன?
2: கிருத்திகா.
1: கிருத்திகா. சரி, தேவிகா கிருத்திகா. அம்மா பேரு?
2: அம்மா பேரு மகாலட்சுமி.
1: ஓ சரி சரி. அப்புறம் கிருத்திகா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? நல்ல விஷயம், சூப்பர். அதே மாதிரி ஒரு மணி நேரம் உட்காருங்க நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே. சரியா? ரொம்ப நன்றி கிருத்திகா. அதுக்கு பதில் சொல்ல
2: போறீங்க?
1: ஆமா சொன்னேன். எது பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது? கடலை. சாப்பிட்டிருக்கீங்களா கடலை? தேவிகா சாப்பிட்டிருக்காங்களா? நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா?
2: மூணு பேருமே சாப்பிட்டிருக்கோம்.
1: மூணு பேருமே. சரி சூப்பர் கிருத்திகா, நன்றி தேவிகா இணைப்புக்கு வந்ததுக்கு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1

0: ஒன்றில் நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது. திருச்சி சேலம் மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
1: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குரசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30% திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
2: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
4: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
3: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: இணைப்பெல்லாம் நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: போங்க.
0: எப்படி பண்றாங்க சொல்லுங்க. சமிதா போன வாரமே எதுவும் சொல்லலையே, இந்த வாரம் கண்டிப்பா விடுகதையோட வந்திருப்பாங்கன்னு தெரியும். கேளுங்க.
1: கேளுங்க. என்னால் அள முடியும், ஆனால் பார்க்க முடியாது.
0: கண்ணில்லாத என்னால் அழுக முடியும், ஆனால் பார்க்க முடியாதா? கண்டுபிடிச்சிட்டேன். நான் விடை சொல்லுவேன், நீங்க சரின்னு சொல்லணும். சரியா? தேங்காய். நான் என்ன சொன்னேன்? சரின்னு சொல்லணும் தானே சொன்னேன். ஒரு கோ மட்டும் கொடுங்க, நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு மட்டும்
1: பாருங்க.
0: என்னது? உங்களுக்கு க்ளூ தானே கேட்டேன். நான் நினைச்சு வச்சிருந்தேன். நீங்க தான் அவசரப்பட்டு சொல்லிட்டீங்க. நான் மூணு பதில், ஒண்ணு வந்து தேங்காய், அடுத்து மேகம்னு சொல்லலாம் நினைக்கும் போது நீங்களே சொல்லிட்டீங்க. அவ்வளவுதானே இன்னைக்கு சமிதா? அவ்வளவுதானே, முடிச்சுக்கலாம்ல இதோட. வாங்க அடுத்த தடவை, வாங்க அடுத்த தடவை. நான் நிறைய வெண்டைக்காய் கீரை எல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி யோசிச்சு சொல்றேன்னு பாருங்க. முதல் பதிலேயே நான் கரெக்டா சொல்றேன். சரியா? ரொம்ப நன்றி சமிதா. பரவாயில்ல, எப்போது ரெண்டு மூணு விடுகதை கேட்பாங்க. இன்னைக்கு பாவம் பார்த்து என்ன ஒரு விடுகதையோட விட்டுட்டாங்க. வசந்த அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 குட்டிச்சலங்களே, நீங்களும் அழைக்கலாம். 246-102-1 இல்லனா 240-102-1 எனக்கு திருச்சியோட முன் இணைப்பா 4-3-1 அப்படிங்கறதையும் இணைத்து வாங்க. அடுத்து குட்டிச்சலம் யார் பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டுலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ,
0: குழந்தைகள் பங்கேற்கிற நிகழ்ச்சி. மனசளவில் நீங்க குழந்தைகளா இருக்கலாம், ஆனா சரி பரவாயில்ல பரவாயில்ல தம்பி. ரொம்ப வற்புறுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் குடும்பமா சேர்ந்து. கேட்கலாம் நம்ம நிகழ்ச்சிய, குழந்தை மனசு இருக்கிற யார் வேணாலும் கேட்கலாம், ஆனா குட்டி செல்லங்கள் மட்டும்தான் பேச முடியும். இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டிச்செல்லம் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ,
0: நீங்க பேசுங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: பாப்பா, வானொலியோட ஒலி அளவை குறைச்சிடலாமா? சரி சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: உங்க பேரு?
0: என் பேரா? என் பேரு. சரி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
1: அரியமங்கலம்.
0: அரியமங்கலம்ல இருந்து. உங்க பேர் திரும்ப எனக்கு சொல்றீங்களா? சொல்லுங்க.
1: யாஷிதா.
0: யாஷிதாவா? யாஷிதா வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
1: எங்க அம்மா, எங்க தாத்தா, எங்க மாமா.
0: மூணு பேரா? சரி, அரியமங்கலத்துல எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அரியமங்கலம் தானா?
1: அரியமங்கலம். அரியமங்கலத்துல இருந்து.
0: அரியமங்கலத்துல இருந்து தானா? இப்ப நான் அரியமங்கலம் வரேன்னு வெச்சுக்கோங்களே, உங்க வீட நான் எப்படி கண்டுபிடிக்கணும்?
1: அரியமங்கலம் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க.
0: ஓ,
1: நாங்க வந்து உங்களை கூட்டிட்டு போறோம்.
0: ஆனா என்கிட்ட ஃபோன் இல்லையே.
1: ஃபோன் இல்லனா நீங்க கடையில எங்கயாவது வாங்கி

0: அதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க.
1: யாருமே தரலனா?
0: யாருமே தரலனா நாங்க காசு குடுக்குறோம், அந்த காசை வச்சு நீங்க அங்க வாங்குங்க.
1: சரி ரைட். அப்பாடா, யாஷிதா வந்து எனக்கு ஒரு போன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. சரி யாஷிதா, எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
0: நான் வந்து புது போன் வாங்கி தருவேன். புது போன்.
1: சரி வாங்கி தாங்க. ஆனா எந்த வகுப்பு படிக்கிறீங்கன்னு எனக்கு சொல்றீங்களா?
0: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
1: ஆஹா, சரி. இரண்டாம் வகுப்புலயே பரவாயில்ல. உதவி இதே மாதிரிதான் நீங்க எல்லாத்துக்கும் உதவி செய்வீங்களா? அம்மாக்கு என்ன மாதிரியான உதவி எல்லாம் செய்வீங்க?
0: சாப்பிட்டுட்டு
1: உதவி செய்வீங்களா?
0: எனக்கு
1: ஒரு ரெண்டே ரெண்டு பொருள் சொல்றீங்களா, எப்படி கேக் செய்யணும்ட்டு? ஏதாவது ரெண்டு பொருள் மட்டும் சொல்லுங்க கேக் செய்யறதுக்கு தேவையானது.
0: சக்கரை, அதுக்கப்புறம் சாக்லேட், பட்டர்.
1: பட்டர்னா நன்றி. இந்த சின்ன வயசுல உதவி செய்யணுங்கிற ஒரு பெரிய மனப்பான்மையோட இருக்கீங்க, சரியா? ரொம்ப நன்றி யாஷிதா இணைப்புக்கு வந்ததுக்கு.
0: நன்றி அக்கா.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களம்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களம்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
4: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
3: உண்மையாவா?
4: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
7: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
10: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன்கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன்கோ.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி. அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இத்தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குநர்

0: நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம் திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும். நிமிஷமாகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு, குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம். வணக்கம் தம்பி, பேசுறீங்களா தங்கச்சி பேசுறீங்களா?
1: தம்பி தான்.
0: நான் தம்பி. ஆ சரி, சத்தமா பேசுறீங்களா? தம்பியோட பேரை சொல்லுங்க. கிஷன். எங்க இருந்து பேசுறீங்க? கும்பகோணத்துல இருந்து உங்க வீட்ல இருந்து வாசம் இங்க வரைக்கும் வருது. அப்புறம் என்ன, இந்த கார சட்னி
1: தானே?
0: சரி சரி. கிஷன், உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்கலாமா? முள்ளு குத்துச்சுனா ரத்தம் வரும் இல்ல, ஏன் வரும்? கிஷன் கும்பகோணத்துல வந்து யார கேட்டாலும் எங்க கிஷன் கிட்ட கேள்வி கேளுங்க, என்ன கேட்டாலும் சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டீங்க. எப்படி இப்ப கண்டுபிடிச்சீங்க? யாரு பக்கத்துல சொல்லி கொடுத்தது, அப்பாவா அம்மாவா? அப்படி சொல்ல சொல்லிட்டாங்களா? கிஷனோட அப்பா பேரு
1: என்ன?
0: அம்மா பேரு? சரி. காலையில பள்ளிக்கூடம் கிளம்புறப்ப சீக்கிரமா எழுந்திருச்சு கிளம்பிடுவீங்களா இல்ல அம்மா ஏதாவது திட்டுவாங்களா
1: உங்களே?
0: கிஷன் நல்ல பையன், நமக்கு பேசும் போதே தெரியுது. சரி கிஷன், ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
1: நன்றி.

240 142 1 246 1 இரு எண்களும் குட்டிச்சலங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது, அது என்ன அப்படிங்கறதா குட்டிச்சலங்களுக்காக இன்னைக்கு நான் கேட்டிருந்த விடுகதை. கடலை அப்படின்னும் கடலையும் சொல்லிக்கலாம், இல்ல தேங்காய் இருந்தா அது வேணாலும் நீங்க விடையா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ரெண்டு குட்டிச்சலங்கள் இதுவரைக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய குட்டிச்சலங்கள் இந்த விடுகதைக்கு என்ன விடை சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow 102.1 ஓடு.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது, அது என்ன அப்படிங்கறதா இன்னைக்கான விடுகதை. இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டிச்சலம் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம்.

0: காலை வணக்கம்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வானக்குட்டை பைபாஸ்ல இருந்து சுபாஷினி பேசுறேன்.
0: என்ன சுபாஷினி, எந்த வகுப்பு இந்த வருஷம்? 8ஆம் வகுப்பா? 8ஆம் வகுப்பு தானா? சரி சரி. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
1: ஆயிரம் தச்சர் கூடி அழகான ஒரு மண்டபம் கட்டி ஒருவன் கண்பட்டு உடைந்ததாம் மண்டபம்.
0: சுபாஷினி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
1: சொல்லுங்க.
0: உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், கொஞ்சம் மெதுவா கேள்வி கேட்டாலே அதை நான் 2 நிமிஷம் யோசிக்கணும். நீங்க இவ்வளவு வேகமா கேள்வி கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்றது? கொஞ்சம் மெதுவா மட்டும் கேக்குறீங்களா? கேளுங்க.
1: ஆயிரம் தச்சர் கூடி அழகான ஒரு மண்டபம் கட்டி ஆயிரம் கண்பட்டுதான் உடைந்தது மண்டபம்.
0: ஆயிரம் தச்சர் கூடி அழகாய் மண்டபம் கட்டி கைப்பட. சரி சரி, இதுதானே? நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த விடுதலை உங்களுக்கு யார் கத்து கொடுத்தாங்க? சரி, இங்க நானும் 4 பேர் கொண்ட குழு வச்சிருக்கேன். அவங்க எல்லார்கிட்டையும் பேசி நானும் விடை கண்டுபிடிச்சிட்டேன். தேன் கூடு. பத்திங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி ஈஸியா கேளுங்க. நான் ஒண்ணு கேட்டிருந்தேன்ல, பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது, அது என்ன அப்படின்ட்டு? தேங்காய் தானா? சரி ரைட்டு. இன்னொன்னு கேக்கட்டா? இல்ல பரவாயில்ல, அடுத்த வாரம்
1: கேட்டுக்கிறேன்.
0: சரி சுபாஷினி, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
1: நன்றி.
0: ரொம்ப அழகான ஒரு விடுகதைய சுபாஷினி கேட்டாங்க. உங்க பாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்த விடுகதையா? வாங்க குட்டி சிலங்களே பேசலாம். 4-3-1 அப்படிங்கிற இணைப்பு என்னோடு 240-102-1 அப்படி இல்லைனா 246-102-1 அப்படிங்கிற என்ன தொட்டுவாங்க. இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம். நான் 1 தடவை சொன்ன 5 தடவை சொன்ன மாதிரி யார் பேசுறீங்க? பிரீத்திகா. எங்க இருந்து பேசுறீங்க? கும்பகோணத்துல இருந்து கிஷன் அப்படின்னு ஒருத்தர் பேசினாரு, தெரியுமா அவரு? எப்படி பார்த்தீங்களா? அக்காவும் தம்பி இன்னைக்கு மாத்தி மாத்தி பேசுறதா முடிவு பண்ணிட்டீங்களா? சரி பிரீத்திகா, நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
2: நைன்த்
0: படிக்கிறீங்களா? எந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சயின்ஸ்னா அறிவியலா? சரி பிரீத்திகா, தம்பி வந்து டக்கு டக்குன்னு பதில் சொல்லிவிட்டாரு கேள்வி எல்லாம் கேட்டதுக்கு. உங்ககிட்டயும் கேக்கலாமா? ஏன்னா அவர் வந்து சொன்னாரு, எனக்கு எல்லா பதிலும் சொல்லி தரதே எங்க அக்கா தான் அப்படி சொல்லி சொன்னாரு. அதனால உங்ககிட்டயும் ஒரு கேள்வி கேக்கலாம் நாங்க முடிவு எடுத்திருக்கோம். ஒரு சின்ன பையன் கணக்கு எக்ஸாமுக்கு டான்ஸ் ஆடிட்டே எழுதுனானா, ஏன் சொல்லுங்க பிரீத்திகா? சொல்லுங்க. தெரியலையா பிரீத்திகாக்கே? தெரியலையா? சரி பிரீத்திகாக்கு எத்தனை நண்பர்கள்லாம் இருக்காங்க? சரி சரி, எங்க பள்ளிக்கூடத்துலயா இல்ல வீட்டுக்கு பக்கத்துலயா?
2: பள்ளிக்கூடத்துல.
0: வீட்டுக்கு பக்கத்துலலாம் நண்பர்கள்லாம் இல்ல, தம்பி
2: மட்டும்தான்.
0: சரி பிரீத்திகா, ரொம்ப நன்றி இணைப்பு கொண்டதுக்கு. வசந்த அழிப்பு நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது அப்படிங்கறதுக்கு தேங்காய் அப்படிங்கறதும் சரியான பதில் தான், இல்ல கடலை அப்படிங்கறதும் சரியான பதில் தான். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெற்ற குழந்தைகளுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் அர்ச்சனா.

கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம திருச்சி வானொலி. நேரம் சரியா 10 மணி ஆகுதுங்க. இனி கேட்கலாம். வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான 8வது கூட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ புதுதில்லி வந்தடைந்தார்.

0: கேட்டுக்கிறீங்க. இது நம்ம திருச்சி வானொலி. நேரம் சரியா 10 மணி ஆகுதுங்க. இனி கேட்கலாம். வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான 8வது கூட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ புதுதில்லி வந்தடைந்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்ட செய்தியில், இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்றார். சர்வதேச அளவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளை விட இந்தியாவில் சிலிண்டர்கள் பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வரும் வியாழக்கிழமை டெல்லி செல்கிறார். இந்த பயணத்தின்போது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களை சந்திப்பார் என்று தெரிகிறது. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் வரும் புதன்கிழமை மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் வருகின்ற 10ஆம் தேதி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதில் தங்களது கோரிக்கை தொடர்பான மனுக்களை அளிக்கலாம். பட்டா மாறுதல், முதியோர் உதவித்தொகை கோருதல், புதிய குடும்ப அட்டை கோருதல், ஆதி திராவிடர் நலத்துறை, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, விபத்து நிவாரணம், விவசாயத்துறை, போக்குவரத்து துறை மற்றும் இதர துறைகள் ஆகியவற்றில் பொதுமக்கள் சார்பில் வழங்கப்படும் மனுக்களுக்கு விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பான சேவையாற்றியவர்கள் சமூக சேவை விருது பெற வரும் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். இவ்விருது சுதந்திர தினத்தன்று முதலமைச்சரால் வழங்கப்படும். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 1500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வடக்கு கேரளம் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்காசி, திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், மதுரை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 3 விக்கெட் இழப்பிற்கு 388 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

0: வணக்கம் மக்களே, சோகங்களை சுகங்களா மாத்தக்கூடிய பாடல்கள் தான் இப்ப கேட்க போறோம் நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல. இது போடு ஆட்டம் போடு.
1: சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சர

பாடல் வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து. நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 10:30 களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி புதியதோர் உலகம் செய்வோம். உரை விளங்குகிறார் பேராசிரியர் முனைவர் சோ சத்யசீலன் அவர்கள். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது போடு ஆட்டம் போடு. அடுத்த பாடல் உங்களுக்காகவே மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து.

0: நீங்களே கேட்டு ரசிச்ச இந்த நண்பன் பட பாடலோட நிறைவு பெறுகிறது போடு ஆட்டம் போடு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்கவிருப்பது களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் 2010 ஆண்டு திருவரங்கம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் மறைந்த பேராசிரியர் முனைவர் சோ சத்யசீலன் அவர்கள் புதியதோர் உலகம் செய்வோம் என்ற பொருளில் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் இடம்பெறுகின்றன.
4: எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம். இது பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஒரு சொற்றொடர், புதியதோர் உலகம் செய்வோம். நான் தமிழ்ச்சங்கத்துக்கு வாழ்த்து தெரிவிக்க வேணும். புதியதோர் உலகம் செய்வதற்கு எந்த வழியை பாவேந்தர் சொன்னாரோ அந்த வழியிலே நடைபோடுகிற ஒரு அமைப்பு திருவரங்கம் தமிழ்ச்சங்கம். அந்தந்த வயதில் அப்படின்னு மனித வாழ்க்கையை பற்றி வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருக்கார். நான் அதை சொல்லிட்டு புதியதோர் உலகம் செய்வோங்கிறது எப்படிங்கறத சொல்லிடு. கவி பேரசு வைரமுத்து ரொம்ப அருமையா அதை நான் முழுக்க சொல்லல, ஒரு சுருக்கம் சொல்றேன். 20களில் படி எதையும் படி. 20களா இன் 20s, 20லிருந்து 29 வயசு வரலும். 30களில் நிதானத்தில் ஞானியாக இரு, சுறுசுறுப்பில் தேனியாக இரு. 30லிருந்து 39 வயசு சொல்லும். 40களில் வாழத் தொடங்கிவிடு இன் 40s. 40லிருந்து 49 வயசு வாழத் தொடங்கிவிடு, ஏன்னா கல்வி கிடைச்சிருச்சு, செல்வம் கிடைச்சிருச்சு, வாழத் தொடங்கிவிடு. 50களில் வாழ்க்கையையும் வழுக்கையையும் ரசிக்க கற்றுக்கொள். இதுக்கு வருத்தப்படப்படாது, வாழ்க்கையையும் வழுக்கையையும் ரசிக்க கற்றுக்கொள். 60களில் கிளியோடு பேசு, ஏன்னா 60 வயசுக்கு மேல ஒரு பய பேச்சு துணைக்கு பக்கத்துல வரமாட்டான். டேய் பெருசு உட்காந்துருக்கு, அந்த காலத்துல நான் காலேஜில் என்ன ஆரம்பிச்சா விடாதுன்னு ரூட்டே மாத்திட்டு போயிடுவான். கிளியோடு பேசு, நாயோடு தூங்கு, ஏன்னா 60 வயசுக்கு மேல கம்பானியன் இல்ல, அது அறிந்தவர் அறிவாராக. நாயோடு தூங்கு, பெட்டு ஏதாவது வளர்த்தா அதோடு தூங்கு. பாசத்தை காட்டுவதில் சிறந்தது இந்த முயல்கள், முயல்களை வளர்த்துப்பார். 60களில் கிளியோடு பேசு, நாயோடு தூங்கு, முயல்களை வளர்த்துப்பார். அப்படியும் பொழுது போகவில்லை என்றால் மனைவிக்கு பேன்பார். ஏன்னா 40 வருஷம் உன்னோட குப்பை கொட்டின அந்த பெண்ணுக்கு இந்த உதவி கூட நீ செய்யப்படாதா? 70களில் இந்தியாவில் நீ இருப்பதே உபரி. காலில் வலிமை உள்ள போதே நடந்து கல்லறைக்கு போ. இது மாத்திரம் நான் ஒத்துக்கிறது இல்லை, அது சொன்னதை ஒத்துக்கிட்டு இருந்தா நான் 9 வருஷத்துக்கு முன்னாலேயே போயிருக்கணும். இந்த வாழ்க்கையை நான் கடைசி பகுதி ஒத்துக்கிறது இல்லை. ஏன் கேட்டா 70 வயதுக்கு மேல் உள்ளவர்களுடைய அனுபவங்கள் தான் ஒரு வயது தொடங்கி மற்றவர்களுக்கு துணையாக இருக்கும். ஆனா அனுபவங்கிறத பற்றி ஒரு பேரறிஞன் சொன்ன, அனுபவங்கிறது என்ன தெரியுமா, போகின்ற கப்பலில் பின்னால் இருக்கிற விளக்குன்னா. முன்னால அனுபவம் வழிகாட்டாது நமக்கு, பின்னால விளக்காது. பின்னால நம்ம தொடர்ந்து வர்றவங்களுக்கு தான் வழிகாட்ட முடியுமே தவிர அந்த விளக்கால முன்னால போற நமக்கு வழிகாட்டாதுன்னு அந்த பேரறிஞன் சொன்னான். அதனால 70 வயசுக்கு மேல அந்த அனுபவத்தினுடைய முதுமையினாலே சமுதாயத்தை வாழ வைக்க, புதியதோர் உலகம் செய்ய முடியும் பெரியவர்களால். அதை நாம் நம்ப வேண்டும். பெரியவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனோபாவம் நமக்கு வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் சொன்னார். மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய கல்வியை தனக்கு பின்னால் விட்டுச் செல்ல வேண்டும்.

இரண்டாவது, தான் செய்த தர்மத்தை தனக்கு பின்னால் விட்டு செல்ல வேண்டும். மூன்றாவது, தனக்காக பிரார்த்தனை செய்யும் சந்ததியார்களை அவன் பின்னால் விட்டு செல்ல வேண்டும். இந்த மூன்றையும் எவன் செய்கிறானோ அவன் தான் முழுமையாக வாழ்ந்தவன் பொருள். மனித இனம் எப்படி இருக்கிறது? நவகான் பர்வா என்ற அந்த எழுத்தாளன் எழுதுறான், ஒரு அசிங்கமான அருவறுப்பை தருகின்ற புழு. அந்த புழு மிகவும் பாடுபட்டு கூட்டுப்புழுவாய் மாறி அந்த கூட்டுக்குள்ளே தவம் செய்து அழகான வண்ணத்து பூச்சியாக அந்த கூட்டை உடைத்துக் கொண்டு வருகிறது. ஒரு புழு, அசிங்கமான புழு, அருவறுப்பான புழு கூட்டுப்புழுவாக மாறி கூட்டை உடைத்துக் கொண்டு அழகான வண்ணத்து பூச்சியாக வருகிறது. ஆனால் அழகான வண்ணத்து பூச்சியாக வளர்ந்த அந்த புழு மீண்டும் ஒரு அசிங்கமான அருவறுப்பான புழுவையே உற்பத்தி செய்கிறது. மனித இனத்துக்கு இது பொருந்தும். நவகான் பர்வா அதையே சொல்லுகிறார். மனித இனமும் எவ்வளவோ படித்து அறிவில வளர்ந்து உயர்ந்து போன பிறகு மீண்டும் வருகிற மனித இனம் மிகவும் அசிங்கமான கேவலமான மனித இனமாக இருக்கிறது. யாராவது நம்புவாங்களா? ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், வள்ளலார், காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் பிறந்த மண் இந்த மண் என்று இன்றைக்கு நம்புவார்களா? அந்த தலைமுறைகளுக்கு பின்னால் வருகின்ற தலைமுறைகள் எப்படி இருக்கின்றன? அதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசன், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் கவிதை எழுத கையில எடுக்கிறார். நூலாசிரியர்கள்லாம் எதை தந்து போனார்கள் தெரியுமா? அது ஆங்கிலத்தில் ஒரு பேரறிஞன் சொன்னான், புக்ஸ் ஆர் த லைட் ஹவுசஸ் எரக்டட் இன் த கிரேட் ஓஷன் ஆஃப் டைம். காலம் என்னும் பேரணியில் நட்டு வைக்கப்பட்ட கலங்கரை விளக்கங்கள் தான் நூல்கள். பார்த்தலோமியோன்னு ஒரு அறிஞன் சொன்னான், வித்தவுட் புக்ஸ் காட் பிகம் சைலண்ட். நூல்கள் இல்லாவிட்டால் கடவுள் மௌனமாகிறார். பாவேந்தர் பாரதிதாசன் கையில ஏடு எடுக்கிறார், கவிதை எழுதணும்னு ஏடு எடுக்கிறார். நான் பாரதிதாசன் பாட்டுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம். தமிழ்நாட்டில் ரெண்டு பாவிகள், ஒருத்தர் பாரதியார், ஒருத்தர் பாரதிதாசன். எங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம பண்ண பாவிகள். நாங்கெல்லாம் பாட்டுக்கு அர்த்தம் சொல்லியே பொழைச்சுக்கிட்டு இருந்தோம். எங்க பொழப்பையே கெடுக்க வந்து இடையில ஒருத்தர் அர்த்தம் சொல்லாமலே புரிஞ்சுக்கிற மாதிரி பாட்டை எழுதிட்டு போன ரெண்டு பேர், அவங்கள செல்லமா தான் சொல்றேன், பாவிகள். பாவேந்தர் பாரதிதாசன் ஏடு எடுக்கிறார், நான் ஏன் கவிதை எழுதினேன்னு சொல்ற. கவிஞர்கள்னா யார் தெரியுமா? அது ஆங்கிலத்தில் பேரறிஞர்கள், கவிஞர்கள்னா யார்னு சொன்னார். ரொம்ப அருமையா சொன்னார். கவிஞன்னா யார் தெரியுமா? எ போயட் இஸ் அ நைட்டிங்கேல் ஹூ சிட்ஸ் அலோன் அண்ட் சிங்ஸ் டு சியர் ஹிஸ் ஓன் சாலிட்யூட். கவிஞன் என்பவன் தனிமையில் அமர்ந்து தன் தனிமையை இனிமையாக்கிக் கொள்ளுவதற்கு பாடுகிறவன் எவனோ அவன் கவிஞன். போயட் இஸ் அ நைட்டிங்கேல் ஹூ சிட்ஸ் அலோன் அண்ட் சிங்ஸ் டு சியர் ஹிஸ் ஓன் சாலிட்யூட். தன் தனிமையை இனிமையாக்கிக் கொள்ளுவதற்கு எவன் தனியாக அமர்ந்து பாடுகிறானோ அந்த வானம்பாடிதான் கவிஞன். தனக்காக பாடுகிறவன். நாம கூட சில நேரத்தில் இருட்டு நேரத்தில் வெளியே போகும்போது சத்தமா பாடிக்கிட்டு போவோம், லைட் இல்லைன்னா. நம்ம பாட்டு அடுத்தவன் கேட்டு சந்தோஷம் பண்ணுங்கிறதுக்காகவா? நம்ம குரல் மேல அவ்வளவு நம்பிக்கை. நம்ம குரலை கேட்டா ஒரு பேய் பேசாசு கூட பக்கத்துல வராது. அந்த மாதிரி பாடிட்டு போவோம். ரெண்டாவது வகை கவிஞன் யாருன்னு சொன்ன, ஆங்கிலத்தில் ஒரு பேரறிஞன், லாங் ஃபெலோ, ரொம்ப அழகா சொன்னாவன், எ போயட் இஸ் ஒன் ஹூ லென்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் டு ஏரி நத்திங்ஸ். ஒன்றுமில்லாததற்கு வடிவத்தை கொடுத்து உயிரை கொடுத்து உலவ விடுகிறவன் எவனோ அவன் கவிஞன். கவிதை கவிதைக்காகவே எழுதுகிறவன். சில பேர் கவிதை எழுதுவான், குப்பனும் குளிக்க போனான் கூடவே நானும் போனேன், எப்படா வந்தா என்றான், இப்பத்தான் வந்தேன் என்றேன், இப்படிக்கு உலகமாகா கவி. இது கவிதை எழுது. இது மாதிரி சில பேர் எழுதுவான். அது கவிதை இல்ல, கலைக்காக எழுதுறது. மூணாவது ஒரு வகை கவிஞன் யாருன்னா, Everyone who weeps is a poet. எவன் எவன் அழுகிறானோ அவனெல்லாம் கவிஞன். His heart is a poem. His tears are verses. அவனுடைய கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் கவிதை பூக்கள். அவன் இதயமே ஒரு கவிதை பூங்கா என்று ஒரு அறிஞன் சொன்னான். ஆனா உலகத்தை பார்த்து அழுகிறவனை கவிஞன் என்று ஒத்துக்கொள்வதற்கு இல்லை. காந்தியடிகள் சொன்னார், உலக துன்பத்தை பார்த்து எவன் அழுகிறானோ அவனை உத்தமன் என்றோ கவிஞன் என்றோ நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன் கேட்டா ஏற்கனவே உலகம் துன்பத்தில் இருக்கு, இதை பார்த்து அழுவதற்கு இன்னொருத்தன் வேணுமா? இப்ப பாவேந்தர் பாரதிதாசன் கையில ஏடு எடுக்கிறார், அவர் அதையே கவிதை எழுதுறார். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, அர்த்தம் சொல்ல வேண்டாம், ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஆகாயம் சொல்லிச்சான், என்னை எழுதென்று சொன்னது வான்.
ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும். காடும் கழனியும் கார்

முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயர் அன்பினை சித்திரம் செய்க என்பார். அதுக்கப்புறம் மாலை பொழுதினில் மேற்றி செயல் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக எனும். அந்த வேலை சுமந்திருக்கிறானே வீரன், அவன் தோல் என்ன சொல்லுமா, நான் மலை என்று நீ கவிதை எழுது. வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக எனும். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து குவிந்தன என்னெதிரில். இந்த கோலங்கள் எல்லாம் மலைமலையா வந்து என்கிட்ட என்ன பாட்டு எழுது, என்ன பாட்டு எழுது, என்ன பாட்டு எழுது அப்படின்னு வந்து குவிந்தன. ஆனால் எனக்கு அவை கண்ணிலே படவில்லை. இன்னலிலே என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். இன்னலிலே துன்பத்தில் என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. அந்த காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்தது. தமிழ்நாட்டு மக்கள் துன்பத்திலே ஆழ்ந்திருக்கிறார்கள் என்ற காட்சி என் மனத்திலே வந்து படிந்தது. ஆகவே நான் என்ன செய்தேன் என்று கேட்டார், இதற்கு ஏதாவது ஒரு வழியை சொல்ல வேண்டுமே நினைச்சேன். இந்த துன்பத்தை நீக்குவதற்கு நான் என்ன செய்வதுன்னு நினைச்சேன். நினைச்ச உடனே அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பாவேந்தர் பாடுகிறார். இன்னலிலே என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்தது. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். நான் அதுதான் சொன்னேன். பாவேந்தர் வழியில திருவரங்கம் அதை செய்கிறது. வாழ்க்கையிலே லட்சியத்தோடு தான் ஒவ்வொரு கவிஞனும் இந்த உலகத்தில் தோன்றுகிறார். அந்த மாபெரும் லட்சியம் என்ன என்பதை சொல்லும் போது வேறுபடுகிறார். அங்கே பாவேந்தர் பாரதாசம் சொல்லுகிறார், இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீர வரும். மனசுல தூய்மை இருந்தா துன்பம் இல்லை. நான் குழந்தைகளுக்காக ஒரு உதாரணம் சொல்றது பழக்கம், அதை இங்க சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. பட்டுக்கோட்டையில ஒரு கண்காட்சி வச்சிருந்தான், அதை பார்க்கறதுக்கு நான் போயிருந்தேன். திறந்து வைக்கிறது கண்காட்சிய, ஒரு சின்ன பிள்ளை, ஏழாம் வகுப்பு பிள்ளை, என்ன கூப்பிட்டு இதை பார்த்துட்டு போங்க ஐயா அப்படின்னா, போய் பார்த்தா ஒரு மேஜையில மூணு பெட்டி மூடி வச்சிருந்தான். அந்த மூணு பெட்டியும் பார்த்துட்டு போங்கண்ணா, இந்த மூணு பெட்டியும் பார்த்தா மூடி வச்சிருந்தான். ஒரு பெட்டியில மேல எழுதியிருந்தான் இதற்கு கொடுக்கல் விஷம், ரெண்டாவது பெட்டியில இதற்கு பல்லில் விஷம்னு எழுதியிருந்தான், மூணாவது பெட்டியில இதுக்கு உடம்பெல்லாம் விஷம்னு எழுதியிருந்தான். திறந்துதான் பாருங்களேண்ணா அந்த பிள்ளை. முதல் பெட்டியை திறந்த இதற்கு கொடுக்கில் விஷம், உள்ள ஒரு தேள் கொடுக்க தூக்கிட்டு மாதிரி படம். ரெண்டாவது பெட்டியை திறந்த இதற்கு பல்லில் விஷம் எழுதியிருந்தான். பெட்டியை திறந்து பார்த்தோன்னா படம் எடுத்து ஆடுற ஒரு பாம்பு படம். மூணாவது பெட்டியில இதற்கு உடம்பெல்லாம் விஷம் எழுதியிருந்தான். நான் மனுஷனாதான் இருக்கும் நினைச்சுக்கிட்டு பெட்டியை திறந்து இப்படி உள்ள பாக்கிறேன், ஏன் மூஞ்சி தெரிஞ்சது, கண்ணாடிய வச்சிருக்கிறார், இதுக்கு உடம்பெல்லாம் விஷம், ஏன் மனுஷன் படுத்த வச்சிருந்தா என்ன தவிர மத்தவன்லாம் இப்படிதான் இன்க்ளூடிங்கயோ அப்படித்தாண்டாங்கிறான். தேள் கொடுக்க நறுக்கிட்டா விளையாடலாம், ஒண்ணு ஆகாது. பாம்பு பல்ல பிடுங்கிட்டா விளையாடலாம், அதுவே பல பேருக்கு பாம்பாட்டிக்கு வாழ்க்கை. ஆனா இந்த மனுஷனை எதை நறுக்கிட்டு இவனோட நம்பி பழகிறது, இவன் மனத்தினாலேயே இருந்த இடத்துல இருந்தே தீமை செய்வான். அதனால்தான் என்னுடைய நோக்கம் என்னன்னு சொல்ல வந்த வள்ளலார், நான் ஏன் இந்த மண்ணுக்கு வந்தேன் என்று சொன்ன வள்ளலார், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கின்ற உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த யுகத்தே வருவிக்க உற்றேன். இந்த யுகத்தே என்னை இறைவன் ஏன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார், உள்ளே கருப்பை வைத்து வெளியே மாத்திரம் வெள்ளையாக இருக்கிறானே, அவன் உள்ளத்தை தூய்மை செய்வதற்காக என்னை இறைவன் அனுப்பியிருக்கிறான். மன தூய்மையைத்தான் எல்லா இலக்கியங்களும் வற்புறுத்துகின்றன. திருக்குறள் அறம் என்றால் என்ன என்று வள்ளுவனை கேட்கிறார், தர்மம் செய்வதா, அன்னதானம் செய்வதா, பொருளை பிறர்க்கு கொடுப்பதா, இல்லை வேறு எந்த உதவியும் செய்வதா, இல்லை மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறம். மனத்துல தூய்மையாயிருந்தால் அதுதாண்டா எல்லா அறம், புதிய அறம் வேறொன்றும் நீ செய்ய வேண்டாம். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறம். ஏன் இதை சொல்லுகிறான், தூய்மையான மனதிலேதான் இறைவன் வந்து குடிகொள்ளுவான். இறைமை என்ற அந்த உணர்வு தூய்மையான மனத்திலேதான் தங்கும், வேற எங்கும் தங்காது. தொண்டர்கள் தூய்மையா இருந்ததுனால தான் அவங்களுக்கு பெருமை. தமிழ் தொண்டு செய்கிறார்.

இங்கே இருக்கிற எல்லாரும் தொண்டர்கள், ஆசிரிய பணியை செய்கிற தொண்டர்கள், மருத்துவ பணியை செய்கிற தொண்டர்கள், எல்லாரும் தொண்டர்கள். இந்த தொண்டர்களுடைய பெருமை என்ன என்று முருகப்பெருமான் அவையினிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். அவையே பெரியது எது, பெரியது எதுன்னு கேட்டோம்னா அவ பாட்டி சொல்ற, பெரிது பெரிது, புவனம் பெரிது, இந்த உலகம் தான் பெருசு. அப்படியா? புவனமோ நான்முகன் படைப்பு. அப்ப நான்முகன் தான் பெரியவனோ? நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன், திருமால் உந்தி கமலத்தில் தோன்றியவன் யாரு? பிரம்மா. அப்ப கரியமால் தான் பெரியவனோ? கரியமால் பார்க்கடலில் துயின்றோன். பார்க்கடல் தான் பெருசா? இல்ல, பார்க்கையின் கடலும் குறுமுனையின் அங்கையின் அடக்கம். குறுமுனையின் அங்கையில் அகத்திய முனிவன் கையில எடுத்து குடிச்சிட்டான், குறுமுனி தான் ரொம்ப பெரியவனா? இல்ல இல்ல, குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன். அப்ப கலசம் தான் பெருசா? கலசமோ புவியில் சிறு மண். அப்ப இந்த உலகம் தான் பெருசா? இல்ல, ஐந்து தலை அரவினுக்கு ஒரு தலை பாரம் இந்த உலகம், அவ்வளவுதான். அப்ப அந்த பாம்பு தான் பெருசா? இல்ல, பாம்பு கூட உமையவள் சிறு விரல் மோதிரம். அப்ப உமையன்னை தான் பெரியவளா? பார்வதி தேவி தான் பெரியவளா? இல்ல, பார்வதி தேவியும் இறைவன் பாகத்து ஒடுக்கம். அப்ப இறைவன் தான் பெரியவனா? இல்ல, இறைவனோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம், தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிது. நீ யாருக்கு வேணாலும் தொண்டு செய், மனிதனுக்கா, விலங்குக்கா, சிற்றுயிர்களுக்கா, கல்வியால் செய்ய போகிறாயா, மருத்துவத்தால் செய்ய போகிறாயா, இலக்கிய வன்மையால் தொண்டு செய்ய போகிறாயா, எந்த தொண்டு செய்தாலும் தொண்டர் தம் பெருமை சொல்லவும் அறியது என்று சொல். அதைத்தான் திருவரங்கம் அந்த பாதையிலே நடக்கிறது. பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனையோடும் தன்னை இணைத்துக் கொண்டான் பாரதி. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் அலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம், எல்லாம் நான் தான் பண்ண. கம்பன் கவிதை நான் தான் பண்ண, தன்னுடைய பகவத்கீதை நான் தான் பண்ண. பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனையோடும் தன்னை இணைத்துக் கொண்டான் பாரதி. பாரதிதாசன் அடுத்து வந்தான். அவன் சொன்னான், ஏறடா ஏறி நின்று பாரடா உன்னுடன் பிறந்த மானுட பட்டாளத்தை. மானுட சமுத்திரம் நான் என்று கூ, இந்த மானுட சமுத்திரம் நான் என்று கூ. அறிவை விரிவு செய், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை. விசால பார்வையால் இந்த உலக மக்களை நீ விழுங்கிக் கொள்வாயாள். புதியதோர் உலகம் செய்வோம். இல்லறத்தில் அரசியல் எல்லாவற்றிலும் புதியதோர் உலகம் செய்யும். எல்லாத்தையும் மாற்றி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் நம்மிடத்திலே இருக்கிறது. அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னான், ஆட்சி தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கம்பன் சொன்னதை உலகம் முழுவதும் பறைசாற்றலாம். தாய் ஒக்கும் அன்பில், அன்பில் அரசியல் தலைவன் தாய் மாதிரி இருக்கணும். தவம் ஒக்கும் நலம் பயப்பில், நன்மை செய்வதில் தவத்தை போல இருக்கணும். சேய் ஒக்கும் முன்னின்று ஓர் செல்கதி உயிக்கும் நீரால், பிள்ளை எப்படி புத்தென்ற நரகத்திலிருந்து தந்தையை மீட்கிறானோ அப்படி ஒரு அரசன் பாபத்திலே இருந்து மனிதனை தன்னுடைய சமுதாயத்தை மீட்க வேண்டும். அதுக்கப்புறம் நோய் ஒக்கும் எண்ணில் மருந்து ஒக்கும், அவன் தீயவர்களுக்கு நோய் மாதிரி இருக்கணும், அழிச்சிடப்படாது, மருந்து போல இருந்து அவன் தீய குணத்தை மாற்றி நல்லவனாக்கணும். நன்னடை நல்கள் வேந்தர்க்கு கடனை புறநானோட்டில் பாடினான். நன்னடை நல்கள் வேந்தர்க்கு கடனை, அதை இங்க கம்பன் அப்படியே எடுத்தாள். என்ன பண்ணணும் தெரியுமா? மனிதன் அவனுடைய பாபத்தை, அவனுடைய தீமைகளை போக்க வேண்டும். அப்படி போக்கி அவனை என்ன செய்ய வேண்டும் கேட்டாக்க, நல்லவனாக ஆக்க வேண்டும், அழிச்சிடப்படாது. கடைசியில சொன்ன, ஆயப்புகுங்கால் ஆராய்ந்தால் அவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒவ்வொருவனுக்கும் இருக்கிற அறிவாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவனுக்கும் அறிவு போல அவன் துணை செய்ய வேண்டும். ஒரு அரசியல் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்தான். இந்த மண்ணிலே என்ன சொன்னான் தெரியுமா? திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே. காக்கும் கடவுளாகிய திருமாலுக்கு சமமாக மன்னனை நினைத்தான். மன்னன் எவ்வழி அவ்வழி குடிகள் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு நாம் அதையும் மாற்ற வேண்டும். இல்லறத்திலே எப்படி இருக்க வேணும் அதை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்வேன். இல்லறத்திலே கணவன் மனைவி எப்படி இருக்க வேணும்? குறுந்தகையிலே ஒரு பாடல் சங்க இலக்கியத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பாடப்பட்ட பாடல். தன் மகள் ஒரு காதலனை மணந்து கொண்டாள். அவன் வீட்டில் பூந்த வீட்டில் போய் வாழ்றான்.

தாய்க்கு தான் மகன் எப்படி வாழ்றாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அந்த ஆசையினால என்ன பண்றா, அந்த வீட்டுக்கு போறா, மருமகன் வீட்டுக்கு போறா, தன்னுடைய பெண் வாழ்கிற வீட்டுக்கு போற. அங்க போன உடனே அந்த குடிசை அப்படி மேல பாக்குறா, வர்ண பகவான், வாயு பகவான், சூரிய பகவான் எல்லாம் நேரா வந்துட்டு வெளியில போகலாம். ஓட்ட குடிசை, அந்த வீட்டில் பழைய சட்டிப்பானு தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஏழ்மை. இத பார்த்துட்டு கண்ணில் கண்ணீர் விடுறா அந்த தாய். கண்ணீர் விட்ட உடனே அந்த பெண் அம்மாவை பாக்குறா, என்ன உணர்வோடு நம் தாய் நம்மை பார்க்கிறாள்னு தெரிஞ்சு போச்சு. அம்மா கைய பிடிச்சு அப்படியே அழைச்சிட்டு போறா பின்னால இருக்க தோட்டத்துக்கு. அந்த தோட்டத்துல ஒரு சின்ன குட்டை, நீர் தண்ணீர் குட்டை ஒண்ணு இருக்கு. அந்த தண்ணீர் குட்டை இருக்கு, அதுல கொஞ்சம் தண்ணீர் இருக்கு. மான் குட்டிகள் ரெண்டு அங்க விளையாடிட்டு அதை கலக்கிட்டு போகுது. அந்த சுத்தியில் இருக்க மரத்து இலையெல்லாம் அதுக்குள்ள உளுந்து கிடக்கு. இவ்வளவுதான் அதை கைய காட்டுற, அவ்வளவுதான் அந்த பாட்டு. கைய காட்டிட்டு ஒரு வார்த்தை சொல்ற அந்த பெண்ணு, தாயே இந்த குட்டையில இருக்க தண்ணீர் இருக்கு, அது என்னுடைய கணவன் வீட்டு நீர் நிலை. என் கணவன் வீட்டு குட்டை இது. இந்த குட்டையில மான் உண்டு எஞ்சிய கழுழி நீர், மான் சாப்பிட்டுட்டு போன கலங்கிய தண்ணீர் இருக்கு. நம்ம வீட்டுல அடுக்குமாடி வீடு, மூணாவது மாடியில உட்கார்ந்துட்டு தேனையும் பாலையும் கலந்து எனக்கு நீ ஊட்டுனது நினைவுக்கு வருது தாயே. இத சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்ற, அந்த பாலை விட நம்மூர் படப்பை தேன் மயங்கு பாலினும் இனிது கொல், அதை விட இனிமையானது இந்த நீர் குட்டையில் இருக்க தண்ணீர் எனக்கு என்று அந்த பெண் தாய்க்கு சொல்லுகிறாள். தாய் மகிழ்ந்து போகிறாள். எப்பொழுது ஒரு பெண் புகுந்த வீட்டை கோயில் என்று நினைக்கிறாளோ, அந்த வீட்டு வறுமையையும் செல்வம் என்று நினைத்து ஏற்றுக்கொள்ளுகிறாளோ, அன்றைக்குத்தான் ஒரு குடும்பம் உயர்ந்து நிற்கும். இல்லை என்றால் அது வீடாக இருக்காது, அது கோயிலாக மாற முடியாது. இது 2500 ஆண்டுகளுக்கு முன்பு மணப்பெண்ணுக்கு சொன்ன ஒரு பாடம். இன்பத் தமிழ்கல்வி யாவரும் கற்றவர் என்று சொல்லுகிறானே பாவேந்தன், அந்த இன்பத் தமிழ் கல்வியில் ஒரே ஒரு 1¾ வரி. அந்த மாப்பிள்ளையை கேட்கிறான், உன் வீடு எப்படி, உன் மனைவிக்கும் உனக்கும் இருக்கிற உறவு எப்படி என். அதற்கு அவன் சொல்லுகிறான், உடம்புக்கும் உயிருக்கும் இடையே இருக்கிற நட்பு போன்றது எனக்கும் என் மனைவிக்கும் இடையே இருக்கிற உறவு. 1¾ வரி. இந்த இன்பத் தமிழ் கல்வியை யாவரும் கற்றவர் தமிழ்நாட்டில் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். இவன் சொல்றான், உடம்போடு உயிரிட என்ன, மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. ஒரு சொல்ல நாம பார்க்கணும், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்க சொல் பாசம்னு சொல்லல, காதல்னு சொல்லல, அன்புன்னு சொல்லல, உறவுன்னு சொல்லல, நட்பு. நட்புன்னு சொன்னான் திருவள்ளுவர். நட்புக்கு என்ன இலக்கணம் தெரியுங்களா, வீட்டில் ஒரு பிழை நடந்து போகுமானால் அந்த பிழைக்கு பொறுப்பை ஒவ்வொருவரும் தான் ஏற்றுக்கொள்ள வேணும். நீங்க வேணா முயற்சி பண்ணிப்பார், ஒரு பிழை நடந்தவுடனே நான் தாமா இதுக்கு காரணம் சொன்னா, இல்லைங்க நான் தான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன் அவங்க சொல்லுவாங்க. வள்ளுவன் தொடங்கி அவனுக்கு முற்பட்ட காலத்திலே இருந்த சங்க இலக்கியங்கள் எல்லாம் குடும்ப சூழலில் வாழ்வது எப்படி, நண்பர்கள் எப்படி, நாட்டை ஆளுகிற அரசன் எப்படி, ஆசிரியன் எப்படி, மாணவன் எப்படி, மாணவன் எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கான். உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முடியாது கற்றல் நன்றேன். ஆசிரியருக்கு துன்பம் வந்த காலத்தில் துன்பத்தை போக்கி தேவையான பொருளை கொடுத்து வாழ்வது, உருப்பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முடியாது கற்றல் நன்றே. எல்லாருக்கும் சொல்லி உழவனுக்கு சொல்றான், புதியதோர் உலகம் செய்ய வேண்டும் என்று புறப்படுவோமேயானால் அதற்கு ஒரே ஒரு வழி, தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக தமிழ் கல்வியை மக்களுக்கு பரப்புவது. தமிழ் கல்வி என்று நான் சொல்லுவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லல, தமிழ் பாடத்தை சொல்லல, ஆனால் இந்த தமிழ் இலக்கியங்கள் நமக்கு தருகின்ற அந்த மிகச்சிறந்த பண்பாட்டை என்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் சொல்ல தலைப்படுகிறோமோ, என்றைக்கு நம்முடைய தமிழர்கள் கற்க தலைப்படுகிறார்களோ, அன்றைக்கு புதியதோர் உலகத்தை செய்ய முடியும். அதைத்தான் திருவரங்கம் தமிழ்ச்சங்கம்,
அரசு

0: முத்துமணியனவர்கள் தலைமையில் நல்ல செயலாளர், பொருளாளர், தொண்டர்கள் ஆகிய அவர்களுடைய துணையோடு இந்த மன்றம் செய்து வருகிறது. அவர்களுடைய அந்த உதவியினால் இந்த உலகம் துன்பங்கள் நீங்கி சுகம் பெறும், நெஞ்சில் தூய்மை உண்டாகி வீரம் பெருகும் என்ற அந்த செய்தியை மாத்திரம் உங்களிடத்திலே சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது களஞ்சியத்திலிருந்து ஈழத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை 2010 திருவரங்கம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் மறைந்த பேராசிரியர் முனைவர் சோ சத்யசீலன் அவர்கள் புதியதோர் உலகம் செய்வோம் என்ற பொருளில் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் இடம்பெற்றன.
2: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
7: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

கேட்டு இருக்கீங்க, இது நம்ம டிச்சி எஃப்எம் ரெயின்போ 100.1. நேரம் 11 மணி. இனி தொடர்வது வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். நாட்டின் எல்லையோர பகுதிகளில் வீடுகள் உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் மீதான முதலீடுகள் நிதி பரிவர்த்தனைகளில் கூடுதல் விழிப்புடன் இருக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நடைபெற்ற வடகிழக்கு மாநில எல்லை விவகாரங்கள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர், கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட பரிவர்த்தனைகள் தொடர்பான ஆவணங்களை சரிபார்க்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். இளையோர்கள் ஆரோக்கிய இந்தியா இயக்கத்தில் பெருமளவு பங்கேற்பதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். 77வது ஃபிட் இந்தியா மிதிவண்டி இயக்கத்தை

0: மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். 77வது ஃபிட் இண்டியா மிதிவண்டி இயக்கத்தை புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களால் சுற்றுச்சூழல் மாசுபாடு பெருமளவு குறைவதுடன் போக்குவரத்து நெரிசலுக்கு மிகச்சிறந்த தீர்வு எட்டப்படுவதாக எடுத்துரைத்தார். நாமக்கல் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் மாநில வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் இன்று காலை ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசினர் மருத்துவமனையில் மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ராசிபுரத்தில் கனமழையால் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து படுகாயமடைந்த சிகிச்சை பெற்று வரும் 2 சிறுவர்களையும் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மைப் பணியாளர்கள் ஆகியோர் தங்கள் பணிகளை பொறுப்புணர்வுடன் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் இந்த மருத்துவமனையில் அரசு வழங்கும் உரிய மருத்துவ சிகிச்சைகள் எவ்வித குறைபாடும் இல்லாமல் வழங்க வேண்டும் என்றும், மருத்துவமனை முழுவதையும் சுகாதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களை மாநில அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கேட்டுக் கொண்டார். நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக சாமந்திப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஓசூர், சூளகிரி, ராயக்கோட்டை, தளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அறுவடையாகும் இந்த பூக்கள் அண்டை மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உறையூர் அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் வெளிக்கோடை திருவிழாவின் 5ஆம் நாளான இன்று மாலை 6:30 மணிக்கு தாயார் புறப்பாடு கண்டருள்கிறார். நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் 4 விக்கெட் இழப்பிற்கு 446 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசு மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: உங்களோட நாங்க நிகழ்ச்சிக்கு நேர்ல அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க மனசுக்கு பிடிச்ச பாடல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா அறிமுக நேர்கள் சுழி 431-240-102-1 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் சுழி 431-246-102-1 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். உங்களோட நாங்க நிகழ்ச்சியில மனசுக்கு பிடிச்ச பாடல கேட்டு மகிழலாம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவ்.

0: அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: பதினோரு மணி 11 நிமிஷம் ஆயாச்சு. உங்களோட நாங்க நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நம்ம கூட இணையற முதல் நேயர் யார், எங்க இருந்து கேட்டுலாம். வணக்கம்.
6: வணக்கம்மா,
5: சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
6: லால்குடியில இருந்து கருமூலர்மா.
5: கருமூலர், பேர் நல்ல வித்தியாசமா இருக்கே, சொல்லுங்க உங்க பேர், காரணத்தை பத்தி சொல்லுங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கு.
6: ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு.
5: ஆன்மீக ஈடுபாடு, இது நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிட்டீங்களா இல்ல அப்பா அம்மா வச்ச பேரா?
6: இல்லம்மா, அப்பா அம்மா வச்ச பேரு கருப்புசாமி.
5: சரிங்க.
6: அரசு பள்ளியில ஆசிரியர்னால இந்த கருமூலர் பேர் வச்சு கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்காங்கம்மா.
5: ஐயா, நீங்க ஆசிரியர்னு முதல்லயே சொல்லி இருக்கலாமே. சரிங்க,
6: இப்போதைக்கு நீங்க ஆசிரியர், இப்ப நான் மாணவன்.
5: சரிங்க, ரொம்ப சந்தோஷம் கூட பேசுறது. இப்படிதான் நாங்க அப்பப்ப கொஞ்சம் குறும்பு மாணவர்களா மாறுவோம், அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க.
6: இப்போதைக்கு
5: நீங்க தான் ஆசிரியர். ஓகே, நீங்க சொல்லுங்க. நீங்க எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்கறதுக்கு உங்களுக்கு நேரம் எல்லாம் இருக்கா? பள்ளி நாட்கள்ல எப்படி நீங்க எந்த நேரத்துல கேட்க முடியும்?
6: பள்ளி நாள்ல கேட்க முடியாது,
5: வகுப்புக்கு போயிருவீங்க. மாலை நேரத்துக்கு அப்புறம் கேட்கலாம்ல?
6: மாலை நேரத்துல நான் பஸ்ல வந்துட்டு
5: இருக்கேன். பஸ்ல இரவு நேரத்துல கேட்கலாம்ல?
6: இரவு நேரத்துல 10 மணி நிகழ்ச்சி விட மாட்டாங்க.
5: அதை சொல்லணும்ல, அதுக்காக தான் இப்ப இவ்வளவு நேரம். சரி, ஓகே. எந்த நேரம்லாம் சரிங்க, எந்த நேரம்லாம் முடியுமோ அந்த நேரம்லாம் நீங்க கேளுங்க, எல்லா நிகழ்ச்சிகளையும் கேளுங்க. இணைப்பில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன பாடல் கொடுக்கலாம்?
6: நாட்டாமையில இருந்து கொட்டை பாக்கு போட்டுருங்கம்மா.
5: பாட்டை கேட்டுலாமா? இணைப்பில் வந்ததுக்கு நன்றிங்க.
6: ரொம்ப மகிழ்ச்சிமா.

0: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குருசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30% திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில நம்ம கூட நேர நேர் யார் எங்கிருந்து கேட்டலாம். வணக்கம்.
5: இனிய உற்சாகமான முற்பகல் வணக்கம்மா.
4: அழகிய வணக்கம். அழகா சொல்லிருக்கீங்க. முற்பகல் வணக்கம் உங்களுக்கும். சொல்வது யாருங்க?
5: ஆமா ஆமா, நம்ம நிகழ்ச்சிகள்லாம் வந்து நம்மள இழுக்குது அப்படியே பாட்டு பாட்டுலாம். திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர்.
4: சூப்பர் சூப்பர். அதாவது நல்ல நேயர் வந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் பங்கேற்கக்கூடிய நேயர், எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்கிற நேயர்கள் ஒரு பக்கம் இருக்க, பெரும்பாலான நிகழ்ச்சிகள்ல உங்க பேர் வந்து இடம்பெற்ற அப்படிதானா? இதே மாதிரி நீங்க எப்பவுமே வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டு சுபசேமமா இருக்கணும்னு வாழ்த்துறீங்கயா?
5: ரொம்ப சந்தோஷமா. நம்ம நிகழ்ச்சி இருக்க வரைக்கும்
4: கவலையே கிடையாது அதானே?
5: ஆமா ஆமா.
4: சரி சொல்லுங்க, இந்த சந்தோஷத்தோட என்ன பாட்டு கேட்டுலாம் சொல்லுங்க.
5: எனக்கு கும்பவேரா தங்கையால இருந்து பாட்டு உன்னை இழுக்குதா அந்த பாடல் போட்டு.
4: நீங்க ஆரம்பிக்கையில பாட்டு இழுக்குது இழுக்குதுன்னு சொல்லும் போதே நினைச்சு இந்த மாதிரிதான் பாட்டு கேப்பீங்கன்னு. சூப்பர்.
5: நம்ம நிகழ்ச்சி எல்லாமே நம்மள இழுக்குது.
4: அப்படியா?
5: நம்ம நிகழ்ச்சிகள்.
4: சரி சரிங்க, ரொம்ப சந்தோஷம் இணைப்புல வந்ததுக்கு. நன்றிங்க.
5: ரொம்ப நன்றிங்க.

0: தெய்வம் ரெயின்போ நூற்றி இரண்டு புள்ளி ஒன்று நேயர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க உங்களோட நாங்க நிகழ்ச்சியில நம்ம கூட இணையிற நேயர் யாரு எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கள், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மாவட்டம் திருவரம்பூர் வட்டம் கிருஷ்ணசந்திரம் கிரிக்கெட் தெருவில் இருந்து தப்பானி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: எல்லாரும் சூப்பரா.

0: இருக்கும் அப்படிங்க. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: வெயில் வெளுத்து
1: வானம்
0: வாங்குதா?
1: வானம் இருக்கிற வரைக்கும் எந்த குறையும் இல்லை எல்லாமே எனக்கு. எல்லா நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் ஒரு பொழுதுபோக்கு.
0: என்னங்க பொசுக்குன்னு நிகழ்ச்சிகள் எங்களுக்கு பொழுதுபோக்குன்னு சொல்லலாம், நீங்க தான் எங்க பொழுதுபோக்கு.
1: ஐயோ நீங்க கொடுக்கறதால நாங்க பொழுது.
0: சரி புரியுது, அதாவது ஒரு ஃப்ளோல சொல்லிட்டீங்க.
1: ஆமா மேடம்.
0: சரி ஓகே. சப்பாடி ஐயா நீங்க சொல்லுங்க, என்ன பாட்டு நீ கேட்கலாம்னு வந்தீங்க?
1: என்ன சிராசால இருந்து
0: சொன்ன
1: அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: அந்த பாட்டு போட்டுலாமா?
1: இந்த பாட்டு வந்து நடராஜபுரம் சீதாராமன் நண்பர்
0: எல்லாருக்காகவும் கேட்டுலாம். விடைப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
5: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன்.

0: கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
0: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில, டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
2: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
3: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
2: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
7: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
8: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
9: என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நேர்களே, வணக்கம்.
10: ஹலோ, வணக்கம்.
9: யார், எங்க இருந்துங்க?
10: திருச்சி மாவட்டம் வேளாஜாபுரத்துல சுப்பையா டெய்லர் பேசுறேன். உங்க நிகழ்ச்சி சூப்பரா இருக்கு, உங்ககிட்ட முதல்ல பேசுறேன்.
9: மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. அப்படி இல்லன்னா நிலைய இயக்குனர், ஆகாஷவாணி அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சி 1 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. இப்ப உங்களோட நாங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
10: என்ன
9: படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
10: அந்த நிலவத்தான கையில பிடிச்ச அந்த பாட்டை போட்டு விடுங்க.
9: முதல் அப்படின்ட்டீங்க, மனம் பேரு முதல் மரியாதையா?
10: ஆமா, முதல் முறையாது.
9: சரி, அந்த பாட்டு கேட்டுலாம். இணைப்பு இல்லாததுக்கு நன்றிங்க.
10: ரொம்ப நன்றிங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மனசுக்கு பிடிச்ச பாடல்களை தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம கூட பேச காத்திருக்கும் நேயர் யார், எங்க இருந்து கேட்டலாம்? வணக்கம்.
2: தேவஸ்தானத்துல இருந்து, தேவஸ்தான பட்டவைத்தில இருந்து வேலுச்சாமி தையல் தொழிலாளி பேசுறேன்.
1: ஓகே, இன்னைக்கு என்ன ஒரே டெய்லர்கள் தின மாதிரி வரிசையா ஒரே டெய்லர்ஸா வந்துட்டே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எப்பயுமே ஓடிட்டே இருக்குமா ரேடியோ?
2: எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது பண்பலை தாங்க எங்க கூட இருக்க துணைவன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க வேலுச்சாமி ஐயா, நீங்க எதுல எக்ஸ்பர்ட்? அதாவது எந்த துணி வந்து உங்க பேர் சொல்லும் அந்த மாதிரி தைப்பீங்க?
2: எல்லா துணியும் தைக்கலாம். இப்போதைக்கு ஜாக்கெட் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு,
1: அதுதான் நிறைய வருது.
2: ஆமா, நார்மலா எப்பவுமே ஜாக்கெட் தான் வந்துகிட்டு இருக்கு, தட்டிட்டு இருக்கான்.
1: சரிங்க, இப்ப யூனிஃபார்ம் நேரம். நார்மல் சுடிதாரோ பிளவுஸோ இல்ல வேறது குடுக்காதீங்கப்பா, யூனிஃபார்ம் பிஸியில இருக்கும். இந்த ஜூலை மாசம் வரைக்கும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க, சரிதானா?
2: ஆமா ஆமா, அதாவது என்கிட்ட எப்பவுமே நம்ம ஜாக்கெட் மத்த துணி தான் தச்சிட்டு இருக்கேன்.
1: ஆமா,
2: வந்து இதுல போச்சு. யூனிஃபார்ம் வந்து இப்போதைக்கு குழந்தைகளுக்காக ஒரு இதை ஒதுக்கி செய்ய வேண்டியதா இருக்கு.
1: சரி சரி, புரியுது. பள்ளி குழந்தைகளுக்கு தான் முதலிடம் இப்ப இந்த ஒரு மாசத்துக்கு அப்படிதானா?
2: குழந்தைகள் தான் நம்ம செல்வோம்.
1: சூப்பர் சூப்பருங்க. சரி, ரொம்ப கூட பேச ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் உங்களுக்கு கொடுக்கலாம்?
2: நல்லவனுக்கு நல்லவன் பாட்டு போடுங்களேன்.
1: நீங்க தானா?
2: தானே, உன்னைத்தானே நம்பி என்று.
1: சரி, இல்ல நல்லவனுக்கு நல்லவன் அப்படின்னு சொன்னா நீங்க
2: தானான்னு
1: கேட்டேன். இல்லையா? ரொம்ப வெள்ளந்தியா பேசுறீங்க. சரிங்க, ரொம்ப நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. பாடலை கேட்கலாமா?
2: நன்றி.
1: சரிங்க.

0: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குரசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30% திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
0: நிகழ்ச்சியில நம்ம கூட இணைகிற நேயர் யார் இங்க இருந்து கேட்டலாம்? வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்கள், யார் இங்க இருந்து?

0: காலை வணக்கங்கள், மதியாக போகுது.
1: மதியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு காலை வணக்கம் சொல்றீங்களா?
0: என்ன பண்றது, லேட் ஆயிடுச்சு.
1: லேட் ஆயி போச்சு.
0: ஈபி ரோட்ல இருந்து வீனஸ் சின்ன தம்பி.
1: சூப்பர் சின்ன தம்பி, சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: வானொலி
1: ஒலிச்சுகிட்டே இருக்கும்.
0: வானொலி டைம் பாக்குறத விட என்ன புரோகிராம் போகுது அந்த டைம் நான்
1: நினைச்சுக்கணும். 12 மணியா 12 மணியா 1 மணியா
0: ஒரு மணியா
1: கடிகாரம் எங்களுக்கு இருக்குப்பா, கடிகாரம் வேணாம்ப்பா, அதை தூக்கி எங்களுக்கு ஓரமா வைங்க. எங்களுக்கு வானொலியே போதும், எங்களுக்கு டைம் பாக்குறீங்களா? அப்படியா?
0: ரேடியோ ஓடிட்டு இருந்துச்சுன்னா இந்த நேரத்துக்கு இந்த புரோகிராம் நீட்டா அப்படியே மனப்பணம் ஆகி போச்சு.
1: சரி ஓகே, ரொம்ப சந்தோஷமா கூட பேசினது. நிகழ்ச்சியில என்ன பாடல் கொடுக்கலாம்?
0: பாட்டு வந்து குங்குமச்சினில வந்து கை வலிக்குது, கை வலிக்குது மாமா.
1: அப்படியா, அந்த பாட்டு கேட்டுடலாமா?
0: கேட்கலாம்.
1: நன்றி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: 11:52 ஆயிடுச்சு. உங்களோட நாங்க நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில நம்ம கூட இணையிற என்ன ஏரியா நீங்க கேட்டுல. வணக்கம், வாங்க. வணக்கம், வருக.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களாமா?
0: நல்லா இருக்கோங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் தனபால் மல்லிகா பேசுறேங்க.
0: சரிங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வானொலி கேக்கறதுக்கு நேரம் எப்படி எல்லாம் இருக்கும்?
1: எப்படி இருக்கும்? மாடு மேய்க்கிறப்ப பண்ணுவாங்க, வீட்டுல நைட்ல பண்ணுவாங்க.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க, 11 மணிக்கு பண்ணுவேன்.
0: சரி சரி, அப்ப எல்லா நேரமும் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் கேக்குறீங்க.
1: என்ன பாட்டு வேணும்?
0: அப்படியா, நீங்க பேச்சின்னு பேர் வச்சிருக்கீங்களா உங்க மாடுகளுக்கு?
1: ஆமாங்க, அப்படிலாம் சொல்லி கூப்பிடுவாங்க.
0: பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டேன். அதனால அந்த பாட்டு கேக்குறீங்க அப்படிதானா?
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: சரிங்க, அந்த பாட்டை கேக்கலாம்.
1: ரொம்ப நன்றி,
0: நன்றி, நன்றிங்க.

கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நிறைவா நன்றி சொல்ற நேரம் தான் இன்னைக்கு. உங்களோட நாங்க நிகழ்ச்சியில வந்து முயற்சி செய்து எப்படியாவது லைனை பிடிச்சி பேசி மகிழ்ந்த நேர்களுக்கும், பேச முடியாம செல்ல கோபத்தோட இருக்க நேர்களுக்கும், கேட்டு ரசித்த நல்ல உள்ளங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி இன்னைக்கு உங்களோட நாங்க நிகழ்ச்சியை இதோட நிறைவு செய்வோம். நிறைவு பாடலாக ஒலிக்கி வருகிறது குலே பகாவலி திரைப்படத்திலிருந்து. இணைஞ்சிருங்க நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடு.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நம்மட்டுச்சு எஃப்எம் ரெயின்போ 100.1. நேரம் 12 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். நாட்டு மக்கள் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான உணவை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைத்து சமச்சீர் உணவை பின்பற்ற வேண்டும் என்ற பிரதமரின் அறிவுறுத்தல்களை சுட்டிக்காட்டி

அவர் வலிமையான நாட்டை கட்டி எழுப்புவதில் இவை முக்கிய பங்காற்றும் என்றார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் மறு மதிப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இன்று வரை நீட்டித்துள்ளது. முன்னதாக நேற்றுடன் இதற்கான அவகாசம் முடிவடைந்த நிலையில் பெற்றோர் மற்றும் மாணாக்கரின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. ஈரோடு மாவட்டம் காலிங்கராயன் வாய்க்கால் புனரமைப்பு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவது குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். இப்பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 50% பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் 16 வாய்க்காலில் நீர் திறப்பது குறித்து விரைவில் முடிவு எட்டப்படும் என்றார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த கடை உரிமையாளரை

வைக்கால் புனரமைப்பு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவது குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். இப்பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 50% பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் 16ஆம் தேதி வாய்க்காலில் நீர் திறப்பது குறித்து விரைவில் முடிவு எட்டப்படும் என்றார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த கடை உரிமையாளரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். 71 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை வானகிரி மீனவ கிராமத்தில் பசுமையை விதைப்போம், இயற்கையை காப்போம் விழிப்புணர்வு மாரத்தான் இன்று நடைபெற்றது. 3 பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டியில் 100 கணக்கானோர் பங்கேற்று இயற்கை பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தினர். தஞ்சையில் பிரசித்தி பெற்ற 18 வைணவ ஆலய நவநீத அலங்கார திருவீதி உலா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீ நீலமேக பெருமாள், கோதண்டராமர், வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட திருக்கோவில்களின் உற்சவ மூர்த்திகள் 4 ராஜ வீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தனர். நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது 6 விக்கெட் இழப்பிற்கு 475 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: இந்த உலகத்துல பல உயிரினங்களோட சேர்ந்து நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல நாம அதிகமா பார்த்து கேட்டு ரசிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா பறவைகள் தான். ஆனா அந்த பறவைகளுக்கு நாம திரும்ப என்ன பண்றோம், நம்மள பலர் சில விஷயங்களை அவங்களுக்காக பண்ணித்தரோம். ஆனா அதையும் தாண்டி பறவைகளை உயிராவே நினைச்ச ஒரு மனிதரை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அவரை பத்தி சொல்ல இருக்கிறாரு மேனாள் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
3: வணக்கம். இன்று நாம் பேச போவது இயற்கையை தனது உயிராக கொண்டாடிய ஒரு மாமனிதரை பற்றி. அவர்தான் இந்திய பறவைகளின் தந்தை டாக்டர் சலீம் அலி. மும்பையில் பிறந்த இவர் சிறுவயதிலேயே இயற்கையின் அற்புதங்களால் கவரப்பட்டார். ஒருநாள் தன்னால் சுடப்பட்ட ஒரு சிறிய பறவையை பற்றி அதன் இனத்தை அறிய அவர் சென்றது அவரது வாழ்க்கையின் திசையை முற்றிலும் மாற்றியது. அந்த சிறு ஆர்வம் பெரும் அறிவியல் தேடலாக மாறியது. அவர் சாதாரண ஆய்வாளர் அல்ல, இயற்கையின் மொழியை புரிந்து கொண்ட ஒரு தலைசிறந்த மாமனிதர். இந்தியா முழுவதும் அவர் பயணம் செய்தார். இமயமலை பகுதிகள் முதல் தென்னிந்திய காடுகள் வரை, பாலைவனங்கள் முதல் நதிக்கரைகள் வரை அங்கு வாழும் பறவைகளின் வாழ்க்கையை அவர் நெருக்கமாக உற்று நோக்கினார். பறவைகள் எப்போது இடம்பெயர்கின்றன, எப்படி கூடு கட்டுகின்றன, அவற்றின் உணவு என்ன, அவற்றின் குரல்கள் என்ன சொல்கின்றன, இவை அனைத்தையும் அவர் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு புரியும் வகையில் பதிவு செய்தார். இந்திய பறவைகளை பற்றிய அவரது புகழ்பெற்ற நூல் இயற்கையை அறிய உதவும் ஓர் அரிய நுழைவாயில். அந்த நூல் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இயற்கை ஆர்வலர்களாக மாற்றியது. சலீம் அலி அவர்கள் நமக்கு சொல்லும் முக்கியமான உண்மை

0: மை பறவைகள் இயற்கையின் தூதுவர்கள். அவை வாழும் சூழல் சீராக இருந்தால்தான் அவை நம்மோடு இயைந்து வாழ முடியும். பறவைகள் மறைந்தால் அது இயற்கை சீர்கேட்டின் அறிகுறி. அவரது அயராத முயற்சியால் இந்தியாவில் பல பறவைகள் சரணாலயங்கள் உருவாகின. பரத்பூர் போன்ற இடங்கள் உலக புகழ் பெற்றன. டாக்டர் சலீம் அலி பறவைகளை பற்றிய அறிவியல் ஆய்வில் பல முக்கிய பங்களிப்புகளை மேற்கொண்டார். அவர் பம்பாய் இயற்கை வரலாற்று சங்கத்துடன் இணைந்து அதனுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை வழங்கினார். டாக்டர் சலீம் அலி ஓர் அறிவியல் மேதை மட்டுமல்ல, அவர் ஓர் உறுதியான சுற்றுச்சூழல் போராளியாகவும் விளங்கினார். பறவைகளின் வாழிடங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இயற்கை வளங்களை காப்பாற்றாமல் மனித வாழ்வு சாத்தியமில்லை என்பதை அவர் தனது ஆய்வுகள் மூலம் எடுத்து காட்டினார். அன்புடையீர், ஒரு மரம் வெட்டப்படும் போது ஒரு பறவையின் இல்லம் அழிகிறது. ஒரு காடு அழிந்தால் ஓர் உலகமே அழிகிறது. ஆனால் ஒரு மரம் நட்டால் ஒரு புதிய உலகம் உருவாகிறது. ஒரு பறவை திரும்பி வரும், அதன் குரல் மீண்டும் இயற்கையை உயிர்ப்பிக்கும். சலீம் அலியின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம், சிறிய ஆர்வம் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சக்தி கொண்டது. இன்று நாம் என்ன செய்யலாம்? வீட்டின் அருகே ஒரு மரம் நடலாம், பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கலாம், இயற்கையை காக்கும் எண்ணத்தை குழந்தைகள் மனதில் விதைக்கலாம். அவ்வாறு நாம் செயல்பட்டால் சலீம் அலியின் கனவு நனவாகும். இயற்கையை நேசிப்போம், பறவைகளை காப்போம், உலகத்தை உயிர்ப்போடு வைத்திருப்போம். நண்பர்களே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து டாக்டர் சலீம் அலி அவர்கள் காட்டிய வழியில் நடந்தால் இந்த இனிய உலகம் இனியும் தாங்கும். நன்றி, வணக்கம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
2: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குரசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30%, திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
3: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன், ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: மனசுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாட்டு மதுரை கீதமா? நீங்க விரும்புற பாட்டை கேளுங்க கடிதங்கள் மூலமா. என்ன பாட்டு, எந்த படத்திலேருந்து, இது போதுங்க. பாடலை யார் விரும்புறீங்களோ உங்க ஊர் பேரோட உங்க பேரையும் எழுதி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தட்டி விடுங்க. சும்மா காற்றலைகள்ல கேட்கலாம் உங்க பேரோட நீங்க விரும்பின பாட்டையும். மதியம் 1 மணி மதுரை கீதத்துல திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
7: நேரம் 12:10.
8: ஆல் இண்டியா ரேடியோ, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். சூரியகாந்தி நிகழ்ச்சியில்
9: திருடன். 1999 ஆகாஷ்வாணி நாடக போட்டியில் 2 பரிசு பெற்ற நாடகம். தெலுங்கு மொழியில் எழுதியவர் கே மத்தாப்பள்ளி ராவ் அவர்கள். ஹிந்தி வழி தமிழாக்கம் பி நடராஜன் அவர்கள். நடிப்பு எம் சங்கர சுப்பிரமணியன், டி ஆர் தேவிபாதன், ஜி குலாம் முகமது, ஏ சுரேஷ், கேத்லின் புளோரா ஆகியோர். அமைப்பு நரிப்பாடி டி. ராஜு,

0: சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம் பூட்டை தர, ரொம்ப லேட் ஆகுது பாரு, சீக்கிரம்.
1: பூட்டை திறக்க முடியலையே, உடைச்சிட்டுமா?
0: வேண்டாம் வேண்டாம், சத்தம் கேட்கும், அப்புறம் ஏதாவது. சரி இரு, நான் பூட்டை திறக்க முடிச்சு செய்கிறேன். பூட்டை திறந்துருச்சு திறந்துருச்சு.
1: ஆஹா, அங்கே பாரு, மேஜை மேலே டேப் ரிகார்டு, இதை எடுத்து இந்த பையில போட்டுக்கவா.
0: சரி சரி, அங்கே பாரு, அருமையான வாட்ச், அதையும் எடுத்துக்கோ.
1: இந்த அலமாரியில் நிறையவே கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
0: சும்மா பேசிக்கிட்டு இருக்காத, திறந்து பாரு, சீக்கிரம் சீக்கிரம்.
1: அட, வெள்ளித்தட்டு
0: என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்க. அந்த ஜரிகை போட்ட பட்டு சில, அப்புறம் லாக்கரில் இருக்கிற எல்லா சாமானையும் பையில் அள்ளி போட்டுக்க. ஆமாம், சீக்கிரம் சீக்கிரம்.
2: கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தியே.
1: ஏய், யாரோ யாரையோ கூப்பிடுறாங்க.
0: இரு, கொஞ்சம் பொறுமையாயிரு, பக்கத்துல யாரோ இருக்காங்க.
1: எப்படி இருக்க முடியும், வீடு பூட்டி இருந்துச்சே, எப்படி இந்த குரல், ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு வயசான கிழவனோட குரல் மாதிரி இருக்கு.
0: ஆமா, நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி, என்னது யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே.
1: ஏய், பக்கத்து ரூம்ல ஒரு கிழவன் இருக்கான், வெளியே பூட்டி போட்டுருக்கு, உள்ளுக்குள்ள ஆச்சரியமா இருக்குல்ல.
0: கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, அந்த செவர் ஓரமா நின்றுக்க, கிழவன் சத்தம் போட்டானா கத்திய கட்டி மிரட்டு, நான் அதுக்குள்ள இந்த அலமாரியில இருக்கிறதெல்லாம் அள்ளிடுறேன்.
1: சரி சரி, சீக்கிரம் சீக்கிரம்.
2: கிருஷ்ணமூர்த்தி, மகனே கிருஷ்ணமூர்த்தி, நீ கல்யாணத்துக்கு போகலையாப்பா? என்னது, நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தரும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே.
1: ஏய், கிருஷ்ணமூர்த்திங்கிறது யாரா இருக்கும்?
0: அநேகமா இந்த கிழவனோட மகனா இருக்கும்.
1: அந்த கிருஷ்ணமூர்த்தி இப்ப வந்துட்டா, நாம என்ன பண்றது?
0: எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நம்ம சொல்றதை நீ கேளு. ஆமா
1: சரி சொல்லு.
0: நான் ரூமுக்குள்ள போய் அந்த கிழவன்கிட்ட பேச்சு கொடுக்குறேன், நீ அதுக்குள்ள வீடு பூரா ஆராய்ஞ்சு கிடைக்கிறது எல்லாம் இந்த பையில போடு, சீக்கிரம்.
1: கிடம் கூச்சல் போட்டு கூட்டத்தை கூட்டிட்டா அப்ப நம்ம மாட்டிக்குவோம்.
0: பயப்படாதே, அப்படி நடக்காது, நான் பாத்துக்கிறேன்.
1: சரி, கவனமா நடந்துக்கோ.
2: கிருஷ்ணமூர்த்தி மகனே கிருஷ்ணமூர்த்தி.
3: ஐயா வணக்கம்.
2: யாரு? எனக்கு கண்ணு தெரியாது, காதும் கொஞ்சம் மந்தம், சொல்லுப்பா நீ யாரு?
3: நான் கிருஷ்ணமூர்த்தி இல்லை, அவரோட நண்பன்.
2: அடடே, என் பையனோட நண்பனா?
3: ஆமாம் ஆமாம்.
2: வாப்பா வா. உன் பேர் என்னப்பா?
3: அது என் பேர் ராஜசேகர், ராஜசேகர்.
2: ரொம்ப நல்லது, அப்படி அந்த நாற்காலியில் உட்காருப்பா.
3: ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன், அப்படியே கிருஷ்ணமூர்த்தியையும் பார்க்கலாம்னு தான்.
2: நல்லது மகனே நல்லது, காலடி சத்தம் கேட்டது, கிருஷ்ணமூர்த்தி தான் வந்துட்டான்னு நினச்சேன், அதுதான் சொன்னேனே. கண்ணு தெரியல, லேசாக சத்தம் கேட்டுது, சரி சரி, மகனும் மருமகளும் வந்துட்டாங்கன்னு நினச்சேன்.
3: ஐயா, உங்கள் பையனும் மருமகளும் சினிமாவுக்கு போயிருக்காங்களா?
2: இல்லைப்பா, சினிமாவுக்கு போகலை, செகந்தராபாத்துக்கு போயிருக்காங்க.
3: ஓஹோ,
2: அங்கே சொந்தக்காரங்க வீட்டில் கல்யாணம், அதுக்கு போயிருக்காங்க, நாளைக்கு வந்துடுவாங்க.
0: ரொம்ப ரொம்ப நல்லது, இந்த கிழவனை தனியாக விட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க, புருஷனும் பொண்டாட்டியும் நாளைக்கு தான் வருவாங்களாம், ரொம்ப சௌகரியம், வீடு பூரா அலசி ஆராய்ஞ்சி என்னென்ன கிடைக்குதோ அள்ளிட்டு போயிடலாம்.
2: ராஜசேகரே.
3: ஐயா சொல்லுங்க ஐயா.
2: ஒன்றுமே புரியலையே, மகனும் மருமகளும்

0: மேட்டை வெளியே பூட்டிட்டு போனாங்க. அப்புறம் நீ நீ எப்படி உள்ளே வந்தப்பா?
1: அதுவா, இப்போ கதவு சாத்தி தான் இருந்துச்சு, ஆனால் பூட்டு போடலையே.
0: அப்படியா?
1: ஆமாம்,
0: போகிற அவசரத்தில் பூட்டை மறந்துட்டாங்களோ என்னமோ. என்னால் எழுந்திருக்க முடியல, எழுந்துட்டா உட்கார முடியல, நடக்கவும் முடியல, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு ஏதோ நாளை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ராஜசேகர்,
1: சொல்லுங்க ஐயா.
0: நீ வர்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாம்னு நினச்சேன், தட்டி தடவி எழுந்துச்சு வந்தேன், கண்ணு தெரியல, கிளாஸு கீழே விழுந்துருச்சு, தண்ணி எல்லாம் கீழே கொட்டிடுச்சு, ரொம்ப தாகமாக இருக்கப்பா. சமையல் கட்டில் வாளியில் தண்ணி இருக்கே, கொஞ்சம் போய் தண்ணி கொண்டு வந்து தர்றியாப்பா, ரொம்ப தாகமாக இருக்கப்பா.
1: தரேன் பெரியவரே, இதை கொண்டுட்டு வரேன், இருங்க.
2: ஏய் ஏய் ராஜு, என்னென்ன கிடைச்சதோ எல்லாத்தையும் பையில் அள்ளி போட்டுட்டேன், வா வா ஓடி போயிடலாம்.
3: ஏய், பணம் ஏதாவது கிடைச்சதா?
2: 2000 தான் கிடைச்சது.
3: உள்ளே போய் நல்லா தேடு, நிறைய பணம் கிடைக்கலாம். அதுக்குள்ள இந்த கிழவங்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்.
2: சரி சரி, சீக்கிரம்.
1: ஐயா, இந்தாங்க தண்ணி குடிங்க.
0: அப்பாட, இப்போ தான்ப்பா உயிர் வந்துச்சு. ராஜசேகர், நீ நல்லா இருப்பேப்பா, நல்லா இருப்பேன். எவ்வளவு நேரமாக துடிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த கிழவு மேலே இறக்கப்பட்டு தண்ணி குடித்தியே, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும்.
1: ஐயா, குளிர் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உடம்பு நடுங்குது, இந்த கம்பளியை போத்திக்கிங்க.
0: மகனே, எனக்கு இன்னொரு உதவி பண்ணணும்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன செய்யணும்?
0: அப்பா, கொஞ்சம் என்னோட படுக்கையை கொஞ்சம் சரி பண்ணணும்ப்பா.
1: செய்யலங்க ஐயா. ஐயா, அப்பா, படுக்கை நனைஞ்சிருக்கு, சிறுநீர் வார செய்யக்கலையே. அப்பா அப்பா, நீங்கள் எப்படி ஐயா அதில் படுத்துருக்கீங்க?
0: என்ன பண்ணுறது மகனே, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, வயசு வேறு அதிகமாகிடுச்சு, அதுதான் இந்த மாதிரி படுறேன், அவஸ்தப்படுறேன்ப்பா, ரொம்ப அவஸ்தப்படுறேன்.
1: ஐயா கவலைப்படாதீங்க, இங்கே பாருங்கள், என் தோல் மேலே கையை வச்சுக்கிட்டு அப்படி அப்படி மெதுவாக நடந்து வாங்க. படுக்கையை சரி பண்ணிடுறேன்.
2: டேய் ராஜு, என்னடா இது? நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? பரோபகாரம் பண்றதுக்கோ சமுதாய சேவை செய்யறதுக்காகவோ வரல, புரியுதா? கிடவனுக்கு உதவி செய்யறான உதவி, புத்தி இல்லாமல் எடுத்துக்கிறியே, வாட
3: ஓடிடலாம். உன் தொல்லை தாங்கலையே, ஒன்றும் அவசரம் இல்லை. கிழவனோட மகனும் மருமகளும் நாளைக்கு காலையில் தான் வருவாங்க. போ போ, இன்னும் என்னென்ன கிடைக்குதோ பையில் அள்ளி போட்டுக்க போ.
0: ராஜசேகரே, ராஜசேகரே, ஏன்பா வேற யாரோ வந்திருக்கிற மாதிரி இருக்கு, அது யாருப்பா?
1: அதுவா, நான் சொல்ல மறந்துட்டேன், என்னோட ஃப்ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி தான் வீட்டில் இல்லையே, வாடா போகலான்னு சொல்கிறான், அவ்வளோதான்.
0: ஓஹோ, அதனால என்னப்பா, நீயும் என் பையன் மாதிரி தான், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போப்பா.
1: ஐயா, இந்த வயசான காலத்தில் நீங்கள் ஏன் தனியாக இருக்கீங்க? உங்கள் சம்சாரம் எங்க? இந்த நிலைமையில் அவங்க உங்கள் கூட தானே இருக்கணும்.
0: என் சாவித்திரி விசாகப்பட்டினத்தில் என் சின்ன பையன்கிட்ட இருக்கா, கொஞ்ச நாளாக அவளுக்கும் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன்.

0: இப்படி எப்படி இருக்காளோ, அவளை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. ஆமா, என்னால் போக முடியலையே.
1: ஐயா, நீங்க போக முடியாட்டி என்ன? அம்மாவை இங்க வரவழைக்கலாம்ல.
0: மகனே, அவளும் இங்க வர முடியாது. ஆமா, அவளும் இங்க வர முடியாது. என்னோட பசங்க எங்களை பிரிச்சு வச்சிருக்காங்க, எங்களை சந்திக்கவே விடுறதில்லை.
1: என்னையா சொல்றீங்க?
0: கிருஷ்ணமூர்த்தி, மகனே கிருஷ்ணமூர்த்தி.
2: கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, சதா தொண தொண தொணன்னு பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நரக வாழ்க்கையா இருக்கு.
0: ஒன்றும் இல்லைப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுதான்
2: சொல்லி தொலைங்க.
0: வந்து வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ரொம்ப முடியலையாம்ப்பா.
2: அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு 1000 பிரச்சனை.
0: கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, நான் அவளை பார்க்கணும்ப்பா. ஒரு 2 நாளைக்கு இங்கே கூட்டிக்கிட்டு வாப்பா.
2: அவசியம் கூட்டிகிட்டு வரணுமோ? அது ஒன்று தான் பாக்கி. உனக்கு சோறு போடுறதே தண்டம், இதில் அவங்களையும் கூட்டிகிட்டு வரணுமோ? 2 பேருக்கு சோறு போட என்னால் முடியாது.
0: அப்பா, உங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காளாம்ப்பா.
2: சும்மா கத்திக்கிட்டு இருக்காத, வாயை மூடிக்கிட்டு பேசாமல் உட்காரு. ஆமாம்,
0: கடவுளே கடவுளே. மகனே ராஜசேகர், பாத்தியாப்பா, பெத்த புள்ளையே இப்படி நடந்தா சொல்றதுக்கு என்ன இருக்கு? 2 பசங்களும் எங்களை பங்கு போட்டுக்கிட்டாங்க. நான் பெரியவன் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட இருக்கேன், என் சம்சாரம் சின்னவங்கிட்ட இருக்கா. யாருக்கும் எதை பற்றியும் கவலை இல்லை. ஏதோ நாளை கடத்துறோம்.
3: டேய் ராஜு, கடவுங்கிட்ட பேசுனது போதும், வா ஓடிடலாம்.
4: டேய், ஏதாவது கிடைச்சதா?
3: கிடைச்சது கிடைச்சது. சூட்கேஸ் பையெல்லாம் ரொம்பிடுச்சு. போதும்டா, வா ஓடிடலாம்.
0: ராஜு, உன் ஃப்ரெண்டு என்னப்பா சொல்கிறான்?
4: அதுவா, கிருஷ்ணமூர்த்தி தான் இன்னும் வல்லியே, ரொம்ப லேட் ஆகுது, வா போகலாம்னு சொல்கிறாங்க ஐயா.
0: அப்படியா?
4: ஆமாங்க ஐயா.
0: சரி மகனே, எனக்கு இன்னொரு உதவி செய்யணுமே.
4: சொல்லுங்க ஐயா, என்ன உதவி வேணும்?
3: ராஜு, உனக்கு என்னடா ஆச்சு?
4: கொஞ்சம் பொருடா, நமக்கு ஒன்றும் ஆகாது. இந்த கிழவரை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குடா.
0: ராஜசேகர், என் சார்பா ஒரு கடிதம் எழுதணும், எழுதி தர்றையாப்பா?
4: கட்டாயம் எழுதி தர்றையா? அது சரி ஐயா, லெட்டர் யாருக்கு எழுதணும்?
0: என் சம்சாரத்துக்கு எழுதணும்ப்பா. எப்படி இருக்கேன்னு கேட்டு எழுதணும். நான் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், அவன் எங்க எழுதறான்?
4: சரி, நீங்க சொல்லிக்கிட்டே போங்க, நான் எழுதிடுறேன்.
3: ஏய் ராஜு, உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. பேப்பரையும் பேனாவையும் தூக்கி எடுத்துட்டு ஓடி வா, போயிடலாம்.
4: கொஞ்சம் பொருடா, சீக்கிரம் கிளம்பிடுறேன்.
0: எப்பா தம்பி, ராஜசேகர் அப்பா, என் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போப்பா. மகனே ராஜசேகர், நான் கொஞ்சம் செய்யப்பா.
4: சரிங்க ஐயா, அப்படியே செய்யறேன். ஐயா, பேனா பேப்பர்லாம் ரெடியா வச்சிருக்கேன், சொல்லுங்க.
0: சிரஞ்சீவி, சௌபாகியவது சாவித்திரிக்கு அநேக ஆசீர்வாதங்கள். இங்கு அனைவரும் நலம். என்னை நன்றாக கவனித்துக் கொள்ளுகிறார்கள். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். உனது உடல் நலம் குறித்து அறிய ஆவல். உனக்கு உடல் நலம் இல்லை என்று அறிந்து மிகவும் கவலைப்படுகிறேன். நேரா நேரத்துக்கு சரியாக சாப்பிடவும். மகனும் மருமகளும் அப்படி இப்படி திட்டினார்கள், வருத்தப்படாதே, பருத்துக்கொள். நீ கூட என்னை பார்க்க ஆசையாக உள்ளது என்று எழுதியிருந்தார். என்ன செய்யறது சாவித்திரி, என்ன செய்யறது? நாம வந்த வழி நம்ம பசங்க மனசு வச்சு கருணை காட்டினால் மட்டுமே நாம சந்திக்க முடியும். இல்லாவிட்டால் இந்த இடைவெளி, இந்த பிரிவு

0: ஐயா ஐயா, அழுவாதீங்க ஐயா, அழுவாதீங்க ஐயா, வருத்தப்படாதீங்க ஐயா, மேலே சொல்லுங்க, எழுதுறேன்.
1: சாவித்திரி, மருமகளும் கிருஷ்ணமூர்த்தியும் என்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நேரா நேரத்துக்கு டிஃபன், சாப்பாடு, பால், டீ எல்லாம் கிடைக்குது. மருமகள் மத்தியான வேளையில பழ ஜூஸ் கூட தர்றா எனக்கு.
2: மருமகளே, அம்மா மருமகளே.
3: சேச்ச சேச்ச, இந்த கிழவனோட ஒரே தொல்லையா போச்சு.
4: என்ன வேணும்? அதான் தட்டு நிறைய சாப்பாடு வச்சிருக்கேல்ல, கொட்டிக்க வேண்டியதானே?
2: அது இல்லம்மா, கொஞ்சம்
4: சொல்லி தொலைங்க. என்ன வேணும் சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு.
2: அம்மா, எனக்கு எனக்கு சாப்பாடு ருசிக்க மாட்டேங்குது. வயசாயிருச்சு இல்லையா, நாக்கு செத்து போச்சு.
4: அதுக்கு என்ன இப்போ?
2: கொஞ்சம் எலுமிச்சை ஊறுகாய் கூட புளிப்பா சாப்பிடணும் போல ஆசையா இருக்கம்மா.
3: இந்த கிழவனுக்கு திருப்தியே வராது. எவ்வளவு ருசியா சமைச்சு போட்டாலும் இனிப்பு வேணும் புளிப்பு வேணும் கேக்குறது. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதே வேலை.
4: தலைக்கு மேல வேலை இருக்கு. எலுமிச்சை ஊறுகாய்க்கு நான் எங்க போறது?
2: சரிம்மா, பரவாயில்ல, வீட்டுல ஊறுகாய் இருக்குன்னு நினைச்சு கேட்டேன். பரவாயில்லம்மா, இல்லன்னா பரவாயில்ல.
4: இங்க பாருங்க, குடுக்கறத சாப்பிடணும், இல்லனா பட்னி கடங்க ஏதாவது பண்ணுங்க. இனிமே அது வேணும் இது வேணும் கேட்க கூடாது. ஆமா, தொந்தரவு பண்ண கூடாது, புரியுதா?
2: சரிம்மா சரிம்மா, இனிமே நான் தொந்தரவு பண்ண மாட்டேம்மா. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா.
4: மறுபடியும் சொல்றேன், விதவிதமா சமைச்சு போடுறதுக்கு நான் ஒண்ணும் ஆள் இல்ல. ஏதோ கொடுக்கறத சாப்பிட்டுட்டு செவனேன்னு இருக்கணும். இங்கேயே தொடர்ந்து இருக்கணும்னா உங்களை நீங்க மாத்திக்கணும். ஆமா
3: சேச்ச, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த தொல்லையோ தெரியல.
1: சாவித்திரி, என்னை பத்தி கவலைப்படாத, நான் நல்லா இருக்கேன். மருமகளும் மகனும் என்னை மதிப்பா நடத்துறாங்க. எனக்கு ஒரு குறையும் இல்லை, எல்லாம் நல்லபடியா நடக்குது. யாரையுமே குற்றம் சொல்றதுக்கு இல்லம்மா, யாரையே குற்றம் சொல்றதுக்கு இல்ல.
2: கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி.
5: என்ன என்னவா?
2: மகனே, நீ எங்கப்பா இருக்க?
5: ஏன் இப்படி கத்துறீங்க? வேற வேலை இல்ல, சும்மா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்திக்கிட்டேன்.
2: மகனே கிருஷ்ணமூர்த்தி, கோபப்படாதப்பா, உன்னோட அப்பா எனக்கு வயசாயிட்டதால இப்படி.
5: சரி சரி, ஏன் கூப்பிட்ட? என்ன வேணும்? நீயும் நிம்மதியா இருக்க மாட்டேன், அடுத்தவங்களையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். பெரிய பாடா இருக்கு, நிம்மதியே இல்லை. சரி சரி, என்ன வேணும்?
2: அப்பா, இந்த படுக்கைய கொஞ்சம் மாத்தி கொடுப்பா.
5: படுக்கை ஈரம் பண்ணியாச்சா? சிறுநீர் வாட சகிக்கல. ஏன்பா, உனக்கு வெட்கமே கிடையாதா? சரி சரி, எழுந்திரி.
2: மகனே கிருஷ்ணமூர்த்தி, கொஞ்சம் கையை கொடுத்து உதவுப்பா. ஐயோ அம்மா, இடுப்பு நோவுது அப்பா, எழுந்திருக்கவே முடியலப்பா.
5: சதா புலம்பிக்கிட்டே இருக்கியே, எங்களை பத்தியும் கொஞ்சம் நினை. உனக்கு சேவை செஞ்சு சேவை செஞ்சு எனக்கு வியாதி வந்துடும் போல இருக்கு.
2: கிருஷ்ணா, இடுப்பு ரொம்ப நோகுதப்பா, வலி உயிர் போகுதப்பா.
5: உயிர் போகுதா? வெரி குட் வெரி குட், நீ வாழறத விட சாகறதே மேல்.
2: கிருஷ்ணா, செத்து போன்னு சொன்னா உடம்பு செத்து போயிடுமா என்ன? அப்படி நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நானும் கஷ்டத்தோடு கஷ்டமா தான் வாழ்றேன். எனக்கு சாவு வர மாட்டேங்குது, எனக்கு சாவு வர மாட்டேங்குது.
5: சொல்ல தாங்க முடியலையே, வீடா இது, நரகம் அல்ல இருக்கு.

ராஜசேகர், இன்னும் ரெண்டே ரெண்டு வரியப்பா, லெட்டரை முடிச்சிடலாம். சாவித்திரி, என்னை பற்றி கவலைப்படாத, உன் உடம்ப பார்த்துக்கோ அன்புடன், உன் கணவர்.

0: டேய் ராஜு, இதெல்லாம் என்னடா? இந்த தாத்தா அழுதுகிட்டே ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீயும் எழுதுகிட்டே இருக்க. உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, லெட்டரை கீழே போட்டுட்டு வா, ஓடிடலாம்.
1: கொஞ்சம் பொறு, இந்த கிழவரை பார்த்தா ரொம்ப பாவமா பரிதாபமா இருக்குப்பா. மகனும் மருமகளும் இவரை கவனிக்கிறதே இல்லை, இவரை ஒரு பாரமா நினைச்சு கொடுமைப்படுத்துறாங்க. இவரோட மனைவியும் இன்னொரு மகன் வீட்டில் இருக்காங்க. மனசு பொறுக்காம தன்னோட மனைவிக்கு ஏன் மூலமா லெட்டர் எழுதுறாருப்பா?
0: எல்லாம் சரிதான், இப்ப நான் சொல்றது கேள். இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது.
2: ராஜசேகரே, லெட்டரை முடிச்சிடப்பா. இந்த பேப்பர்ல அட்ரஸ் இருக்கு, அட்ரஸை எழுதி போஸ்ட் பண்ணிடப்பா, மறந்துடாத கண்ணு.
1: சரிங்க ஐயா.
0: டே ராஜு, எழுந்துரு, லெட்டர் தான் முடிஞ்சு போச்சு, அப்புறமா வேற என்னமோ எழுதிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன ஆச்சு? இந்த கிழவனை விட்டு நகர மாட்டியே.
1: இதோ இப்ப போயிடலாம், சூட் கேஸையும் பையையும் இங்கே வச்சிடு.
0: ஏ ஏ,
1: நான் சொல்றத கேளு.
0: ஏய் ஏய், நிச்சயமா உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. டே டே,
1: சத்தம் போடாதே.
2: ராஜசேகரே, மகனே ராஜசேகரே.
1: ஐயா,
2: கிளம்பிட்டியாப்பா? கிருஷ்ணமூர்த்தி கிட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா?
1: ஆமாங்க ஐயா, இந்த லெட்டர் அவங்கிட்ட கொடுத்துருக்கேன், இதுல எல்லா விவரமும் எழுதியிருக்கேன்.
2: சரிப்பா.
1: வா போலாம், போகும்போது வெளிப்பக்கமா வீட்டை பூட்டிட்டு போயிடலாம்.
0: அப்பாடா, இப்போ வாவது கிளம்பிடி.
1: ஐயா பெரியவங்களே, அப்போ நாங்க கிளம்புறோம்.
2: சரிப்பா, நீ மகராசனா இருப்பேன்.

0: அட அட, சுப்பராவ் வீட்டு கல்யாணம் பிரமாதம், ரொம்ப கிராண்ட். எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க, சாப்பாடும் A1.
1: பிரமாதமா இருக்காதா என்ன? அவங்க வீட்டுல முதல் கல்யாணம் இது, அசத்திட்டாங்க. போங்க, பொண்ணு கட்டியிருந்த புடவை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, காஸ்ட்லி புடவை, எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு.
2: கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டியாப்பா?
0: ஆமா வந்துட்டேன், ராத்திரி பூரா தூங்கலையா? சரி சரி, என்ன விஷயம்?
2: ஒன்றும் இல்லைப்பா, யாரோ ராஜசேகரன் உன் ஃப்ரெண்டு வந்திருந்தான், இப்போத்தான் போகிறான், ரொம்ப நேரமாக வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். போகும்போது உங்ககிட்ட தர சொல்லி இந்த லெட்டரை கொடுத்தான்ப்பா.
0: என்னது, ராஜசேகரா?
2: ம்,
0: அப்படி யாரும் எனக்கு ஃப்ரெண்டு இல்லையே, யாரா இருக்கும்?
1: யாரு, யாருங்க வந்திருப்பா?
0: பதட்டப்படாத, இந்த லெட்டரை படிப்போம். கிருஷ்ணமூர்த்தி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ சரியான வாழ்க்கையா நடத்துற?
1: ஐயோ, யாரு?
3: உன்னுடைய மனசுல கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்தா, வயசான உடம்பு முடியாத தகப்பனார வீட்டு உள்ள வச்சு வெளியே பூட்டிட்டு ஜாலியா புருஷனும் பொண்டாட்டியும் சுத்த போவீங்களா? அட முட்டாளே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா?
1: இவன் யார உங்களை முட்டாள்னு சொல்றதுக்கு? இவன் இவன் ஏன் இப்படி எழுதிருக்கா?
0: நீ பேசாம இரு.
3: நீ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் முக்கியமான ஒரு பாடத்தை, அதான் வாழ்க்கை பாடத்தை படிக்க மறந்துட்டியே. உனக்கு சரவணகுமாரோட கதை தெரியுமா? தன்னோட வயசான, அதுவும் கண் தெரியாத அம்மா அப்பாவை காவடியில சுமந்து புண்ணிய யாத்திரை போறானா? அவன் எங்க, நீ எங்க? பெத்த அம்மா அப்பாவை மதிக்காதவன், அவங்க கிட்ட அன்பு செலுத்தாதவன், அவங்களை சரியா கவனிக்காதவன், இவங்கதான் பெரிய திருடன். தன்னுடைய பொறுப்புகளை தட்டி கழிச்சு ஓடுறவன் தான் உண்மையிலேயே திருடன். இப்ப யார் திருடன்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க. நீ வெட்கப்படு,

0: வேதனைப்படு, சிந்தித்து செயல்படு.
1: இப்படிக்கு திருடன். திருடன் யார்? யார் இந்த திருடன்?
2: திருடனா? யாருங்க அது?
3: கிருஷ்ணமூர்த்தி திருடனா? யார் திருடன்?
1: திருடன் யாரு? யார் அந்த திருடன்?
3: திருடன் யார் அந்த திருடன்?
4: நேயர்கள் இதுவரை கேட்டது திருடன் நாடகம். 1999 ஆண்டிற்கான ஆகாஷ்வாணி நாடக போட்டியில் 2nd பரிசு பெற்ற நாடகம். தெலுங்கு மொழியில் எழுதியவர் கே மத்தாப்பள்ளி ராவ் அவர்கள். ஹிந்தி வழி தமிழாக்கம் பி நடராஜன் அவர்கள். நடிப்பு கிழவராக எம் சங்கரசுப்பிரமணியன், திருடர்களாக டி ஆர் தேவிபாதன், ஜி குலாம் முகமது, கிருஷ்ணமூர்த்தியாக ஏ சுரேஷ், மருமகளாக கேத்லின் புளோரா. அமைப்பு நரிப்பாடி டி ராஜு, ஆர் வெங்கடேஸ்வரன்.
5: இத்துடன் இன்றைய சூரியகாந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: முத்தண்ணே, என்ன இது? அந்த ஒரு பெட்டிய மட்டும் இவ்வளவு பத்திரமா வச்சிருக்கீங்களே?
1: அதுவா தம்பி, 1980-90 வந்த பாடல்களோட கேசட்டு, சிடிஸ், பாட்டு புக்கு, அதுல எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் இருக்குப்பா.
0: அப்படியா? அப்ப உங்களை மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு தானே இந்த நல்ல செய்தி. நம்ம திருச்சி பண்பலை 102.1 தினமும் இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமையில லிசனர்ஸ் சாய்ஸ்ல 80s 90s பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். போன போடுங்க, பாட்டை கேளுங்க.
1: ஆமா, எந்த நம்பர்ல?
0: திருச்சியோட முன்னிணைப்பு என்னான சுழி 431 2 1. அது மட்டும் இல்லாம இன்னொரு நம்பர் 240-102-1.

நேர்களே, இன்று 2:15 வாளான ரங்கம். இதில் முருங்கையில் மதிப்பு கூட்டுதல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவன இணை பேராசிரியர் முனைவர் வி. சந்திரசேகர் அவர்கள்.

0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, திருச்சிராப்பள்ளியின் அன்பு அலைவரிசைகளோடு. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை

0: கடுமையாக உயர்ந்த போதிலும் உலகிலேயே மிக குறைந்த விலையில் இந்தியாவில் வழங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்டை நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டர் விலை மிகவும் குறைவு என்று கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு முதல் 4 சிலிண்டர்களுக்கு தலா 300 ரூபாய் நேரடி பணப்பயன் பரிமாற்றம் வழங்கப்பட்ட பிறகு ஒரு 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு 642 ரூபாய் மட்டுமே செலவாகிறது என்றும், அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு பொதுவான நுகர்வோருக்கான சில்லறை விலை 942 ரூபாயாக உள்ளது என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் வளைகுடா நாடுகளின் விநியோகம் குறைந்ததைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் சமையல் எரிவாயுக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலை சுமார் 46% உயர்ந்ததே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனால் 14.2 கிலோ சிலிண்டரை விநியோகிப்பதற்கான செலவு 1600 ரூபாய்க்கும் மேல் உயர்ந்தது என்றும், நிலையற்ற உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் தாக்கத்தில் இருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக இந்த விலை உயர்வின் பெரும் பகுதியை அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளின் சமையல் எரிவாயு விலையைவிட உஜ்வாலா பயனாளிகள் செலுத்தும் உண்மையான விலை குறைவாகவே உள்ளது என்பதை அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. மேலும், நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களுக்கு எவ்வித பற்றாக்குறையும் ஏற்படவில்லை என்றும், சமையல் எரிவாயு சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் வழக்கம்போல் தடையின்றி தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் திரு சுகியோனோ இன்று டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கூட்டு ஆணையக் கூட்டம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெறுகிறது. இந்த கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்த இடைப்பட்ட காலத்தில் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளும் தங்களது இருதரப்பு உறவுகள் தொடங்கப்பட்டதன் 75வது ஆண்டை கொண்டாடியதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு, கடல்சார் விவகாரங்கள், வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், மருந்துகள், உணவு பாதுகாப்பு, சுற்றுலா, கல்வி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான ஒத்துழைப்புகள் குறித்தும் விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது தொடக்க உரையில் குறிப்பிட்டார். சைக்கிள் ஓட்டுவது நமது பூமியை தூய்மையாக வைத்திருப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் உதவும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற 77வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் என்ற பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சைக்கிள் ஓட்டுவது மிகச்சிறந்த தீர்வு என்று கூறினார். சைக்கிள் ஓட்டுவதால் பல்வேறு உடல் நலன்கள் மேம்படுவதாகவும், இந்த திட்டத்தில் இணைந்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இந்த சைக்கிள் பேரணியில் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் விக்ராந்த் மெஸ்ஸி, ஃபிட் இண்டியா இயக்கம் மிகவும் அற்புதமானது என்றும், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்றும் கூறினார். நாடு வளர்ச்சியடைய இம்மாதிரியான இயக்கங்கள் உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி செய்தி பிரிவுக்கு அளித்த பேட்டியில், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான தனித்துவமான ஆபா அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், 100 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த ஆபா அடையாள அட்டைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். CBSE பிளஸ் 2 தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீடு செய்ய விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும். மத்திய கல்வி வாரியம் நடத்திய இந்த ஆண்டுக்கான பிளஸ் 2 பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பின்னர் விடைத்தாள் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று CBSE ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த விண்ணப்பங்களை இன்று நள்ளிரவு வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இந்த காலக்கெடு முடிவதற்குள் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு மத்திய கல்வி வாரியம் மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில்

0: வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேற்குவங்கத்தில் உள்ள தக்ஷினேஸ்வர் மற்றும் காலிகாட் போன்ற முக்கிய ஆன்மீக தலங்களில் வசதிகளை மேம்படுத்துவதற்காக பிஜேபி அரசு பெரிய அளவிலான வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கங்கா சாகர் மேளாவை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். தெலங்கானாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரும் ஊக்கமளிக்கும் வகையில் ஸ்திரீ ரைடு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மகளிர் பாதுகாப்பு பிரிவு முழுவதும் பெண் ஓட்டுநர்களை கொண்ட கார்கள், ஆட்டோக்கள் மற்றும் மின்சார பைக்குகளை உள்ளடக்கியது இந்த திட்டம். தெலங்கானா மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சி வி ஆனந்த் இந்த திட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பெண் பயணிகள் பிரபலமான செயலியின் வழியாக பெண் ஓட்டுநர்களால் மட்டுமே இயக்கப்படும் வாகனங்களை முன்பதிவு செய்து பயணிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் பாதுகாப்பு பிரிவு தனது இணையதளம் மூலம் 55 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொழில்முறை ஓட்டுநர் பயிற்சியுடன் மின்சார வாகனங்களை வாங்குவதற்கான நிதி உதவியையும் வழங்கியுள்ளது. இந்த தொடக்க விழாவில் பேசிய மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் ஜெனரல் சாரு சின்ஹா, இந்த திட்டம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் வழங்கும் ஒரு இயக்கமாகும் என்று பாராட்டினார். பிரபல மலையாள திரைப்பட நடிகர் சலீம்குமார் நேற்று கொச்சியில் காலமானார். அவருக்கு வயது 57. உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். ஆரம்பத்தில் மிமிக்ரி மேடைகள் மற்றும் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்த சலீம்குமார் 1996 சித்திக் ஷமீர் இயக்கிய இஷ்டமானு 100 வட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்தார். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக தனது திரையுலக வாழ்க்கையில் சுமார் 350 திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியாவின் சில பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, கொங்கன் மற்றும் கோவா, லட்சத்தீவு, மகாராஷ்டிரா, துணை இமயமலை, மேற்கு வங்கம், சிக்கிம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. மேலும் ஆந்திரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடலோர ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசாவின் சில பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஒடிசாவில் இன்று இரவு நேரத்திலும் வெப்பமான சூழல் நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஃபைஜிங்சன், ஜப்பானின் செய்தா வட்டனிப் இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய 2 நாள் ஆட்டத்தில் இந்தியா சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 510 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: பன்னிரண்டு மணி 50 நிமிஷம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர்

0: என்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
5: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
6: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குரசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30%, திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
7: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன், ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
8: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
9: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
8: ஆகாஷ்வாணி டிச்சி FM 102.1 பாக்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்,

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 1 மணி. கேட்கலாம் இனி.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீவாசன். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெறும் இரு நாடுகளுக்கிடையிலான 8வது கூட்டு ஆணையக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், 4 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் பரஸ்பர முன்னேற்றங்கள் குறித்து அறிந்து கொள்ள வகை செய்வதாக கூறினார். ஆரோக்கிய இந்தியா இயக்கத்தில் இளையோர் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். 77வது ஃபிட் இண்டியா மிதிவண்டி இயக்கத்தை புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களால் சுற்றுச்சூழல் மாசுபாடு பெருமளவு குறைவதுடன் போக்குவரத்து நெரிசலுக்கு மிக

சிறந்த தீர்வு எட்டப்படுவதாக எடுத்துரைத்தார். தமிழகத்தில் தனியார் பள்ளி கட்டணம் கண்காணிக்கப்படும் என மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாவட்டத்தில் கல்வி, மருத்துவம், தொழில்துறை வளர்ச்சிக்கான திட்டங்கள் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்றார். ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் வாய்க்கால் புனரமைப்பு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து விரைந்து முடிவெடுக்கப்படும் என மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். இப்பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அமைச்சர், 50% பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் 16ஆம் தேதி வாய்க்காலில் நீர் திறப்பது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவையாற்றிய தனிநபர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் விருது பெற வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். தஞ்சையில் பிரசித்தி பெற்ற 18 வைணவ ஆலய

தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். தஞ்சையில் பிரசித்தி பெற்ற 18 வைணவ ஆலய நவநீத அலங்கார திருவீதி விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் 7 விக்கெட் இழப்பிற்கு 527 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

மனத்தை வென்ற காவிய கானங்களை நேயர்களின் கடித வரி விருப்ப கானங்களாக கேட்டு ரசிக்கும் நேரம் இது மதுர கீதம். திருச்செவம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில் முத்துக்கூத்தன் வரிகளில் பி பானுமதி பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் கிருஷ்ண சமுத்திரம், தெற்கு தெரு, சப்பானி, துவாக்குடிமலை சைமன், கடையக்குடி சரவணன் ஆகியோர்.

0: ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் வாணி ஜெயராம் வி எஸ் சசிரேகாவுடன் பாடியிருக்கும் பாடல் கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் அயன்புத்தூர் ரசவாளர் காலனி அண்ணாதுரை சரோஜா ஆகியோர்.

0: இரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குரசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30%, திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
2: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன், ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: ஒரு 1:16, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் சூரியகாந்தி திரைப்படத்தில் இருந்து. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கனதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் பாட கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் காவல்காரப்பாளையம் மகாலிங்கம் அவர்கள்.

மதுரகீதம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து. ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் ஸ்ரீரங்கம், ரங்கன், சுந்தரராஜன் ஆகியோர். சி ராமச்சந்திரா இசையில் கொத்தமங்கலம் சுப்பு, வரிகளில் பி லீலா ஜிக்கியுடன் பாடியிருக்கும் இந்த பாடலை நாமும் கேட்டு ரசிப்போமா?

0: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குருசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30%, திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன், ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
4: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
3: உண்மையாவா?
4: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை

0: இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
1: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

ஆந்தகால இனிமையான தருணங்களை மனதோடு வருடும் மதுர கீதம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் நினைவிற்கு வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி. அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இந்த தருணத்தில் வானொலிக்கும் நேர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குநர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் இம்மாதம் 30 தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும். பாடல் அமர தீபம் திரைப்படத்திலிருந்து டி ஜலபதி ராவ் இசையில் கே பி காமாட்சி வரிகளில் ஏ எம் ராஜம் கே பி காமாட்சியுடன் பாடியிருக்கும் பாடலை கேட்டு ரசிக்கலாம். விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் கம்மங்காடு வைத்தியநாதன், மணிமேகலை, மகாலட்சுமி, தவப்புதல்வி ஆகியோர்

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

ஒலிக்க இருக்கும் பாடல் தேனும் பாலும் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் ஜிக்கி எஸ் ஜானகியுடன் பாடியிருக்கும் பாடல் கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், சுகன்யா, பரத், சுஷ்மிதா ஸ்ரீ ஆகியோர்.

சதுரகிதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது ரிஷி மூலம் திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலாவுடன் பாடியிருக்கும் பாடலுக்கு விருப்பம் கொடிக்கால் புதூர் முத்துசாமி அகிலாண்டேஸ்வரி ஆகியோர்.

0: வரும்.
1: நிறைவு பெற்றது இன்றைய மதுர கீதம். மீண்டும் மதுர கீதம் நாளை பகல் 1 மணிக்கு வலம் வரும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்களினை கேட்கலாம். மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான சுகாதாரமான உணவு வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். பதிவுத்துறையில் இணைய வழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோட்டில் சாய ஆலை கழிவு பிரச்சினைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சரி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி உறுதியளித்துள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் போலிப்பணி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான 8வது கூட்டு ஆணையக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், 4 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் பரஸ்பர ஒத்துழைப்பில் முன்னேற்றங்கள் குறித்து அறிந்து கொள்ள வகை செய்வதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையே 75 ஆண்டுகால நட்புறவு கொண்டாட்டங்கள் கடந்த ஆண்டு நடைபெற்றதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்களின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான மற்றும்

0: சுகாதாரமான உணவு வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சர்வதேச உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்ட செய்தியில், தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் கடைபிடிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைத்து சமச்சீர் உணவை பின்பற்ற வேண்டும் என்ற பிரதமரின் அறிவுறுத்தல்களை சுட்டிக்காட்டிய அவர், வலிமையான நாட்டை கட்டி எழுப்புவதில் இவை முக்கிய பங்காற்றும் என்றார். அறிவியல் சார்ந்த உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆரோக்கிய இந்தியா இயக்கத்தில் இளையோர் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். 77வது ஃபிட் இண்டியா மிதிவண்டி இயக்கத்தை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களால் சுற்றுச்சூழல் மாசுபாடு பெருமளவு குறைவதுடன் போக்குவரத்து நெரிசலுக்கு மிகச்சிறந்த தீர்வு எட்டப்படுவதாக எடுத்துரைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் ஃபிட் இண்டியா இயக்கத்தை வலுப்படுத்துவதன் அவசியம் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: உலக மிதிவண்டி தினத்தின் ஒரு பகுதியாக மிதிவண்டி பேரணிகள் மற்றும் ஃபிட் இந்தியா வலுவூட்டல் பாராட்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. சைக்கிள் பேரணியை ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை மைய துணை காவல் கண்காணிப்பாளர் திரு ஆனந்த் ஜா கொடியசைத்து துவக்கி வைத்தார். சைக்கிள் ஓட்டுவதால் ஏற்படும் நன்மைகளை எடுத்துரைத்தார். பாரத பிரதமரின் ஃபிட் இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்தி வளமான இந்தியா என்ற நோக்கத்தில் வளமுடன் வாழ வேண்டும் என்பதே இந்த பேரணியின் நோக்கமாகும். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு அதிக விலை பெறுவதை அரசு உறுதி செய்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில மாம்பழங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுத்து செல்வதாக குறிப்பிட்டார். மகளிருக்கான புதிய வாய்ப்புகள் மற்றும் அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்து நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி அதிகரிக்கப்பட்டு வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச அளவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளை விட பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு இந்தியாவில் குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் பதிவுத்துறையில் இணையவழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் சிரமமின்றி ஆவணப்பதிவு நடைமுறைகளை தாங்களே மேற்கொள்ளும் வகையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் முதல் விற்பனை மனை, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், வங்கிக் கடன் ஆவணங்களை இணைய வழியில் பதிவு செய்து கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள், கட்டுமான நிறுவனங்கள், ஆவண எழுத்தர்கள், வங்கிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் இதனை பின்பற்ற வேண்டும் என்று இன்று வெளியான தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரோடு மாவட்டத்தில் சாய ஆலை கழிவுகளால் ஏற்படும் குடிநீர் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை சரி செய்யும் நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். காளிங்கராயன் வாய்க்கால் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்புனரமைப்பு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவது குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். 50% பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் 16 வாய்க்காலில் நீர் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்படும் என்றார். தமிழகத்தில் தனியார் பள்ளி கட்டணம் கண்காணிக்கப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாவட்டத்தில் கல்வி, மருத்துவம், தொழில்துறை வளர்ச்சிக்கான திட்டங்கள் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்றார். மாநிலத்தின் அனைத்து இடங்களிலும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தாவேக ஆட்சி எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழலாம் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் கருத்துக்கு பதிலளித்த அமைச்சர், மக்களின் நம்பிக்கையுடன் அமைந்துள்ளதால் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடி

0: கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாமக்கல் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் மாநில வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் இன்று காலை ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க அறிவுறுத்திய அவர் மருத்துவமனையை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள உத்தரவிட்டார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மறுகூட்டல் மறு மதிப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இன்று வரை நீட்டித்துள்ளது. முன்னதாக நேற்றுடன் இதற்கான அவகாசம் முடிவடைந்த நிலையில் பெற்றோர் மற்றும் மாணாக்கரின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக சாமந்திப்பூ உற்பத்தி அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, சூளகிரி, ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2000 ஏக்கர் நிலப்பரப்புகளில் சாமந்தி பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததன் காரணமாக நடப்பு பருவத்தில் சாமந்தி பூக்கள் விளைச்சல் அதிகரித்து 1 ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வரை லாபம் கிடைத்து வருகிறது. 2 நாட்களுக்கு 1 முறை அறுவடை செய்து பெங்களூரு, சென்னை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: போதைப்பொருள் புழக்கத்தை குறைத்து மகளிர் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்று இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார்.
2: திருநெல்வேலி சரகத்திற்கு உட்பட்ட 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் இணைந்து ஆலோசித்ததில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படாத வகையில் ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்துவது என்பது எங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தீவிர கண்காணிப்பினை மேற்கொண்டு போதைப்பொருள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சாலை விபத்துகளை தடுத்து விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்புகளை மேற்கொண்டு ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய இருக்கின்றோம்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பான சேவையாற்றியவர்கள் சமூக சேவை விருது பெற வரும் 25ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவையாற்றிய தனிநபர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் விருது பெற வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். தஞ்சையில் பிரசித்தி பெற்ற 18 வைணவ ஆலய நவநீத அலங்கார திருவீதி உலா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்காசி, திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிப்பள்ளி இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்த இணை சீன ஜப்பான் இணையை 6-3, 6-2 என்ற நேர்சிற்களில் வென்றது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன்னுக்கு டிக்ளேர் செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான சுகாதாரமான உணவு வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். பதிவுத்துறையில் இணைய வழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோட்டில் சாய ஆலை கழிவு பிரச்சினைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சரி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி உறுதியளித்துள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிப்பள்ளி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று முருங்கையில் மதிப்பு கூட்டுதல் நேர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவு மேலாண்மை நிறுவன இணை பேராசிரியர் முனைவர் வி. சந்திரசேகர் அவர்கள். முருங்கைங்கிற பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் நினைவுக்கு வர்றது இயக்குனர் நடிகர் பாக்கியராஜ் நடிச்சு வெளிவந்த முந்தான முடிச்சு படம் தான். பாரம்பரிய மருத்துவத்துல முருங்கைக்காய்க்கு உள்ள ஆற்றலை மிகச்சிறப்பாக உணர்த்தி இருப்பாங்க இயக்குனர் நடிகர் பாக்கியராஜ். முருங்கைக்காயை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வெள்ளி விழா கண்டு மாபெரும் வெற்றி அடைந்ததும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒண்ணுதான். முருங்கைய வச்சு ஒரு படமே வெள்ளி விழா கண்டிருக்குது அப்படின்னா அப்ப அந்த முருங்கையில எந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கும்? ஆமாங்க, முருங்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய அனைத்து பாகங்களும் இலை காய் பூ விதை இப்படின்னு எல்லாமே மூலப்பொருட்களா மட்டும் விற்காம அதை அதிக லாபம் தரக்கூடிய புதிய பொருளா மாத்துறது தான் மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம். முருங்கையை பொறுத்த வரைக்கும் பன்னாட்டு சந்தையில சூப்பர் ஃபுட்டு அப்படின்னு அழைக்கப்படுறதுனால இதுக்கு உள்நாட்டிலையும் சரி வெளிநாடுகள்லயும் சரி நிறைய வரவேற்பு இருக்குது. அப்போ இந்த பயிரை சாகுபடி செய்யறதுனாலையும் அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறதுனாலையும் விவசாயிகள் தொழில் முனைவோராகிறதுக்கும் கூடுதல் வருமானம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய

0: ஏ உள்ளன தெரிஞ்சுக்குவோங்களா?
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து கொண்டு முருங்கையில என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யலாம், அதை எப்படி செய்யலாம், அதுக்கு சந்தைப்படுத்துறதா இருந்தால் என்ன செய்யலாம் அப்படிங்கிற குறித்து தன்னுடைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனத்தினுடைய பேராசிரியர் முனைவர் வி. சந்திரசேகர் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சந்திரசேகர். நான் நிப்டம் தஞ்சாவூரில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இன்று நமது பண்ணையில் ஒளிபரப்பின் பிறந்தநாள் விழா. நான் சின்ன வயசுல இருந்து வயலும் வாழ்வும் போன்ற நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருப்பேன். அது எனக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கும். இன்றைக்கு நம்ம திருச்சி வானொலியத்திலிருந்து நிறைய வேளாண் நிகழ்ச்சிகள், உதாரணமாக வேளாண் அறிவிப்புகள், உழவர் உலகம், வேளாண் அரங்கம் போன்ற நிகழ்ச்சிகள் நான் விரும்பி கேட்பது உண்டு. இந்த நிகழ்ச்சிகள் விவசாயம் சார்ந்த அனைத்து தொழில்நுட்ப விஷயங்களையும் விவசாயிகளுக்கு அறிவித்து வருகிறது. இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இன்றைய நன்னாளில் முருங்கையில் மதிப்பு கூடுதல் என்ற தலைப்பில் எனது உரையாடல் திருச்சி வானொலி நிலையத்திலிருந்து ஒளிபரப்பப்படுகிறது. இதையும் விவசாய மக்கள் கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அனைத்து நேயர்களும் வேளாண் பெருங்குடி மக்களும் இன்மேலும் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திற்கு ஆதரவு நல்கி அதை வளர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் சார்பாகவும் என்னுடைய நிறுவனமான நிப்டம் தஞ்சாவூர் சார்பாகவும் இன்றைய பிறந்தநாள் காலம் பண்ணை இல்ல ஒளிபரப்பு நிகழ்ச்சிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அதை சார்ந்த தொழில் பயன்பாடுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
1: ஐயா, அதாவது முருங்கைக்காய் முக்கியமாக சமைக்கிறவங்க வந்து வீட்டில் சாம்பார் காய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா நம்ம பாட்டு கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்னு வேணா கூடவே சேர்த்து ஒரு முருங்கைக்காயும் வாங்கிட்டு வாங்க அப்படின்பாங்க. ஒரு வாசனைக்காகவும் கூடுதல் சுவையை தரும் அப்படிங்கிறதுக்காக. முருங்கையிலேருந்து எந்தெந்த பாகங்கள்லேருந்து நீங்கள் மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்க.
3: முருங்கை வந்து அற்புதமான ஒரு காய்கறி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முருங்கைக்காவை எந்த குழம்புல வேணாலும் சேர்த்துக்கலாம். சாம்பார்லையும் போட்டுக்கலாம், புளிக்குழம்புலையும் சேர்த்துக்கலாம், மீன் குழம்புலையும் சேர்த்துக்கலாம். முருங்கை ஒரு காய் போட்டிங்கன்னா அதோட சுவையும் மனமும் அதிகமாக இருக்கும். அதை சாப்பிடக்கூடிய ஆசையை தூண்டும். அதுதான் முருங்கையோட ஸ்பெஷல். அது மாதிரி முருங்கை மரத்துலேருந்து வர்ற பாகங்கள், ஃபஸ்ட்டு முருங்கை கீரை. நம்ம இது வரைக்கும் முருங்கை கீரையை தான் அதிகமாக மதிப்பு கூடுதல் பண்ணிகிட்டு இருப்போம். முருங்கை கீரை, முருங்கை காய், முருங்கை காயிலேருந்து வர்ற முருங்கை விதைகள், முருங்கை பூ, இது எல்லாமே வந்து சுவையாகவும் இருக்கும், அதே அளவில் உடல் நலத்துக்கும் நல்ல மருந்து. மிராக்கல் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க முருங்கை மரத்தை. முருங்கை இலைகளை சாப்பிடும்போது அதிகமான புரதச்சத்து, இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு பால் சுரக்கிறதுக்கு முருங்கைக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்த நாலு பாகங்கள்ல இருந்தும் நம்ம மதிப்பு கூட்டுதல் பண்ணலாம்.
1: முருங்கை மரத்துல எல்லாத்தையும் மதிப்பு கூட்டுதல் செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஐயா, முருங்கை இலையில பொதுவா கிராமத்துல எல்லா வீட்லயுமே என்ன செய்வாங்க அப்படின்னா, கீரையை வாங்குவோம், சாம்பாரோ இல்லைன்னா முருங்கை கீரை கூட்டோ செஞ்சு சாப்பிட்டுவோம். அதை தாண்டி வேற என்ன உங்களுடைய நிறுவனம் மூலமா மதிப்பு கூட்டுதல் செய்றீங்கிறத சொல்லுங்க.
3: தற்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், கரூர் மாவட்டங்களில், தேனி, அப்புறம் தூத்துக்குடி மாவட்டங்களில் முருங்கையை விளைவிக்கிறது அதிகமாகிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முருங்கை கீரையை வந்து பறித்து அதை காய வச்சு பொடி பண்ணி பேக் பண்ணிட்டு குட்டிகள் அடைச்சோ சந்தைப்படுத்துகிறாங்க, இல்லாட்டி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. நம்ம அதோட நிப்பாட்டாமல் அந்த பவுடர்லேருந்து, காய வைத்த அரைத்த பவுடர்லேருந்து வேற வேற மதிப்பு கூட்டுதல் பண்ணோம்னா இன்னும் விவசாயிகளுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். குறிப்பாக முருங்கை கீரையில் பவுடர்லேருந்து சூப் மிக்ஸ் பண்ணலாம். அது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது. அந்த சூப் மிக்ஸ்ல நம்ம சேர்க்கக்கூடிய மற்ற சேர்மானங்கள்லாம் சேர்க்கறப்ப இன்னும் உடலுக்கு ரொம்ப இதா இருக்கும்.
1: ஐயா, இப்ப நீங்க சொன்னீங்க முருங்கை கீரையில இருந்து காய வச்சு பொடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டீங்க. இப்ப இதுல இருந்து வேற செய்யலாம் அப்படிங்கிறப்ப முதல்ல சூப் சொல்றீங்க. இப்ப சூப்புக்கு என்ன கூடுதல் பொருட்கள் எல்லாம் சேர்த்தா அதை சூப்பை மாத்தி விக்கலாம் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா நல்லா
3: இருக்கும். முருங்கை இலை பொடியோட சோளமாவு, பொட்டுக்கடலை மாவு, பால் பொடி, வெங்காய பொடி, பூண்டு பொடி, மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், சீரகத்தூள், தேவையான சர்க்கரை, இது மாதிரி மூலப்பொருட்களை சேர்த்தா ஒரு நல்ல சூப் மிக்ஸ் நம்ம தயார் செய்யலாம்.
1: இத்தனையும் சேர்க்கறதுக்கு எந்தெந்த அளவுல செய்யணும்? மிளகாப்பொடி அரைக்கிற மிஷின்லயே போட்டு செஞ்சிடலாமா, இல்ல வேற எதுவும் இதுக்குன்னு தனியா மிஷின் எதுவும் இருக்கா?
3: முருங்கை இலையை காய வைக்கிறதுக்கு உலர்த்திகள் நிறைய இருக்கு. நம்ம வந்து ஆங்கிலத்துல ட்ரே ட்ரையர், தட்டு உலர்த்தி இருக்கும். அப்புறம் சோலார் ட்ரையர், சோலார் ட்ரையர் பார்த்தீங்கன்னா சூரிய உலர்த்தி நிறைய இடத்துல வந்து இருக்கிறது. விவசாயிகளும் இப்போ நிறையா அதை வாங்கி பயன்படுறாங்க. ஃபர்ஸ்ட்டு அதை வந்து உலர்த்தி பவுடர் பண்ணிக்கணும். மாவு அரைக்கிற இயந்திரத்திலே நம்ம போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சோள மாவு, பொட்டுக்கடலை மாவு அதெல்லாம் வந்து நம்மளாவும் வாங்கி அரைச்சி மாவா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எல்லாம் கடையில இருந்த கூட நம்ம வாங்கிக்கலாம். முருங்கை இலை பொடி வந்து ஒரு 60%, சோள மாவு பொட்டுக்கடலை மாவு 25% இருந்து 30%, பால் பொடி 2%, வெங்காய பொடி, பூண்டு பொடி, மிளகு தூள் இது எல்லாமே சேர்த்து ஒரு 10%, உப்பு தேவையான அளவு, சீரகத்தூள் தேவையான அளவு, இதெல்லாம் ஒரு

0: 2% அது மாதிரி போட்டு அது நல்லா கலந்துகிட்டோம்னா உடனடி முருங்கை இலை சூப் மிக்ஸ் தயாராகிடும்.
1: இலையில இருந்து வேற என்ன மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் செய்வீங்க?
0: பொதுவா எல்லா விவசாயிகளும் முருங்கை இலை பவுடர் மட்டும்தான் சந்தைப்படுத்துறாங்க, இல்ல முருங்கை இலை உடனடி சூப் மிக்ஸ் தான் சந்தைப்படுத்துறாங்க. அது இல்லாம முருங்கை இலையில இருந்து முருங்கை இலை தேநீர், இப்ப டீ பேக் சொல்லுவோம், தேநீர் பைகள், எப்படி தேயிலை வந்து பதப்படுத்துறாங்களோ அந்த முறையில முருங்கை இலையும் பதப்படுத்தி தேநீர் பேக்ல போடுற மாதிரியே முருங்கை இலை டீ பேக்கும் பண்ணலாம். சந்தைகள்லயும் இருக்கிறது.
1: டீ தூள் அதுல சேர்ப்போமா?
0: தேயிலை சேர்க்க மாட்டோம், ஒன்லி முருங்கை இலை மட்டும்தான் இருக்கும். ஆனா முருங்கை இலையை வந்து தேயிலை வந்து ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல்ங்கிற ஒரு ப்ராசஸ் போகும். அதே மாதிரி முருங்கை இலையும் அந்த மெத்தட்ல நம்ம பண்ணோம்னா முருங்கை இலை டீ பேக்கும் நம்ம பண்ணலாம். முருங்கை இலை பவுடர்ல இருந்து அப்பளம், அப்பளம் நம்ம உளுந்து மாவுல பண்றோம் இல்லையா, அந்த உளுந்து மாவுல 20-25% முருங்கை இலை பவுடர் போட்டு அப்பளமாவும் பண்ணலாம். அதுக்கப்புறம் குக்கீஸ் பிஸ்கட்ஸ் ரொட்டி வகைகள் அந்த இதையுமே பண்ணலாம். இது எல்லாமே வந்து 20-25% முருங்கை இலை காய வச்ச பொடியை வந்து அதுல கலந்துகிட்டோம்னா முருங்கை இலை பிஸ்கட்ஸ் தயாராகிடும், முருங்கை இலை அப்பளம் தயாரும், சிப்ஸ்ல கூட நம்ம அதை ஆட் பண்ணலாம். இதை தாண்டி முருங்கை இலை கேப்சூல்ஸ், கேப்சூல்ஸ் நம்ம மாத்திரை சாப்பிடறோம் பாத்தீங்களா, அதே மாதிரி பொடியை வந்து கேப்சூல்ல போட்டுட்டு பாட்டில்லையும் நம்ம அடைச்சு அதை சந்தைப்படுத்தலாம்.
1: ஐயா, இப்ப முக்கியமா நீங்க கேப்சூல் சொன்னோன்னா மாத்திரையெல்லாம் வந்து 500 mg 50 mg தேவையான அளவுக்கு எடுத்துக்கிற மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. இப்ப அந்த மாதிரி முருங்கை இலையில இவ்வளவு இரும்பு சத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேப்சூல் உருவாக்குறீங்களா, இல்ல சும்மா அது பொடி மாதிரி போட்டு அப்பப்ப எடுத்துக்கிற மாதிரி கொடுக்குறீங்களா?
0: அந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம வந்து ஆராய்ச்சி எதுவும் பண்ணல. ஆனா முருங்கை இலை பொடியை நீங்க அப்படியே எடுத்துக்கிற பதிலா, ஏன்னா அதுல முருங்கை இலை பொடி கொஞ்சம் துவர்ப்பாவும் கசப்பாவும் இருக்கும், இந்த கேப்சூல்ல போட்டு அடைச்சு நீங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து ஈஸியா அதை சாப்பிட்டுக்குவாங்க.
1: கசக்காது, நான் சாப்பிட மாட்டேங்கிறத சொல்ல மாட்டாங்க.
0: ஆமா, அது மாதிரி. இதை தவிர முருங்கை இலையில இருந்து தொக்கு ரெடி பண்ணலாம், முருங்கை இலை தொக்கு, முருங்கை இலை சட்னி. துரித உணவகங்கள் அதிகமாயிடுச்சு,
1: இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள வந்துருச்சுங்க சமையல்.
0: ஆமாங்கய்யா, இன்னும் ஒரு 5-10 வருஷம் பாத்தீங்கன்னா எல்லாம் துரித உணவுகள், உடனடி உணவுகளோட சந்தை மதிப்பு வந்து அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு பயனுள்ள ஊட்டச்சத்து உள்ள ஒரு முருங்கை இலையோ முருங்கை உணவுகளை நம்ம தயாரித்து சந்தைப்படுத்தும் போது விவசாயிகளுக்கும் பயனுள்ளதா இருக்கும், அதே மாதிரி பயனாளிகளுக்கும், யாராவது சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த சாப்பாடா நம்ம சாப்பிட முடியும்.
1: இலையிலேயே நீங்க சொன்னது வெரைட்டியே வேற லெவல்ல இருக்கு. அதே போல முருங்கை காயில இருந்து என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யறீங்கிறத சொல்லுங்க.
0: பொதுவா விவசாயிகள் வந்து முருங்கை இலையை மட்டும்தான் இப்ப வரை கவனத்துல எடுத்துக்கிறாங்க, மதிப்பு கூட்டுதல் இல்ல. ஆனா முருங்கை காய வந்து மறந்துடுறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் வேடசனூர்ல இருந்து வந்தேன். என்னோட சின்ன வயசுல என்னோட தோட்டத்துல நான் பார்த்த அனுபவத்தினாலதான் இந்த முருங்கை மதிப்பு கூட்டுதல் ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிற இந்த டாபிக் நான் எடுத்துக்கிட்டேன். சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கு விலை கிடைக்காதனால வந்து மரத்துல விட்டுடுவாங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல முருங்கைய அறுவடை பண்ணி அதை சின்ன சின்னதா நறுக்கி அந்த நறுக்குனதை பாட்டில போட்டு, இப்ப வெளிநாடுலாம் பாத்தீங்கன்னா பாட்டில்டு பிக்கிளிங் சொல்லுவாங்க, ஊறுகாய் முறைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சந்தைப்படுத்துவாங்க. நம்மளும் அந்த முறையில வந்து முருங்கைய பாட்டில் பண்ணி சந்தைப்படுத்தலாம், இல்ல ஏற்றுமதி பண்ணலாம். இது ஒரு வழி. அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்குள்ள இருக்கிற பல்ப் ஊனுன்னு சொல்லுவோம், அந்த பல்பை வந்து தனியா பிரித்தெடுத்து ஊறுகாவா பண்ணலாம், தொக்கா பண்ணலாம், தொக்கு மாதிரி பண்ணிட்டு அதையும் வந்து நீங்க பாட்டில அடிச்சு சின்ன சின்ன பாக்கெட்ல சாஷேட்ல அது மாதிரி கூட அடிச்சு நம்ம சந்தைப்படுத்தலாம். திரும்ப முருங்கைக்காய் பல்ப்ல இருந்து நிப்டம் எங்களோட நிறுவனத்துல நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த பல்ப் எடுத்து சாம்பாரா செஞ்சு வச்சிருக்கோம், சாம்பார் கியூப்ஸ். இது பேரு பவுலியான் கியூப்ஸ் சொல்லுவோம். இந்த சாம்பார் கியூப்ஸ வந்து நீங்க ஒரு சுடு தண்ணியில போட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க வீட்டுல செய்யற சாம்பார் மாதிரியே ஒரு நல்ல சாம்பார நீங்க சாப்பிட முடியும்.
1: அதாவது நீங்க சொல்றத பார்த்தா விமானத்துல எல்லாம் போகும்போது சாப்பாட்டுக்கு ஒரு டப்பா கொடுப்பாங்க, இதுல வந்து சுடுதண்ணியை ஊத்தி ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க சாப்பிட ஆரம்பிச்சலாம், ரெடி டு.
0: ஆமாங்கய்யா,
1: அது மாதிரி இருக்கு. ஐயா, அந்த சாம்பார் கியூப்ஸ் இருக்குல்ல, அதுல என்னெல்லாம் சேர்ப்பீங்க இந்த முருங்கைக்காய் சதையோட?
0: வீட்டுல என்ன சாம்பார் வைக்கிறோமோ அதே தான், முருங்கைக்காய், பருப்பு, எண்ணெய், உப்பு, மிளகாய்த்தூள், மசாலா, இது மாதிரி பொருட்கள். நம்ம சாம்பார் எப்படி வைக்கிறோமோ, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு சாம்பார் எப்படி செய்யறோமோ அதே முறையில சாம்பார் செஞ்சு உலர்த்துவோம். என்ன மாதிரி உலர்த்துவோம்னா ஃப்ரீஸ் ட்ரையிங் சொல்லுவோம், குளிர்ந்த உலர்த்தி, ஃப்ரீஸ் ட்ரையிங் கண்டிஷன்ல, அதாவது கம்மியான வெப்பநிலையில 5 டிகிரி -15 டிகிரி அந்த இதுல உலர்த்தி அந்த பவுடரை எடுத்து கியூப்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அதோட வந்து செல்ஃப் லைஃப் சொல்லுவோம், 3 மாதங்கள் வரைக்கும் கெடாம அதை நம்ம வச்சுக்கலாம்.
1: ஐயா, இப்ப நீங்க சாம்பார் மாதிரி தனியா செஞ்ச விருப்பாடு நீங்க அதை குளிர்ந்த நிலைக்கு கொண்டு போகும்போது ஐஸ் கட்டியா மாறிடும்?
0: இல்லைங்கய்யா, அது ஐஸ் கட்டியா மாறத வந்து வெறும் தண்ணியா இருந்தா மட்டும்தான் அது ஐஸ் கட்டியா மாறும். தண்ணியில இருக்கிற டோட்டல் சாலிபிள் சாலிட்ஸ் சொல்றது, இப்ப நம்ம சேர்க்கிற முருங்கைக்காய் பருப்பு எல்லாமே டோட்டல் சாலிட்ஸ், அது எல்லாமே பவுடரா மாறிடும், ஐஸா மாறாது பவுடரா மாறிடும். அந்த பவுடரை வந்து நம்ம கியூப்ஸ் மாதிரி மோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு முறை. அப்படி இல்லை என்றால் சாம்பாரவே எடுத்து மோல்டு மாதிரி இருக்கும், மோல்டுல ஊத்தி குளிர்ந்த நிலையில உலர்த்திட்டீங்கன்னா அது அந்த

0: கியூப்ஸ் மாதிரி அப்படியே வந்துடும்.
1: அதுக்கு ஒரு மெஷினரி இருக்கு,
0: மெஷினரி இருக்கு.
1: சரிங்க,
0: எந்த விதமான சந்தேகங்களுக்கும் தேவைகளுக்கும் எங்களோட நிஃப்டம்மை வந்து காண்டாக்ட் பண்ணணும்னா எங்களோட இயக்குநருக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, மின்னஞ்சல் அனுப்புங்க. அந்த மின்னஞ்சல் ஐடி director@iifpt.edu.in. நான் திரும்ப தெளிவாக சொல்றேன், director@iifpt.edu.in. இந்த மின்னஞ்சலுக்கு நீங்க மெயில் அனுப்புனீங்கன்னா கட்டாயம் 2-3 வேலை நாட்களுக்குள்ள பதில் கிடைக்கும்.
1: உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் அதோட சேர்த்து டைப் பண்ணி அனுப்பிச்சிருங்க.
0: ஆமா, அப்பதான் யாருக்கு வந்து மெயில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும்.
1: இப்ப கேட்டுட்டு இருக்க விவசாயிகளுக்கு நிறைய சந்தேகம் வந்திருக்கலாம். முருங்கை சொந்தமா ஆலோசனை கேட்கணும் அப்படின்னா எந்த எண்ல உங்களை தொடர்பு கொள்ளலாம்?
0: 6280566761 இந்த நம்பர்ல வேலை நாட்கள்ல 9-6 மணிக்குள்ள எந்த நேரத்திலையும் எனக்கு அழைக்கலாம். என்னால எடுக்க முடியலன்னா ஒரு குறுந்தகவல் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பதில் எடுப்பேன்.
1: ஐயா என்ன மறுபடியும் கொஞ்சம் சொல்லுங்க.
0: 6-2-8-0-5-6-6-7-6-1.
1: சிறப்பு,
0: நன்றி.
2: முருங்கையை பொறுத்த வரைக்கும் முருங்கை இலைய நிழல்ல உலர்த்தி அரைச்சு சளிச்சு பொடியாக்கி வச்சுக்கிட்டோம்னா அதுல சூப் மிக்ஸ், ஹெல்த் மிக்ஸ், முருங்கை இலை டீ, முருங்கை இலை கேப்சூல் இப்படின்னு நிறைய பொருட்களை நாம மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாம். ஆமாங்க, முருங்கையில இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுமே, முருங்கை இலை, விதை, காய், பூ, முருங்கை மரத்துடைய பட்டை இப்படின்னு எல்லாமே மதிப்பு கூட்டுதலுக்கு நாம எடுத்துக்கலாம். அதுக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கு. நம்ம தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தேசிய உணவு தொழில்நுட்ப நிறுவனம், அதாவது நிஃப்டம், அங்க வந்து கத்துக்கிட்டு உழவர்களாகிய நீங்களும் ஒரு தொழில் முனைவோரா மாறணும் அப்படின்னு இதுவரை நம்மிடையே பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார் தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவு மேலாண்மை நிறுவன இணை பேராசிரியர் முனைவர் வி. சந்திரசேகர் அவர்கள். வேளாண் பெருமக்களே, இயற்கையின் வரமான முருங்கையை மதிப்பு கூட்டுவோம், அதிக வருவாயை எடுத்து காட்டுவோம். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சாதனை, திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவரின் செய்தியாளர் சந்திப்பு, திருச்சி ஆட்சியரகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டம், வானொலிக்கு 90 வினாடி வினா போட்டி, ஒருநாள் வயதுடைய கிராம பிரியா கோழி குஞ்சுகள் விற்பனை, திருச்சி மாவட்டத்தில் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம், வெப்ப அலை, உதவி உழுவை ஓட்டுநர் பயிற்சி ஆகியவை இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நம்பிக்கை, கட்டமைப்பு, மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளின் அடிப்படையில் பல்வேறு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. லகுவான வர்த்தகத்தை மேற்கொள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்து திருச்சி மாவட்ட குறு சிறு தொழில்கள் சங்க மாவட்ட துணைத் தலைவர் திரு இரா சண்முகம் பேசுகையில்,
4: AI என்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற தொழில்நுட்பம் சமீப காலமாக வேளாண்மை துறையிலும் பொறியியல் துறையிலும் முன்னுரிமை பெற்று வருகின்றன. மனித ஆற்றலை மட்டுமல்லாது மனிதனையே உருவாக்கும் அதற்கு அளவிற்கு சமீபத்தில் அறிவுத்திறன் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. சமீபத்திய வளர்ச்சி தனி மனித அறிவின் வளர்ச்சியை முதன்மையாக கொண்டு பல புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிக்கும் விதமான முயற்சிகளில் அரசும் சில துறைகளும் விஞ்ஞானிகளும் வெளிநாட்டு நிபுணர்களும் ஈடுபட்டு வருவதால் புதிய பரிணாம வளர்ச்சியை கடந்த 15 ஆண்டுகளுக்கும் உள்ளாக நமது இந்தியாவும் பெற்று வருகிறது. உலக அரங்கில் நாம் மிக உயர்ந்த இடத்தில் வருவதற்கு இதுபோன்ற புதிய மாற்றங்கள் அடையாளமாக அமைகின்றன. அது வெற்றிகரமாக அமைய வரும் சந்ததியினர் இதனை நன்றாக பயன்படுத்தி நமது நாட்டின் வளர்ச்சியின் உச்சியில் நமது பெருமையை நிறுத்த வேண்டும்.

0: திருச்சி சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு சி ராஜா.
1: இந்தியா கடந்த 12 ஆண்டுகளில் திடக்கழிவு மேலாண்மையில் பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள், ரப்பர் பொருட்கள், மின்னணு சாதனங்களின் கழிவுகளை மீண்டும் மறுசுழற்சி செய்து பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியடைந்து கழிவுகளை தேங்காமல் இயற்கையை பாதுகாக்கும் முயற்சியில் வெற்றி கண்டுள்ளது. முன்னரே ஏற்படக்கூடிய பூகம்பங்கள், மண் சரிவுகள், புயல்களை கண்டறிந்து அதை எச்சரிக்கையாக பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் தெரிவித்து அவர்களின் உயிரை காப்பதில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியை இந்தியா அடைந்துள்ளது. மேங்ரோவ் ஃபாரஸ்ட் எனும் மரங்களை வளர்ப்பதன் மூலம், காற்றாலை உற்பத்தி மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலை சூரிய ஒளியின் மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பத்தில் இந்தியா மேலும் வளர்ச்சி அடைந்து அதை மிகப்பெரிய விழிப்புணர்வாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து வருகிறது.
2: இந்தியா தனது சுற்றுச்சூழல் திறனை கணிசமாக அதிகரித்துக் கொண்டே வந்துள்ளது. நமாமி கங்கை திட்டத்தின் மூலம் கங்கை நதியின் மாசுபாடுகள் குறைக்கப்பட்டு அதன் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தியுள்ளது. புலி, சிங்கம், காண்டாமிருகம் உள்ளிட்ட வன விலங்குகளின் எண்ணிக்கையை அதிகரித்து எக்கோசிஸ்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. நிலையான வளர்ச்சிக்கு தேசிய திறனை வலுப்படுத்த திடக்கழிவு மேலாண்மை, மறுசுழற்சி, பசுமை திறன் மேம்பாடு, சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் பேரிடர் மேலாண்மை போன்ற துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா சாதித்து காட்டியுள்ளது. உலகளவில் இந்தியாவின் நம்பகத்தன்மை உயர்ந்துள்ளது.
0: திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவராக திரு பிரதீக் தயாள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொறுப்பேற்றார். திருச்சி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பொறுப்பேற்ற பின் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
3: இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டத்தில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களுக்கு நேர்மையான மற்றும் திறமையான நிர்வாகத்தை வழங்குவது எனது முக்கிய நோக்கமாகும். மக்களின் தேவைகளை, பிரச்சனைகளை கேட்டு அதற்கு பின் விரைவாக தீர்வு காண முயற்சி எடுக்கப்படும். இந்த பணியில் உங்களுடைய ஒத்துழைப்பு, மக்களின் ஆதரவை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜாயின் பண்ண உடனே வந்து ஒரு விரிவான பதில் கொடுத்தா நீங்க நம்ப மாட்டீங்க. மக்களின் ஒரு என்ன மாவட்டத்துக்கு தேவையோ அதை வந்து முழுமையாக ஆய்வு செய்து அதுக்கப்புறம் முன்னுரிமை பத்தி முடிவு எடுக்கப்படும். ஆனா என்னை பொறுத்தவரையில் திருச்சி மாவட்டத்தின் வளர்ச்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறது, இங்க வந்து வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்குவது, என்ன எல்லா ஆக்சன்ஸ் எடுக்கணும், மற்றும் எல்லா ஊர்ல அடிப்படை வசதிகள் அதை உறுதி செய்ய இதுல நான் தனியா கவனம் செலுத்தப்படும்.
0: திருச்சி மாவட்ட ஆட்சியரகத்தில் கடந்த திங்கட்கிழமை மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள் குறித்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு இரா ரவிச்சந்திரன் பேசுகையில்,
4: திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் 6 மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு வகையான உதவி உபகரணங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் வழங்கப்பட்டது. அதில் ஒரு நபர்களுக்கு மடக்கு சக்கர நாற்காலியும், இன்னொரு மாற்றுத்திறனாளி நபருக்கு நடக்க உதவுவதற்கான கைத்தாங்கியும், ஒரு நபருக்கு செயற்கை கால்களும் என்று வழங்கப்பட்டது. 3 செவித்திறன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் சைகை மொழி வாயிகளாகவும் பயன்படுத்தும் வகையில் திறன் பேசி வழங்கப்பட்டது. இதேபோல பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மாற்றுத்திறனாளி நலத்திட்டம் மூலமாக வழங்கப்பட்டு வருகின்றது. மாவட்ட ஆட்சியர் அவர்களால் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து நேரடியாக பல்வேறு கோரிக்கை மனுக்களையும் பெற்று சம்பந்தப்பட்ட அலுவலர் அவர்களிடம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு அதற்கான முடிவுகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு தெரிவித்திடவும், உதவிகளும் செய்யப்பட்ட விவரத்தை தெரிவிக்கவும் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் அறிவுறுத்தப்பட்டது.
0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மற்றும் தஞ்சாவூர் RVS வேளாண்மை கல்லூரி இணைந்து நடத்திய வானொலிக்கு 90 வினாடி வினா போட்டி நேற்று முன்தினம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி குறித்த சிறு தொகுப்பு.
5: இந்த ரவுண்டுக்கு பேர் யுரேகா ரவுண்ட். எப்படி விளையாடணும், நிகழ்ச்சியோட தலைப்பு சித்திரங்களா வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்க திங்க் பண்ணி அதை கனெக்ட் பண்ணும். இந்த மாதிரி நீங்க படத்தை பார்த்து 1, 2, 3 ஆன்சர் எழுதணும். முதல் படம் இதோ வருகிறது திரையில், இதற்கான விலையை நீங்க 1 போட்டு ஆன்சர் எழுதணும். இது இரண்டாவது படம, இது இன்னொரு நிகழ்ச்சி. ஆகாஷவாணி அகில இந்திய வானொலி நிலையத்துல வெள்ளிக்கிழமை தோறும் காலை அந்த நியூஸுக்கு முன்னாடி வரும்னு நினைக்கிறேன். காந்தியோட வாழ்க்கை வரலாற சித்தரிக்கிற ஒரு நிகழ்ச்சி. மூன்றாவது படத்துக்கு செல்வோம், ஞாயிற்றுக்கிழமைகளில் வழங்கப்படும் ஒரு சிறுவர் நிகழ்ச்சி. நான்காவது படத்துக்கு செல்வோம், இதே ஞாயிற்றுக்கிழமைகளில் மத்தியானம் 45 to 1 hour ப்ரோக்ராம் பிராட்காஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சினிமாவோட கண்டென்ஸ்டு வெர்ஷன் வானொலியில பிராட்காஸ்ட் பண்ணுவாங்க, அந்த நிகழ்ச்சியோட டைட்டில். அடுத்த படத்துக்கு செல்வோம், திருச்சிராப்பள்ளி அலைவரிசையில் தினந்தோறும் இரவு 7:25 ஆரம்பித்து 8 முடியும் நிகழ்ச்சியின் தலைப்பு இது. வானொலியில் கிட்டத்தட்ட 90 seconds ஆர் மேக்சிமம் 2 இருக்கும், அவ்வளவுதான். அதனுடைய தலைப்பை தான் இந்த படம் மூலமா விவரிச்சிருக்கோம். 7, 8, 9 எல்லா 1 hour ஸ்லாட்லயும் இந்த ப்ரோக்ராம் வரும். சென்னையிலயும்

0: வரும் திருச்சியிலும் வரும். அடுத்த படம் ஸ்ரீனிவாசன் என்பவர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் அந்த வாரத்தில் நடந்த சமுதாய பிரச்சனைகளையும் அரசு திட்டங்களையும் பற்றி கட்டுரை வடிவமாக தொகுத்தளிக்கும் நிகழ்ச்சி. ஆகாஷவாணி சென்னையில் கிட்டத்தட்ட 14 வருடங்களாக தொடர்ந்து 5 நிமிடத்திற்கு ஒலிபரப்பான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியின் தலைப்பு இது. அடுத்து சினிமா பாட்டுகள்லாம் வரிசையா வரும். 10வது செய்தி தொகுப்பின் தலைப்பு. ஒவ்வொரு ஆன்சரும் நான் ரிவீல் பண்ணும் போது கரெக்டா இருந்தா டிக் மார்க் போட்டுங்க. இளைய பாரதம் யாராவது எழுதியிருந்தா டிக் போட்டுங்க. 2வது சத்திய சோதனை. 3வது கண்மணி பூங்கா. 4வது ஒலி சித்திரம். 5வது உழவர் உலகம். 6வது செய்தி சுருக்கம். அடுத்தது சுழல் விளக்கு. அடுத்தது இன்று ஒரு தகவல். அடுத்தது திரை இசை. அடுத்தது மாவட்ட செய்தி மடல். அகில இந்திய வானொலி ஆகாஷவாணியோட குறிக்கோள் அது வந்து இங்க ரெண்டு வேர்டு மட்டும் ஹைட் பண்ணிருக்கேன், டேஷ் டேஷ் போட்டிருக்கேன். அந்த டேஷ்ல என்ன சான்ஸ்கிரிட் வேர்டு வரும், அதனோட மீனிங் என்ன? பகுஜன்னா மெனி பீப்புள், ஹாப்பினஸ் அண்ட் வெல்ஃபேர் ஃபார் தி மெனி அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எடுக்கப்பட்ட ஒரு குறிக்கோள் தான் இது. பகுஜன் ஹிதயா பகுஜன் சுகயா.
1: திருச்சி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் ஒருநாள் வயதுடைய கோழி குஞ்சுகள் விற்பனை துவங்கியுள்ளது. இதன் முன்பதிவு குறித்து மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சிபி தாமஸ் பேசுகையில்,
2: ஜூன் 29ஆம் தேதி ஒரு நாள் வயதுடைய கிராமப்பிரிய கோழி குஞ்சுகள் வரவிருக்கின்றன. கோழி குஞ்சுகளின் விலை ₹25 மட்டுமே. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் நமது அலுவலக தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு ஜூன் 1 முதல் முன்பதிவு செய்து கொள்ளலாம். முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலுவலக எண் 0331 2331 1715.
1: திருச்சி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களில் தொழில் பழகுனர்களை நியமனம் செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வரும் 10ஆம் தேதி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. இதுகுறித்து இதன் உதவி இயக்குநர் திருமதி முத்தழகி பேசுகையில்,
3: சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களில் தொழில் பழகுனர்களை நியமனம் செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வருகின்ற ஜூன் 10ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணி அளவில் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் திருச்சிராப்பள்ளியில் நடைபெற உள்ளது. இச்சேர்க்கை முகாமில் இதுவரை தொழில் பழகுனர் பயிற்சி அப்ரண்டிஸ் பெறாதவர்கள் மற்றும் 2021-22, 23-24, 25 ஆகிய வருடங்களில் தேர்ச்சி பெற்ற அரசு மற்றும் தனியார் ஐடிஐ பயிற்சியாளர்கள், 8ஆம் வகுப்பு தொழில் மற்றும் 10-12ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வியடைந்த இளைஞர்கள், ஆண் பெண் இருபாலரும் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இந்த முகாம் மூலம் 500க்கும் மேற்பட்ட தொழில் பழகுனர்கள் இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. பயிற்சியின் போது உதவித்தொகை மாதம் ₹9,600 முதல் ₹15,000 வரை நிறுவனத்தாரால் வழங்கப்படும். மேலும் இது தொடர்பான விவரங்களை அறிய 0431-255-33-14 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில்கடன் முகாம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதுகுறித்து திருச்சி மாவட்ட சிறு குறு தொழில்களின் சங்க தலைவர் திரு முகில் பே ராஜப்பா,
4: 1/6/2026 முதல் 30/6/2026 வரை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில்கடன் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தின் மூலமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
5: திருச்சிராப்பள்ளி கிளை அலுவலகத்தில் 33 KRT பில்டிங் 2வது தளம் ப்ராமினன்ட் ரோடு கண்டோன்மெண்ட் திருச்சி 6200001 என்ற முகவரியில் குறு சிறு மற்றும் நடுத்தர MSME தொழில்களுக்கான சிறப்பு தொழில்கடன் முகாம் நடைபெற உள்ளது. இந்த அலுவலகத்தில் கடனுதவி பெற விரும்புபவர்கள் நேரில் வந்து கடனுதவி சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் பற்றி கடனுதவி பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
1: தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற கழக திருச்சி கிளை மேலாளர் திரு ஆர் கோவிந்தராஜ் பேசுகையில்,
6: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் புதிய தொழில் நிறுவனங்கள் நிறுவுவதற்காகவும் ஏற்கனவே உள்ள தொழிற்சாலைகளை விரிவாக்குவதற்கும் நிலம் வாங்க, கட்டிடம் கட்ட மற்றும் இயந்திரங்கள் வாங்குவதற்கு தேவையான நிதியுதவியும் ஒர்க்கிங் கேபிட்டல் பர்பஸ்க்கு தேவையான நிதியுதவியும் வழங்கிட்டு இருக்கோம். கல்யாண மண்டபம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மருத்துவமனைகள், குடோன், குளிர்பதன கிடங்குகள் போன்ற கட்டிடங்கள் கட்டுவதற்கு தேவையான நிதியுதவி செஞ்சுட்டு வந்துருக்கோம். எங்களோட சிறப்பு அம்சமாக சொல்லணும்னா வாடிக்கையாளர்களுக்கு விரைவான சேவை செய்யறோம், புதிய தொழில் முனைவரையும் ஊக்குவித்தல், மத்திய மாநில அரசுகளின் மானியங்களை நாங்களே வாங்கி கொடுத்துருவோம், குறைவான பிணை சொத்து, நீண்ட கால அளவிலான காலக்கடன் இன்சூரன்ஸ் வசதி நாங்களே எடுத்துக் கொடுத்துருவோம். பிணைய சொத்து மாநிலத்தில் எங்க இருந்தாலும் எடுத்துக்கோம். ஒரு தடவை லோன் பதிவு செஞ்சா லோன் முடிகிற வரைக்கும் அந்த தரத்தில் லோன் வேணும் அதிலே வச்சு கொடுப்போம். எங்களது சிறப்பு தொழிற்கடன் முகாம் இந்த மாசம் 1ஆம் தேதியிலிருந்து வருகிற 30ஆம் தேதி வரை எங்களது எல்லா கிளைகளிலும் நடைபெறுகிறது. மேலும் விளக்கங்கள் தேவைன்னா தொலைபேசி எண்கள் 0431-2460-498, 9443110899.
1: தமிழகத்தில் இயல்பை விட வெப்பம் அதிகரித்து காணப்படுவதை அடுத்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டுமென

0: மருத்துவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். வெப்ப அலை குறித்து திருச்சியை சேர்ந்த சிறப்பு நுரையீரல் மருத்துவர் டாக்டர் ராஜ் திலக்,
1: இந்த சம்மர்ல அதிகமா டீஹைட்ரேஷன் 60-65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 5-6 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள், பிரெக்னண்டா இருக்கிற பேஷண்ட்ஸா இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம், கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் இன்னும் சீக்கிரமா டீஹைட்ரேஷன் அண்ட் ஹீட்டோட மத்த ப்ராப்ளம்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹீட் அதிகமா இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற உப்பு சத்து மற்றும் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த சத்துகள் நிறைய குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தசைப்பிடிப்புகள் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம்மர் ரிலேட்டட் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 60-65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் குழந்தைகள், இவங்கெல்லாம் 10:30 இருந்து சாயங்காலம் 4-5 மணி வரைக்கும் வெளியே போறதை தவிர்க்கலாம். எப்பவுமே தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப லூஸான காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போடுறத கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. ரொம்ப நேரம் கார் அண்ட் வெஹிக்கிள்ஸ்ல வெயிட் பண்றதை கொஞ்சம் தவிர்க்கலாம். எங்கேயாவது நிழல் இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம வெயிட் பண்றது பெட்டர். ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க அந்த மெடிசன்ஸை ஸ்கிப் பண்ணாம கரெக்டா எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நியூஸ்ல கவர்மெண்ட் கொடுக்கிற அந்த அட்வைசரி படி எங்கெல்லாம் ஹீட் வேவ்ஸ் எப்பெல்லாம் அதிகமா இருக்கு, எப்பெல்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்றாங்களோ மேக்சிமம் அதை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும்.
0: தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மற்றும் வேளாண்மை பொறியியல் துறை இணைந்து நடத்தும் கிராமப்புற இளைஞர்களுக்கான உதவி உழுவை டிராக்டர் ஓட்டுநர் வேலைவாய்ப்பு பயிற்சி 27 நாட்களுக்கு இலவசமாக வேளாண்மை பொறியியல் துறையின் அரசு இயந்திர கலப்பை பணிமனையில் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து வேளாண்மை பொறியியல் துறை உதவி பொறியாளர் திரு அசோகன்,
2: 27 நாள் நடக்குது இலவசமா வந்து வேளாண்மை பொறியியல் துறையின் அரசு இயந்திர கலப்பை பணிமனை. திருச்சி கலெக்டர் ஆபீஸ் ரோடு இருக்கு பாத்தீங்களா, அங்க ராஜா காலனி பஸ் ஸ்டாப் அருகாமையிலேயே இந்த அலுவலகம் இந்த பணிமனை இருக்குங்க. அது இல்லாம சிமுலேட்டர் ரூம்ல பாத்தீங்கன்னா ஃபீல்டுல ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தி தர முடியும். அதனால உங்களுடைய பயிற்சி வந்து எளிமையா இருக்கும். இந்த 27 நாள் பயிற்சி முடிச்சோடனே உங்களுக்கு அரசோட லைசன்ஸ் இலவசமா பெற்றுக்கிறோம். பயிற்சியின் போது சிறு சிறு பழுதுகள் அதை எப்படி நீங்க வந்து சரி செய்யணுங்கிற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாமே இலவசமாவே நாங்க சொல்லித்தரோம். ஒரு ஸ்கூல் கிட்டும் இலவசமா நாங்க தர்றோம். 18-35 வயசுக்குள்ள இருக்கணும். புகைப்படம், ஆதார் கார்டு, கல்வி தகுதி, பேங்க் பாஸ்புக் இதை எடுத்துட்டு வரணும். நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் உதவி செயற் பொறியாளர் 9578177788.
0: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்திப்பிரிவு வழங்கிய செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் வசுந்தரா முரளிதரன்.
3: இரண்டு மணி 45 நிமிடம் நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: கேட்டுக்கிறீங்க. இது நம்ம டிச்சி எஃப்எம் ரெயின்போ 100.1. நேரம் 3 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான 8வது கூட்டு ஆணைய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், 4 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் பரஸ்பர ஒத்துழைப்பின் முன்னேற்றங்கள் குறித்து அறிந்து கொள்ள வகை செய்வதாக கூறினார். ஆரோக்கிய இந்தியா இயக்கத்தில் இளையோர் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். 77வது ஃபிட் இந்தியா மிதிவண்டி இயக்கத்தை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களால் சுற்றுச்சூழல் மாசுபாடு பெருமளவு குறைவதுடன் போக்குவரத்து நெரிசலுக்கு மிகச்சிறந்த தீர்வு எட்டப்படுவதாக எடுத்துரைத்தார். தமிழகத்தில் பதிவுத்துறையில் இணையவழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் சிரமமின்றி ஆவணப்பதிவு நடைமுறைகளை தாங்களே மேற்கொள்ளும் வகையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் முதல் விற்பனை மனை, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், வங்கிக் கடன் ஆவணங்களை இணைய வழியில் பதிவு செய்து கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது. சிபிஎஸ்இ 12வது வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தால் மறுகூட்டல் மறுமதிப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இன்று வரை நீட்டித்துள்ளது. முன்னதாக நேற்றுடன் இதற்கான அவகாசம் முடிவடைந்த நிலையில் பெற்றோர் மற்றும் மாணாக்கரின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பான சேவையாற்றியவர்கள் சமூக சேவை விருது பெற வரும் 25ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவையாற்றிய தனிநபர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் விருது பெற வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறினார். நியூ சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 44 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்தது.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: இதமான இனிய வணக்கம் அன்பு நேயர்களே. இழந்து விட்டோம் அப்படின்னு எதையும் நினைச்சு கவலைப்படாம மீண்டும் விரும்பியதை உண்டாக்கி கொள்வதுதான் வாழ்வின் சாரம். வாழ்க்கையை ரசித்து வாழ்வோம் நொடி நொடியாய் என்று சொல்வது நம்ம டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இதமான பாடல்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், கூடவே உங்களுக்கும் எங்களுக்கும் அன்பு பாலமா இருக்கிற கடிதங்களும் மின்னஞ்சல்களும் இப்போ காற்றலைகள்ல. இது இசை தோரல் நம்ம டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: பதினோரு வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குரசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30% திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: 3:11 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம சீஃபிங் ரெயின்போ 102.1 இசை தோரல். இமாலய வெற்றி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். சரி, இமாலயம் பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாமா? இமாலயம் என்று சொல்லுக்கு பனி வாசம் செய்யும் இடமெனும் வளர்ந்து கொண்டிருக்கும் மலை அப்படின்னும் பொருள். திபெத்திய பீடபூமிக்கும் கங்கை சமவெளிக்கும் இடைப்பட்ட பகுதி தாங்க இது. உலகின் மிகப்பெரிய மடிப்பு மலை இது. நீளம் சுமார் 2400 கிலோமீட்டர். இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், பூடான், சீனா நாடுகளையும் இது பரந்து கிடக்குது. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் இந்தியாவின் மலை மாநிலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஹிமாத்ரே, ஹிமாச்சல், சிவாலிக் மலைத்தொடர்கள் இந்த பெருந்தொகுதி தான் ஹிமாலயம் அப்படின்னு சொல்லப்படுது. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசை தோரல் ரெயின்போ 102.1.

0: இன்னைக்கு உலக உணவு பாதுகாப்பு தினம். பாதுகாப்பில்லாத உணவால ஏற்படுற நோயை தடுக்கிறதுக்காகவும் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் தான் ஐக்கிய நாடு சபைகளால முதன் முதலா 2019 ஜூன் மாதம் 7 உலக உணவு பாதுகாப்பு தினமா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. இந்த தினத்துல ஆலோசனைகளோட இப்ப நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் பா ராஜலட்சுமி அவர்கள்.
1: கலப்படமே ஆரோக்கியத்தை கெடுக்கும் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது. மக்கள் தொகையால், தொழில் போட்டி போன்றவற்றால் நாளடைவில் உணவின் தேவை அதிகரிக்கவே போலி உணவுகள் என்று சொல்லப்படுகின்ற தரமில்லாத பொருட்களை உணவுடன் சேர்த்து எடை கூட்டி தற்போது நிறைய உணவுகள் சந்தைப்படுத்தப்படுகிறது. அவற்றில் மிக முக்கியமானது கலப்படம். எண்ணெய் உணவுகளில் பயன்படுத்திய எண்ணெய்கள், அதாவது ஏற்கனவே கொதிக்க வைக்கப்பட்ட எண்ணெய் வகைகளை சேர்ப்பது, மிளகாய் தூள்கள், மிளகு தூள்கள், பொடி வகைகள், குறிப்பாக மஞ்சள் பொடி, செயற்கை நிறமிகள், அதாவது மஞ்சள் நிறமி, ஆரஞ்சு, சிவப்பு, பச்சை போன்ற நிறமிகள், செயற்கை ரசாயனங்கள் கலந்த உணவு வகைகள், ஊசியால் சேர்க்கப்பட்ட நிறமிகள் போன்றவற்றை நாம் அன்றாடம் அதிக அளவில் செய்தி ஊடகங்களில் பார்க்கிறோம். இதன் விளைவாக நம்மளுக்கு கேன்சர், இருதய அடைப்பு, மூளை மற்றும் நரம்பு மண்டல செயல்பாட்டின் பாதிப்பு நோய்கள், கண் நோய்கள், ஜீரண உறுப்பு பாதிப்பு நோய்கள், குடல் உறுப்புகளின் செயல்திறன் பாதிப்பு நோய்கள் என்று நாள்தோறும் நம்ம மக்கள் அவதிப்பட்டு தகுந்த சிகிச்சை இல்லாமல் மரணித்து விடுகிறார்கள். போலி உணவுகளை, தரமில்லாத உணவினை நம்முடைய சாப்பாட்டு தட்டிற்கு அல்லது

0: இயற்கைக்கு வருவதை நாம் தடுப்போம். இவற்றுக்கு என்ன தீர்வு என்றால், இயற்கை நிறமிகள் தேர்ந்தெடுத்து தயாரித்தல் அல்லது பயன்படுத்துதல், இயற்கையாக விளையக்கூடிய உணவுப் பொருட்களின் உற்பத்தியை அதிகப்படுத்துதல், பாரம்பரிய விவசாயம், பாரம்பரிய உணவுகளை பாதுகாக்க வேண்டும். அவை அன்றாடம் நம்முடைய உணவில் எடுத்துக்கொள்ள பழக்கத்தை வழக்கமாக்குவோம். கலப்படமே வேண்டாம், நமக்கு ஒரு பாடம் என்பதை நம் குழந்தைகளுக்கும் எடுத்து அடுத்த தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுப்போம். வாருங்கள் நேயர்களே.
1: திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியை பா ராஜலட்சுமி அவங்க சொன்ன தகவல்கள் எல்லாம் கேட்டீங்களா? ஆரோக்கியமான உணவை இனிமே எடுத்துக்குவோங்க.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samrit Bharat. Join Indian Navy.
4: 3:20 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசை தூள் நம்ம சீஃபம் ரெயின்போ 1.1. இப்ப என்னோட கையில இருக்கிற இந்த மின்னஞ்சல அனுப்பி இருக்கிறாங்க தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி. நேற்று காலை 9 மணிக்கு ஒளிபரப்பான வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் நிகழ்கலைகளும் நீர்நிலைகளும் என்ற தலைப்பில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் நிகழ்கலைத்துறை உதவி பேராசிரியர் என் சரவணனையா அவர்கள் கரகாட்டத்துக்கும் நீர்நிலைக்கும் உள்ள தொடர்பை பற்றியும், நாட்டுப்புற கலைகளுக்கும் முதுநிலை படிப்பு இருக்கு என்பதையும், கல்லூரிகளில் 80 கரகாட்ட குழு இருக்கிறது என்பதையும் கூறியது சிறப்பு. அறியாத ஒன்றை அறிய வைப்பதுதான் நமது திருச்சி வானொலி. நேர்காணல் செய்த விஜயலட்சுமி ராம்குமார் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 12:10 ஒளிபரப்பான மங்கை உலகம் நிகழ்ச்சியில் தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி தோழிகளின் கருத்துக்கள் சிறப்பு, பாடல்களும் இனிமையாக இருந்தது. இந்திய அரசால் தமிழ் மொழியை 2004 செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட பெருமையை தமிழ் மொழி கூறியது. அரும்பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றை கற்பிக்கும் திருக்குறள் போன்ற உலக பொதுமறை நூல்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இயலிசை நாடகம் என முத்தமிழாக விளங்குவது தமிழ் மொழிக்கே உரிய தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி. இதே போல நேற்று செம்மொழி தினம், அதுக்காக செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட தினம் ஆகையால் அதையொட்டி மங்கிரோகத்தில் ராஜலட்சுமி அவர்கள் தமிழ் மொழியில் பிடித்த அம்சம் பற்றி பேச தோழிகளுக்கு அழைப்பு விடுத்தார். தமிழ்ச்செல்வி அவர்கள் இணைப்பில் வந்து குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைக்க வேண்டும், உறவு முறைகளை தமிழில் சொல்லி அழைக்க வேண்டும் என்று கருத்து பதிவு செய்தார். வாட்ஸ்அப்பில் தமிழ் எழுத்துருவை பயன்படுத்தினால் தமிழ் வளரும் என்பது என் கருத்து. எனக்கு கல்கி நாவல்கள் படிப்பது, கண்ணதாசன் கவிதைகள், வார இதழ்கள் படிப்பது தமிழில் படித்த அம்சம். தமிழ் வழி கல்வியில் குழந்தைகளை பள்ளியில் யாரும் சேர்ப்பதில்லை, என்னையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் அப்படின்னு பகிரங்கமா வந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பி இருக்கிறவங்க யாரு அப்படின்னா குமரன் நகர்ல இருந்து லட்சுமி. இந்த நிலை மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம இப்போ நன்றியா சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம ரெயின்போ 1.1 இசை தோரல்.

கேட்டுட்டு இது நம்ம டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி. அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இந்த தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: 3:33 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம டிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தோரல். இந்த மின்னஞ்சலை அனுப்பியிருக்கிறவங்க தமிழ்ச்செல்வி, கல்யாண சுந்தரம், கீழக்கொண்டையம்பேட்டை, திருவானைக்கோவில், திருச்சியிலிருந்து. நேற்று காலை இணைத்தாலும் நல்லவி கேட்க நிகழ்ச்சியில் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள் நான்மணிக்கடிகை நூலின் சிறப்புகளை பற்றி அழகாக பேசினார். மடல் மாணிக்கம் நிகழ்ச்சியில் கூறிய நிலக்கடலையை பற்றிய தகவல்கள் அருமை. வசந்த அழைப்போ நிகழ்ச்சியில் நிகழ்களையும் நீர்நிலைகளும் நேர்காணல் சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்கள், நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த இந்த மின்னஞ்சல் வெள்ளிக்கிழமை என்று மதியம் 2:30 கனிந்த வாழ்வு பெருகமணி இப்ராஹிம் ஐயா அவர்களின் அனுபவங்களை கூறினார்கள். வெளியூரில் தொழில் அனுபவம் எப்படி இருந்தது என்பது பற்றி விளக்கமாக கூறினார். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. கருமண்டபம் தெற்கு தர வேலாயுதம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது இசை தோரல்.

இசை தூரில் தான் கேட்டுட்ருக்கோம். இது நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 100.1 பர்ஃப்யூம் ஐலாண்ட், அதாவது நறுமணத்தீவு பற்றி தான் இப்போது நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அரபு வணிகர்களால் ஐலாண்ட் ஆஃப் தி மூன் அப்படின்னு சொல்லப்பட்ட கேமரோஸ் நறுமணத்தீவுன்னு சொல்லப்படுது. ஆப்பிரிக்காவுக்கும் மடகாஸ்கருக்கும் இடையில் இருக்கு இந்த கேமரோஸ். இதோட தலைநகர் மொரோனி. கேட்டுட்ருக்கிறீங்க இது இசை தோரல் நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 100.1.

0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: அனுப்பியிருக்கிறவங்க வாரியங்காவல் வசந்தி கதிரவன் 2 இரவு இசைஞானி இளையராஜா பாடல்கள் வந்தது சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களே நேற்று காலை மலர் இதே ராகம் மங்கிருடகம் மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டேன், நன்றாக இருந்தது. அந்த நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் சிறப்பு. அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள். விடுபிறப்பிய ரெயின்போ பண்பலைக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கரிமண்டபம் தெற்கு தெரு வேளாயுதம் இவங்க நேற்று மதியம் 1 மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில முதல் பாடலாய் எங்களோட விருப்ப பாடல் வந்தது. என்னோட கடிதம் வாசிக்கப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அனைத்து பாடல்களும் அருமை. வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசைத்தோரல் நவடிசி FM Rainbow 100.1.

0: பதினோரு வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குரசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30% திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

3:53 நிமிஷம் ஆச்சுங்க. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசை தூரல் நமட்டுச்சு எஃப்எம் ரெயின்போ 102.1. உலகின் உயரமான மலை சிகரமான எவரெஸ்ட்ல ஏறி சாதனை படைத்த செய்திகளை நாம நாள்தோறும் படிச்சுக்கிட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். உலகிலேயே அதிகமான முறை எவரெஸ்டை அடைந்த ஆணும் பெண்ணும் தங்கள் சாதனைகளை ஒரே நாளில் முறியடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுபவர்களின் எண்ணிக்கை இப்போ அதிகமாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. எவரெஸ்ட் சிகரத்தை விட உயர்ந்து இருக்கிறது எவரெஸ்ட் சிகரத்தின் மீது ஏறுபவர்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லலாம். மே 20 இரு கால்களும் இல்லாத ரஷ்யாவின் ருஸ்தம் நபியேவ் அப்படிங்கிறவரு கைகளை மட்டும் பயன்படுத்தி எவரெஸ்டை அடைந்த முதல் மனிதர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கிறாரு. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம ரெயின்போ 102.1 இசை தோரல்.

0: திருத்துறள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. ஆனாலும் ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு போயிடுறேன். மறுசந்திப்பின் ஆனந்தம் அளவில்லாததுங்க. 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பிறந்த ரெண்டு நண்பர்கள் 78 பிறகு மீண்டும் சந்தித்த வீடியோ ஒண்ணு இப்ப சமீபத்துல சமூக வலைதளங்கள்ல வெளிவர கண்டோர் நிகழ்ந்து போயிருக்கிறாங்க. சொந்த வீட்டை தேடி பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பஞ்சாப் பகுதிக்கு சென்ற இந்தியரும் அவருடைய குழந்தை பருவ நண்பரும் சந்தித்து உரையாடி இருக்கிறாங்க. இதை லவ்லி சிங் அப்படிங்கிறவர் பகிர 450,000 அதிகமான பார்வைகளை கடந்திருக்காம் இந்த நட்பின் மறுசந்திப்பு வீடியோ. நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்ததோ இசை தூரல். அடுத்ததா உங்களுக்காக காத்துட்டே இருக்கு வண்ணக்கோளங்கள். இன்னைக்கு குறுக்கெழுத்து போட்டி கட்டம் போட்டு அதுல என்ன ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருங்க.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டு மக்களின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான உணவு வழங்குவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். சர்வதேச உணவு பாதுகாப்பு தினத்தை ஒட்டி சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்ட செய்தியில் தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் கடைபிடிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சர்வதேச அளவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளை விட பிரதமரின் உஜ்வாலா பயனாளிகளுக்கு இந்தியாவில் குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரம் கிராமத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் விளையாட்டரங்க பணிகளை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடிக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். ஈரோடு மாவட்டத்தில் சாய ஆலை கழிவுகளால் ஏற்படும் குடிநீர் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை சரி செய்யும் நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மேற்கொள்ளப்படும் என மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். காளிங்கராயன் வாய்க்கால் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இப்புனரமைப்பு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவது குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்ற சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 1000 மீனவர்கள் பங்கேற்றனர். நியூ சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 3 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்திருந்தது. இந்தியா முதல் இன்னிங் ஸ்கோர் 564 ரன் டிக்ளேர்டு. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கி

0: கொண்டிருக்கும்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: வணக்கம் மக்களே, வண்ண கோலங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆனாவே உங்களுக்கு என்ன விளையாட்டு அப்படிங்கிறது தெரியும்.
1: இல்ல, உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப நாளான மாதிரி இருக்கு. நீங்க யாருங்கறத முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க யாருன்னு சொல்லுங்க முதல்ல.
0: நான் யாருன்னு
1: எனக்கு தெரியல அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும்.

0: வணக்கம் மக்களே, வண்ண கோலங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆனாவே உங்களுக்கு என்ன விளையாட்டு அப்படிங்கறது தெரியும்.
1: இல்ல, உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப நாளான மாதிரி இருக்கு. நீங்க யாருங்கறத முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க யாருன்னு சொல்லுங்க முதல்ல.
0: நான் யாருன்னு
1: தெரியல அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியலன்னு
0: சொல்றீங்க.
1: பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதாக எனக்கு
0: நாம சந்திக்கிறது அப்படிதான். நாம நேயர்களை எப்போதும் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல குறுக்கெழுத்து போட்டி அப்படின்னு சொன்ன உடனே நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்துடும். என்ன சந்தேகம் வரும்?
1: என்ன சந்தேகம் வரும்?
0: இன்னைக்கு எப்படி கட்டம் போடுறது அப்படின்னு. சரி, நம்ம இப்ப எப்படி கட்டங்கள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாமா?
1: சொல்லலாமே.
0: இன்னைக்கு வந்து ஒரு 9 கட்டங்கள் இடமிருந்து பலமா போட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கட்டங்களை வரிசையா போட்டுக்கோங்க.
1: நானும் 9 கட்டம்னா 9 புள்ளி வச்சு கோலம் எல்லாம் சின்ன வயசுல போடுவோம்ல.
0: அப்படிங்களா?
1: இல்ல, 9 புள்ளி வரணும் கோலம் தெரியும்னு சொல்ல வரோம் இங்க நாங்க.
0: பரவாயில்லையே, பெரிய கோலமா இருக்குமோ?
1: பெரிய கோலம்.
0: சரிங்க, இப்போ 9 கட்டங்கள் போட்டுக்கோங்க. அதுல நடுவுல இருக்கக்கூடிய 3 கட்டங்கள் இருக்கு இல்லையா, மையத்துல இருக்கக்கூடிய 3 கட்டங்களுக்கு மேல ஒரு கட்டம், கீழே ஒரு கட்டம், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் கட்டம் அப்படின்னா, இடமிருந்து பலமா 9 எழுத்துக்கள் நிறைந்த நீங்க பதில் எழுதணும். அப்புறம் மேலிருந்து கீழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 குறிப்புகள் கொடுப்போம். நீங்க மேலிருந்து கீழ், நடுவில் இருக்கக்கூடிய 3 கட்டங்களுக்கு மேலிருந்து கீழாக நீங்க பதில் எழுதணும். இதுதான் இன்னைக்கு விளையாட்டு.
1: இல்ல, 9 கட்டம் போட்டுக்கணும். மறுபடியும் இந்த பக்கம் ஒரு
0: நடுவில் இருக்கக்கூடிய 3 கட்டங்களுக்கு மேல ஒரு கட்டம், கீழே ஒரு கட்டம்.
1: அப்ப இந்த பக்கம் ஒரு 3 கட்டம் ஃப்ரீயா ஓட்டணும்.
0: எளிமையா புரியும் அப்படிங்கறதுமே தெரியும். இப்ப இடமிருந்து பலம், அந்த 9 கட்டங்கள் இருக்கு இல்லையா, இதற்கான குறிப்பு ஒரு உயிரினம். குறிப்பு வச்சு நீங்க இந்த உயிரினத்தை கண்டுபிடிச்சிடலாம். மேலிருந்து கீழ் நீர் வேட்கை, இதான் உங்களுக்கான குறிப்பு. நீர் வேட்கையை நம்ம எப்படி சொல்வோம், அதை நீங்க மேலிருந்து கீழா எழுதும் போது அந்த நடுவில் உள்ள எழுத்து உங்களுக்கு அமைஞ்சிரும் இல்லையா, அந்த கட்டத்துக்குள்ள வந்துரும்,
1: அந்த வார்த்தை வந்துரும்.
0: அதுக்கப்புறம் இரண்டாவது மேலிருந்து கீழ் ஒரு வகை பூ. மூன்றாவது மேலிருந்து கீழ் போக்கிரி நாயகி. போக்கிரி அப்படிங்கிற திரைப்படத்தோட
1: நாயகி
0: யார், இதெல்லாம் நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்க மேலிருந்து கீழாக நீங்க அந்த 9 கட்டங்களை எளிமையா நிரப்பிடலாம்.
1: மறுபடியும் அந்த ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்களே,
0: இடமிருந்து பலம் ஒரு உயிரினம், மேலிருந்து கீழ் நீர் வேட்கை, மேலிருந்து கீழ் இரண்டாவது மேலிருந்து கீழ் ஒரு வகை பூ, மூன்றாவது மேலிருந்து கீழ் போக்கிரி திரைப்படத்தில் வரும் கதாநாயகியோட பெயர்
1: என்ன? சூப்பர், கேட்டுட்டு இருக்கிறீங்க இது வண்ண கோலங்கள் நம்ம ரெயின்போ 102.1.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம்புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: 4:13 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது வண்ண கோளங்கள் நம்ம டிஜிஎஃப்எம் ரெயின்போ 1.1. இந்த நிகழ்ச்சி நமக்காக கொடுத்துட்டு இருக்கிறோங்க வசந்தன் கோ அப்படிங்கறதையும் நம்ம சொல்லியாச்சு.
6: கண்டிப்பா.

0: வந்து இப்போ குறுக்கெழுத்து போட்டியில் பதிலை கண்டுபிடிச்சிருப்பீங்க.
1: ம்
0: கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி நிகழ்ச்சியை கேட்டிங்கன்னா போதும், கண்டுபிடிச்சவங்க சொல்கிறத கேட்கலாம். அப்படி நீங்கள் அடுத்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தொலைபேசியில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், 0431-2461. இது வழக்கமான நேயர்களுக்கு அறிமுக நேயர்கள் 0431-2461 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம்.
1: அறிமுக நேயர்கள் எல்லாரும் 240-102-1 இந்த எண்களை தொட்டுவாங்க. படார்னு எடுப்போம், தபார்னு கேள்வி கேட்பாங்க, பட்டு பட்டு பட்டுன்னு பதில சொல்ல. இப்போ ஒருத்தவங்க அறிமுக நேயர் தான் வந்திருக்கிறாங்க, யாருன்னு கேட்டலாமா?
0: வருகை வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் திருச்சி மாவட்டம் முசிறியாடத்துல இருந்து திவ்யா பேசுறேன் மேடம்.
1: திவ்யாமா, எப்படி இருக்கிறீங்கம்மா?
2: நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேம்மா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: சரிங்க மேடம், 12th முடிச்சிருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள்.
0: என்ன படிக்க போறீங்க மேல? உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா நிறைய கிடைக்கும். நீங்க வானொலி கேட்டீங்கன்னா இப்போ குறுக்கெழுத்து போட்டிக்கு விளையாட தயாரா இருக்கீங்களா? சொல்லுங்க. இடமிருந்து பலம் ஒரு உயிரினம் அப்படின்னு சொன்னோம், அந்த உயிரினத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒட்டகச்சிவிங்கி. 9 கட்டமாச்சு, எப்படி இவ்வளோ நீளமான ஒரு பேரை கண்டுபிடிச்சிங்க. அடுத்து நீர் வேட்கை.
1: ஒட்டகச்சிவிங்கி
0: சரிதான். இப்ப அதே போல நீர் வேட்கை அப்படின்னு சொல்றோம். இப்ப ஒட்டகச்சிவிங்கி கண்டுபிடிச்சனால க, அதுதான் இரண்டாவது எழுத்து, மேலிருந்து கீழாக எழுதணும், இரண்டாவது எழுத்து காவா இருக்குது. அப்போ நீர் வேட்கைன்னா என்ன தெரியலையா?
1: நல்ல வெயில் எல்லாம் சுத்திட்டு அப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்சோனையும்
0: நமக்கு நீர் வேட்கை இருக்கும்ல, அது அதை என்ன சொல்லால சொல்லுவோம்?
2: தாகம்.
0: தாகம் அப்படிங்கிறது சரி. அடுத்து ஒரு வகை பூ அப்படின்னு சொன்னோம், இச்சு. ரெண்டாவது எழுத்து இச்சு, முன்னாடியும் பின்னாடியும் ஒரு எழுத்தை போட்டீங்க அப்படின்னா ஒரு பூ பேர் வரும். மூன்று கட்டங்கள் இருக்கு, அதுல ரெண்டாவது கட்டம் இச்சு. ஒட்டகச்சிவிங்கில இச்சு வந்துருச்சு, தெரியலையா? போக்கிரி படம் பாத்துருக்கீங்களா? போக்கிரி படத்தை உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஏதாவது ஒரு சீன் ஆச்சு சொல்லுங்களேன், எனக்கு அந்த படத்துல இந்த சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. பாத்துக்கங்க, கதாநாயகன் ஞாபகம் இருக்காரு, கதாநாயகி ஞாபகத்துக்கு இல்லையே. சரி, ஓகே, சிறப்புங்க. இருந்தாலும் நீங்க இரண்டு கேள்விகளுக்கு பதில சொல்லி கட்டங்களை நிரப்பி இருக்கீங்க. வாழ்த்துக்கள் திவ்யா. ஒட்டகச்சிவிங்கி கண்டுபிடிச்சிட்டாங்க, தாகம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அடுத்து ஒரு வகை பூ, ஒரு பூவோட பெயரும் போக்கிரி திரைப்படத்தோட கதாநாயகி பேரும் சொல்லிட்டா இந்த கட்டங்களை நிரப்பிட்டு நம்ம அடுத்த கட்டங்களுக்கு போகலாம். நிரப்ப யார் வரா? வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: நாங்க தான் சொல்லுவோம் கம், நீங்க சொல்லுங்க.
1: வணக்கம் வணக்கம்.
0: வானொலியோட ஒலி அளவை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள்ட்ட பேசுங்க. குறைச்சிட்டீங்களா?
1: முன்னாடி நாங்க பேசுறது எங்களுக்கு கேட்டு கம் கம் கம் கம் அப்படிலாம் கேட்டுச்சு. சரி, உங்க பேர் என்னதம்மா?
2: என் பேர் முத்சிரா.
0: முத்சிரா,
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் ஹவுஸ் வைஃப், நாங்க வீட்டுல
0: தான்
2: இருக்கேன்.
0: குறுக்கெழுத்து போட்டியில கேட்டதே இல்லையே.
2: சிறப்புங்க,
0: முதல் முறையா இப்ப பேசுறீங்க குறுக்கெழுத்து போட்டியில.
2: ஆமா
1: புதிய ஒரு உதவு வந்திருக்கிறீங்க அப்படியே உங்களை இருவரும் கூப்பி வாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம்.

0: அதுக்கப்புறம் தாகம், பிச்சி பூக்கு பிச்சி, அடுத்து லாஸ்ட் அசின்.
1: நாயகி அசின். இப்ப அந்த படத்துல வரக்கூடிய ஒரு பாட்டு ஒண்ணு நீங்க சொல்லுங்க.
0: மாம்பழம்
1: தித்திக்கும் மாம்பழம், இது
2: ஃபேமஸ் பாட்டு. ஓ அது அவ்வளவு மாம்பழமா மாம்பழம் ஒரு பாட்டு வரும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், சூப்பர்.
0: ஆமா,
1: நீங்க பாடும்போது எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொண்ணு பாட்டு மாதிரி இருந்துச்சு. நல்ல பதில சொல்லி இந்த கட்டங்களை நிரப்பிட்டாங்க திவ்யா அவர்களும் முக்ஷிதார் அவர்களும். அடுத்த கட்டத்திற்கான குறிப்புகளை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு இல்லையா. பண்ணையர்கள் எல்லாம் ரெடியா இருப்பாங்க. அடுத்த கட்டம் என்னவா இருக்கும், அதற்கு குறிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, அதே 9 கட்டங்கள் இருக்கு இல்லையா, அதற்கான குறிப்பு இடமிருந்து பலமாக உலக அதிசயம்.
2: உலக அதிசயம்,
1: இது ஒரு உலக அதிசயம். அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க உலக அதிசயத்துல எது வந்து 9 கட்டங்களுக்கு நிரப்புற மாதிரி பேர் இருக்கு அப்படின்னு. மேலிருந்து கீழ் ஒரு நாட்டோட பெயர், முதல் மேலிருந்து கீழ் ஒரு நாட்டோட பெயர், இரண்டாவது மேலிருந்து கீழ் அழகு என்று பொருள், அழகு என்று பொருள், இந்த சொல்லுக்கு அழகு என்று பொருள். மூன்றாவது மேலிருந்து கீழ் எளிதில் தீப்பற்றக்கூடியது, எளிதில்
2: தீப்பற்றக்கூடிய
1: ஒரு பொருள். இதுதான் உங்களுக்கான குறிப்பு. பதில் தெரிஞ்சா வாங்க வண்ண கோலங்களுக்கு. சுழி 4-3-1 இது திருச்சியோட முன்னிணைப்பு எண். 246-102-1 அப்படிங்கிற வழக்கமான நேயர்கள் இந்த எண்ணில் வரலாம். 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு அறிமுக நேயர்கள் வரலாம்.
3: பிசிறு கேள்வி பெருல உடனே பல்தே.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: வசந்தி
3: அவர்களே வருக, எங்க ரொம்ப நாளா ஆள காணோம்
2: வசந்திமா?
3: இப்படிலாம் சொல்லி
2: சமாளிக்கோ
3: அப்படி சொல்ல அப்படி சொல்ல சொன்னாங்களா? இதெல்லாம் வேற நடக்குதா? இதுக்கு நல்லா
2: அன்பால சேர்ந்த கூட்டம் என்ன வசந்திமா? அப்படிதானே, நம்ம ரெண்டு பேரும் சுத்தி போட்டுக்கணும் சரியா? கண்ணு போடுறாங்க நம்ம நட்பை பார்த்து.
3: நட்பை பார்த்து இல்ல, நீங்க பண்ண வேலையை பார்த்து. சரிங்க, பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா வசந்தி? உலக அதிசயம் சீன பெருஞ்சுவர் அப்படிங்கிறது மிக சரி. ஒரு நாடு திபெத். அழகு என்று பொருள் மெருகா? மெருகு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அதை விட
2: முருகன்
3: அப்படிங்கிறது நான்கு எழுத்து இருக்கு இல்லையா, மூன்று எழுத்துக்குள்ள அதை சுருக்குங்க. முருகனை எப்படி சுருக்கலாம்? சரிதான், நீங்க சொன்னீங்கல்ல மெருகு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதே போலதான் முருகு அப்படின்னா அழகு அப்படின்னு பொருள்.
2: முருகியல், அழகியல் அப்படிலாம் சொல்லுவாங்க.
3: முருகு. ஓகே, எளிதில் தீப்பற்றக்கூடியது
2: பஞ்சு சார்.
3: பஞ்சு அப்படின்னு மிக சரியான பதில். எல்லா கேள்விகளுக்கும் பதில சொல்லி ஒரே ஆளுமா அந்த கட்டத்தை நிரப்பியிருக்கீங்க. வாழ்வந்தான் கோட்டை வசந்தி, உங்களுக்கு சிறப்பான
2: வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அப்படியே சொல்லிக்கலாம்.
3: அடுத்து நம்ம வந்து கேள்விகளை சொல்லிடலாமா? இடமிருந்து பலம். சகோதரர்கள் இதுதான் உங்களுக்கான குறிப்பு. சகோதரர்கள் தான் அந்த ஒன்பது கட்டங்களுக்கான குறிப்பு. மேலிருந்து கீழ், முதல் மேலிருந்து கீழ் அந்த கட்டத்திற்கான குறிப்பு. ஒரு கிரிக்கெட் வீரர் பெயரின் முதல் பகுதி, புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் பெயரின் முதல் பகுதி. இரண்டாவது மேலிருந்து கீழ், இரண்டடி இலக்கியம், இரண்டே அடிகள் கொண்ட

0: இலக்கியம் மூன்றாவது மேலிருந்து கீழ் பிரித்து வைக்க வேண்டியது, பிரித்து வைக்க வேண்டியது. இதுதான் குறிப்பு. பதில் தெரிஞ்சா வாங்க நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்களுக்கு.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மிக குறைந்த விலையில் இந்தியா

0: வனக்குளங்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். மணி 4 மணி ஆக போகுது. நேர்களே, இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னா 0431 142 6 102 140 102 1 அப்படிங்கிற இந்த எண்களும் காத்துட்டு இருக்கு. அறிமுக நேர்களே, 240 102 1 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு மறக்காம வந்துருங்க.
1: நேரம் 4:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம் கேட்கலாம். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ணக்கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
4: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
5: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
4: உண்மையாவா?
5: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: பதினோரு வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குரசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30%, திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன், ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 4:37 ஆயிட்டு நாம கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல குறுக்கெழுத்து போட்டி. இப்போ குறுக்கெழுத்து போட்டியில வந்து இடமிருந்து வளமா உடன் சகோதரர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்கோம். மேலிருந்து கீழாக கிரிக்கெட் வீரரின் பெயரோட முதல் பகுதி, ஒரு புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரரினுடைய பெயரோட முதல் பகுதி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் 2 அடி இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிரித்து வைக்க வேண்டியது இதுதான் குறிப்பு. இந்த குறிப்புகளுக்கு பதிலோடு வந்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் லோகநாதன். வணக்கம் ராஜலட்சுமி. இருவருக்கும் வணக்கம்.
5: வணக்கம்மா.
3: ராஜாமணி வின்சென்ட் தான்.

0: பேசுறீங்க.
1: ஆமாமா, எடுத்த உடனே நீங்க பதில பாதி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. முதல் இடம் இருந்து வளர்த்து.
0: ஆமாமா, பாருங்க அவசரப்பட்டு குப்பை சிறப்பு
2: மக்கும் குப்பை மக்காத குப்பை. இப்போ உங்களுக்கு ரொம்ப சூப்பரா சொல்லிட்டீங்க கேள்வி காணாம பதில. நன்றிமா,
0: சிறப்பு சிறப்புங்க. அதாவது வழக்கம் போல அவங்க வந்து எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டாங்க. உடன் பிறப்புகள் கபில் தேவில கபில், குரல் குப்பை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த
2: கேள்வி என்ன?
0: ஆமா, அடுத்த குறிப்பு சொல்லிடலாமா? இடம் இருந்து பலம், கப்பல்களில் ஒரு வகை.
2: கப்பல்களில் ஒரு வகை.
0: ஆமா, நிறைய வகையான கப்பல்கள் நம்ம படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம் இல்லையா? இது ஒரு வகையான கப்பல். இதான் நீங்க இடமிருந்து வளமா நிரப்ப போறீங்க. மேலிருந்து கீழ் முதல்ல ஒரு மொழி.
2: சரி,
0: மேலிருந்து கீழாக ஒரு மொழியோட பெயர் எழுத போறீங்க. இரண்டாவது மேலிருந்து கீழ், தாம்பூலத்தில் இது அவசியம்.
2: தாம்பூலம்னாவே இது இருக்கும்.
0: ஆமா, தாம்பூலம் அப்படின்னாவே இது இருக்கும். வரவேற்பு தாம்பூலத்தில் இது கண்டிப்பா இது இருக்கும். மேலிருந்து கீழ், மூன்றாவது மேலிருந்து கீழ், வெட்ட வளர்வது. வெட்ட வெட்ட வளர்வது.
2: வெட்ட வெட்ட வளர்வது எது?
0: எது அப்படின்னா நிறைய வெட்ட வெட்ட வளரும். அதுல இந்த இடத்துல எது பொருந்தும் அப்படிங்கிறது தான் குறுக்கெழுத்து போட்டியோட சிறப்பு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் நிகழ்ச்சி.

0: 4:44 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டி விளையாடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட பேச காத்திருக்கும் நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: ரேணுகா
0: தேவி. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் சார்.
0: சாப்பிட்டாச்சா? சரிங்க, சொல்லுங்க. நம்ம குறுக்கெழுத்து போட்டி விளையாட தயாரா இருக்கீங்களா? சொல்லுங்க, பதில கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. கப்பல்ல ஒரு வகை, 9 கட்டங்கள்ல நீங்க வந்து எந்த கப்பலை போடலாம்? நீர்மூழ்கி கப்பல்னு போட்டீங்க அப்படின்னா ஒரு மொழி என்ன சொல்வீங்க? மேலிருந்து கீழ் மூழ்கி நீர், அதாவது மொழி வருமா? நீங்க சொல்ற எழுத்துல மூழ்கியில இல் வருது, நீங்க சொல்ற மாதிரி 4வது எழுத்து. 2வது எழுத்து அந்த சிறப்பு அகரம் இல்ல என்ன மொழி இருக்கு? தாம்பூலத்தில் அவசியம். தமிழ்ல எப்படி வரும் பாக்குல? நீங்க இப்ப நீர்மூழ்கி அப்படின்னு சொல்ற இடத்துல இக்கு வரலையே, பாக்குன்னு சொன்னா அங்க இக்குல வரணும். அப்ப ஏதோ ஒண்ணு தப்பு. பாக்கு சரி,
2: பாக்கு கரெக்ட்,
0: பாக்கு சரின்னு சொல்லிட்டோம். அப்போ நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது தப்பு. ஆமா. வெட்ட வெட்ட வளருவது நகம் சரி அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்போ நிரம்பிருச்சுங்களா? இக்கு க வந்துருச்சு. இப்போ ஒரு மொழி கப்பல்கள்ல ஒரு வகை, இதை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லா கட்டமும் நிரம்பிடும். இப்ப யோசிச்சு பாருங்க, நீர்மூழ்கி கப்பல் இல்லைன்னா வேற என்ன கப்பல் இருக்கு? நீராவி கப்பலா? இல்ல. அடுத்த நேரத்தை கேப்போமா? நன்றி நன்றி ரேணுகா அவர்களே, மிக சிறப்பா வந்து பங்கெடுத்தீங்க. நகம் பாக்கு சொல்லிட்டீங்க, ஒரு மொழி சொல்லணும், கப்பல்கள்ல ஒரு வகை. கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு பாப்போம் அடுத்த நேயர். உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்களும் வரலாம். 4:31 அறிமுக நேயர்கள், 4:31 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
7: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குரசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30%, திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
8: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
9: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணுதான்.

0: கல்யாணம் பண்ண சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில்தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை.
1: முதல் முறையா உங்ககிட்டதான் சொல்லப்படுறேன்.

0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: நாலு மணி 53 நிமிஷம் ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது வண்ண கோடங்கள், நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1ல.
2: குறுக்கெழுத்து போட்டியில வந்து நம்ம இப்ப அந்த கப்பல் தான் கண்டுபிடிக்கலங்க, காணா போன கப்பல் மாதிரி
1: இருக்கும்.
2: ஆமா,
1: டைட்டானிக் கப்பல் கூட இங்க ஃபில் பண்ணி பார்த்தா வர மாட்டேங்குது. ஆனா இப்போ ஒருத்தர் நான் வந்து ஃபில் பண்ணிருக்கிறேங்க, நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு வந்திருக்கிறாரு. வாங்க, வணக்கம்.
3: அனைவருக்கும் அன்புடன் இனிமையான மாலை வணக்கம். நான் திருச்சி செந்தனபுரம் பேசுறேமா.
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் ஐயா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: எங்க ஐயா, ஒரு கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. ஏதாவது குழு கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவேன்.
2: நாங்க தான் குழு கொடுத்துட்டோமே. அதாவது பாக்கு சொல்லிட்டாங்க, நகம் சொல்லிட்டாங்க.
3: நகம் கண்டுபிடிச்சேன், மொழி வந்து அரபி.
2: அரபியா? அதுவும் சரிதான். இப்ப கண்டுபிடிச்சீங்க.
3: இந்த மூணு எழுத்து மட்டும் எதை போட்டாலும் வர மாட்டேங்குதுங்க.
2: ஏன் வரல? ரக்கப்பல் வந்துருச்சு முன்னாடி.

0: மூணு எழுத்த போட்டீங்கன்னா வந்துருமே.
1: தூங்குறதுக்கு பயன்படுத்துறது,
2: வீட்டுல தூங்குறதுக்கு என்ன பாய்
1: தான், பாய் மர
0: கப்பலா? கஷ்டப்பட்டு நான் வந்து குறிப்பெல்லாம் கொண்டு வந்தா அவங்க ஈஸியா உங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுத்து பதில கண்டுபிடிச்சிருக்காங்க, வாங்கிட்டாங்களே. பாய் மர கப்பல், ஒரு மொழி அரபி, தாம்பூலத்தில் அவசியம், பாக்கு வெட்ட வளருவது நகம். சிறப்பு ஆல்பர்ட் ஐயா வந்து வாழ்த்துக்கள்,
1: வாழ்த்துக்கள்.
0: ஆமா, அவருக்கு 5 மதிப்பெண், உங்களுக்கு 5 மதிப்பெண்.
1: நன்றி.
0: ஆமா, பாய் வரைக்கும் நீங்க சொல்லிட்டீங்க, அவர் வந்து மா மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: கொஞ்சம் இருங்க, அந்த பேக் எடுத்து அந்த 5 மதிப்பெண்களை அதுக்குள்ள போட்டு பத்திரப்படுத்தி வச்சிட்டு வந்தாங்க.
0: கண்டிப்பா வச்சுக்கோங்க, ஒன்னத்துக்கு உதவாது. அதுக்கு அடுத்து நம்ம வந்து அடுத்த குறிப்ப சொல்லிடலாமா நேயர்களுக்கு? இடமிருந்து பலம், மாநில அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். மாநில அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு, எல்லா மாநிலத்திலையும் அந்த தலைமை இருக்கும் இல்லையா, ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் இது. மேலிருந்து கீழ், அநியாயம்.
1: அநியாயம் போயிட்டு இருக்கு, அநியாயம் எல்லாம் இல்ல, சூப்பரா.
0: அநியாயம் அப்படிங்கிறது இங்க நான் குறிக்கக்கூடிய குறிப்பு, அநியாயம் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய இன்னொரு
1: அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டீங்களோ.
0: அதுக்கு அடுத்த குறிப்பு, மேலிருந்து கீழ் இரண்டாவது வரிசை, இயக்குனரினுடைய மகள், இவங்களும் ஒரு கதாநாயகி.
1: இயக்குனரின் மகள், இவங்களும் கதாநாயகி.
0: ஆமா, இதுதான் வந்து இரண்டாவது மேலிருந்து கீழ். மூன்றாவது மேலிருந்து கீழ், கலவாணி திரைப்படத்துடைய கதாநாயகன். இதை கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா?
1: நிச்சயமா
0: கண்டுபிடிச்சா நீங்களும் வரலாம் வண்ண கோலங்களுக்கு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல அடுத்த நேயர் யாரு? வருக வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். நலமா இருக்கீங்களா?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கடைசி ஒண்ணு விமல், அதுதான் விடை. கலவாணியுடைய ஹீரோ.
0: சிறப்பு, விமல் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு இயக்குனருடைய மகள், இவங்களும் ஒரு கதாநாயகி.
1: பாடல் பாடுவாங்க.
0: பாடகி.
1: பாடகி.
3: எந்த எழுத்து வரும்? ரெண்டாவதா?
1: அப்படிலாம் கேட்கக்கூடிய,
0: அதாவது நீங்க வந்து முதல் குறிப்பு இருக்கு இல்லையா, இடமிருந்து பலம், மாநில அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். அதை கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க ரெண்டாவது எழுத்து
1: அதுல வந்துடும், கிடைக்கும்.
0: பாருங்க, நான் வந்து கஷ்டமான குழு கொடுப்பேன், அவங்க எளிமையான குழு கொடுத்து
1: நீதி கிடைக்கும்.
0: நீதிமன்றத்துக்கு 5 எழுத்து தானே இருக்கு. மாநில அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த இடம் சொன்ன, அப்ப நீங்க வந்து 7 எழுத்து வர மாதிரி சொல்லு, 9 எழுத்து வர மாதிரி சொல்லுங்க.
1: சந்திரசேகர், நீங்க சொன்ன நீதிமன்றம் கரெக்ட், அதுக்கு முன்னாடி மாத்தி யோசிங்க.
3: உச்ச நீதிமன்றம்.
0: மாநில அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த இடம்.
3: உயர் நீதிமன்றம்.
0: அட எங்கப்பா, ஆனா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பெண்கள்லாம் வந்து குறைச்சுதான் கொடுக்கணும்.
3: பாருங்க,
0: சரிங்க. அடுத்து இப்ப விமல் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க. அநியாயம்,
1: கொடுமை. அது
0: அநியாயம், கொடுமை, இதற்கு இணையான ஒரு சொல். மேலிருந்து கீழ் அடுத்து வந்து இயக்குனரினுடைய மகள், கதாநாயகி, இவங்களும் ஒரு கதாநாயகி அப்படின்னு
3: சொல்லியிருந்தோம்.
0: உயர் நீதிமன்றம்னு சொல்லிட்டீங்க, இப்ப நீ நெடில், நீ தான் இரண்டாவது எழுத்து. நீங்க அப்படிதான் யோசிக்கணும். கட்டம் போடாம நீங்க வந்து எங்கள்கிட்டயே வாங்கி பதில சொல்லிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா?
1: கட்டம் போட்டுட்டு தான் வரணும் அடுத்த டைம் வரும்போது, சரிங்களா?
3: சரி,
0: இல்லனா நாங்க உங்களுக்கு கட்டம் கட்டிடுவோம். அடுத்த இயக்குனருடைய மகள், கதாநாயகி அப்படின்னு சொன்னோம். இரண்டாவது எழுத்து தி, நீதியில வரக்கூடிய தி. ரொம்ப சந்தோஷம் சந்திரசேகர், நீங்க வந்து இவ்வளவு எளிமையா நீங்க வந்து பதில ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சீங்கல்ல இன்னைக்கு.
1: இல்ல, இதுல யாருக்கு நான் வாழ்த்து சொல்றதுன்னு தெரியல. லோகநாதன்
3: நீதிமன்றம் ஒண்ணு கண்டுபிடிச்சது, டப்பு டப்பு டப்புன்னு
1: வந்துருச்சு. அதுக்கு நீங்க டப்பு டப்புன்னு இருக்கட்டும். நீங்க ஞாயிற்றுக்கிழமைனா வண்ண கோலங்கள்ல குறுக்கெழுத்து போட்டுதான் அப்படின்னு தெரியும் போது நீங்க கட்டம் போட்டு, நாங்களே சொல்லிடுறோம் என்ன எப்படி போடணும் கட்டம்னா, நீங்க போட்டு வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணினீங்கன்னா இன்னும் பல நேயர்களை, அறிமுக நேயர்களை நம்ம சந்திக்கலாம். ஏன்னா அதிகமான நேரம் உங்க கூட செலவு பண்ண மாதிரி தோணுது. நன்றி இருந்தாலும்.
0: சிறப்பா வந்து பதிலாக நிறைவு நேரா வந்து நிறைவா சொல்லிட்டாரு. இன்னைக்கு பங்கு பெற்ற நேயர்கள் எல்லாருமே வந்து மிக சிறப்பா பதில் சொல்லிட்டாங்க இல்லையா? எல்லாருமே வந்து அழகா ஒரு பதிலாவது சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலாவது சொன்னாங்க. நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற முயற்சி செய்த, கேட்டு ரசித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்க ரெண்டு பேத்தோட சார்பா நன்றி.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு.

0: அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: இதுவரை கேட்டது சீதா. தொடர்ச்சி சீலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரங்கள் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நடப்பாண்டில் தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பான SAFF சாம்பியன் பட்ட போட்டியை வென்ற இந்திய மகளிர் கால்பந்து அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், இது வரும் காலங்களில் மேலும் பல இளைஞர்களை கால்பந்து விளையாட ஊக்குவிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு அதிக விலை பெறுவதை அரசு உறுதி செய்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில மாம்பழங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுத்துச் செல்வதாக குறிப்பிட்டார். மகளிருக்கான புதிய வாய்ப்புகள் மற்றும் அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்து நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி அதிகரிக்கப்பட்டு வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலையில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதையில்லாத தமிழகம் என்பதே முதலமைச்சரின் இலக்கு என்றும், இதற்கென தனிப்படை அமைத்து அவர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் இரவு நேரங்களில் மின்தடை ஏற்படுவதாக மாநில மின்வாரிய தலைவர் திரு ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தின் வெண்பாக்கம் பகுதியில் 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 230 kV மெகாவாட் மின் திட்டப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாணாக்கர் விடுதியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி இன்று நேரில் ஆய்வு செய்தார். விடுதி மாணாக்கரிடம் குறைகளையும் அவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் தங்குமிட வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் கோடை உற்சவத்தின் 5ஆம் நாளான இன்று ரெங்கநாச்சியார் மாலை 6:30 மணிக்கு மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு கோடை மண்டபத்தில் 2:30 மணி வரை சேவை சாதிக்கிறார். நியூ சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்திருந்தது. ஆப்கானிஸ்தான் தற்போது 451 ரன் பின்தங்கியுள்ளது. இந்தியா முதல் இன்னிங் ஸ்கோர் 564 டிக்ளேர்டு. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: சத்தம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:04. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. செவ்வான கோலமிட்டு மெல்ல நகர்கிறது அந்தி பொழுது, நம் நினைவுகளை சுமந்து கொண்டு நெஞ்சை தொடுகிறது.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:04. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. செவ்வான கோலமிட்டு மெல்ல நகர்கிறது அந்தி பொழுது, நம் நினைவுகளை சுமந்து கொண்டு நெஞ்சை தொடுகிறது பொன்மாலையின் இன்னிசை தென்றல்.

நேரம் மாலை 5:09. திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இடைக்கால திரை இசை பாடல்களை ஏந்தி வரும் பொன் மாலை. காட்டு வழிபாதையில் கானக்குயில் பாடும், காதல் கொண்ட நெஞ்சம் இவள் பெயரை தேடும்.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேரமாலை 5:15. நாம் கேட்டிணைந்திருக்கிறோம் பொன்மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மனோஜ் சித்ரா இணைந்து பாடியிருக்கும் ஒரு இனிமையான பாடல், சாமி போட்ட முடிச்சு படத்தில் இருந்தார்.

0: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குருசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30%, திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

நேரம் 5:20 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை கேட்டுட்டு இருக்கோம். வண்ண மலர்கள் எல்லாம் உன் வாசம் கேட்கும், வானத்து நிலவு கூட உன் அழகை பார்க்கும், கோடி பூக்கள் பூத்தாலும் என் தோட்டம் செழிக்காது உன் ஒரு புன்னகை இல்லையென்றால்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நாம் ரசிக்க இருக்கும் பாடல் ஆபாரம்பூ படத்தில் எஸ் ஜானகி பாடியது

5:32. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை இடைக்கால திரை இசை பாடல்கள். நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. திருப்பங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கை பெருவழியில் கைகோர்த்து நடப்போம் அன்பே, கடைசி வரை நம் காதலில்.

ஒலித்த பாடல் திருப்பங்கள் படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. 5:36 பொன் மாலை கேட்டு நெஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்த ஒரு இனிமையான பாடல் கோபுர வாசலிலே படத்துல மலேசியா வாசுதேவன் குழுவினரோடு இணைந்து பாடியிருக்கும் பாடல்.

5:41 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை கேட்டணிஞ்சிருக்கோம். உழவன் மகன் நெஞ்சுக்குள்ளே விதைத்த காதல் பயிரிது, இவள் ஒற்றை பார்வையில் இந்த காதல் உயிர் பெற்று வளர்கிறது.

La la la la la la la la la la la la la la la la. உழவன் மகன் படத்தில் கே ஜே யேசுதாஸ், உமாரமணன் பாடிய பாடல் கேட்டோம். இனிசை ராகங்களோடு அணிவகுத்துக் கொண்டிருக்கும் இது பொன் மாலை வழங்கிக் கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தூறல் போடும் மேகங்கள், துள்ளி திரியும் நண்டுகள், யாவும் சொல்லும் கவிதை ஒன்று, நீயே என் காதல் என்று.

0: सहायता टेलीलॉ के ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.

0: ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பொன்மாலை. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் மாலை 6 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்தியா இந்தோனேஷிய 8வது கூட்டு ஆணைய கூட்டத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரும், இந்தோனேஷிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுகியோனோவும், ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். மேலும் பிராந்திய மற்றும் உலகளாவிய நிகழ்வுகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட இரு தலைவர்களும் அடுத்த கூட்டு ஆணைய கூட்டத்தை எதிர்காலத்தில் இருதரப்பிற்கும் வசதியான ஒரு தேதியில் நடத்த ஒப்புக்கொண்டனர். தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் தரிசனம் செய்ய இணைய வழி முன்பதிவு திட்டம் விரைவில் கொண்டுவரப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறினார். மத்திய அரசு நிறுவனமான தொழிலாளர் வருங்கால வாய்ப்பு நிதி நிறுவனம் சார்பில் எரிபொருள் சிக்கனம், சுற்றுச்சூழலை வலியுறுத்தி சேலம் மண்டல ஆணையர் திரு ராஜேஷ் தலைமையில் உலக சைக்கிள் தினத்தை முன்னிட்டு இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விழிப்புணர்வு பதாகைகளை சைக்கிளில் வைத்தபடி வருங்கால வாய்ப்பு நிதி நிறுவன அலுவலர்கள் இதில் ஊர்வலமாக வந்தனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கைப்பற்றினர். வார இறுதி நாள் மற்றும் விடுமுறை நாளை முன்னிட்டு உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் பூக்கள் மற்றும் கண்ணாடி மாளிகை உள்ளிட்ட பகுதிகளை கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருச்சி, கோவை, ஈரோடு, சேலம், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. உறையூர், அருள்மிகு, கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் வெளிக்கோடை திருவிழாவின் 5வது நாளான இன்று மாலை 6:30 மணிக்கு தாயார் புறப்பாடு கண்டருள்கிறார். அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் போலிபலி இணை அமெரிக்க இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. முன்னதாக இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்த இணை சீன ஜப்பான் இணையை 6-3, 6-2 என்ற நேர் செட்களில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

பகலின் ஓட்டமும் உழைப்பும் சத்தமும் ஓய்ந்து மனதிற்குள் அமைதி குடியேறும் ஆகச்சிறந்த தருணம். இந்த மாலை பொழுதை இனியதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்ற நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் தருவது ஆரவாரம். இணைந்திருங்கள் நேயர்களே.

சிதம்பரம் மஹால், பூசாரி தெரு, சத்திரப்பேர் நிலையம், புனித ஜோசப் கல்லூரி சாலை, சிந்தாமணி, சிந்தாமணி பஜார், ஓடத்துறை, வடக்கு ஆண்டார் தெரு, நந்திக்கோவில் தெரு, வானப்பட்டறை, சிங்காரத்தோப்பு, மாரிஸ் தியேட்டர் சாலை, கோட்டை ஸ்டேஷன் ரோடு, சாலை ரோடு, வாத்துக்கார தெரு, இந்த பகுதிகளில் வரும் செவ்வாய்க்கிழமை காலை 9:45 முதல் மாலை 4 மணி வரை மின்சாரம் இருக்காது. அதேபோல கம்பரசம்பேட்டை துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் உறையூர் ஹவுசிங் யூனிட், கீரைக்குள்ளை தெரு, குரத்தெரு, நவாப் தோட்டம், நெசவாளர் காலனி, திருத்தாந்தனி ரோடு, டாக்டர் ரோடு, பிவிஎஸ் கோவில் தெரு, கந்தன் தெரு, மின்னப்பன் தெரு, லிங்க நகர், அகிலாண்டேஸ்வரி நகர், மங்கள் நகர், சந்தோஷ் கார்டன், மருதாண்டா குறிச்சி, மல்லியம்பத்து, ஆளவந்தான் நல்லூர், சீராத்தோப்பு, ஏகிரிமங்கலம், சோழராஜபுரம், கம்பரசம்பேட்டை, காவேரி நகர், முருங்கப்பேட்டை, கூடலூர், முத்தரசநல்லூர், பல்லூர், அல்லூர், ஜீயபுரம், திருச்செந்துறை, கலெக்டர் வெல் நீரேற்று நிலையம், பொன்மலை குடிநீரேற்று நிலையம், HAPP குடியேற்று நிலையம், ராமநாடு குடிநீரேற்று நிலையம், தேவதானம், சங்கரன்பிள்ளை ரோடு, அண்ணா சிலை, சஞ்சீவி நகர், சர்க்கார் பாளையம், அரியமங்கலம் கிராமம், பனையக்குறிச்சி, முல்லைக்குடி, ஒட்டக்குடி, வேங்கூர், அரசங்குடி, நடராஜபுரம், தோகூர், இந்த பகுதிகளிலையும் நாளை மறுநாள் காலை 9:45 முதல் நாளை 4 மணி வரை மின்சாரம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. இது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

நேரம் 6:09 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம். ஆரவாரம் தரும் முதல் தகவல் மின் வெட்டு குறித்த தகவல் தான். இந்த மின் வெட்டு தகவல் நாளை மறுநாளுக்குரியது. நம்ம மெயின்கார்ட் கேட் துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் கரூர் பைபாஸ் ரோடு, பழைய கரூர் ரோடு, விஎன் நகர், மாதுளங்கொல்லை, எஸ்எஸ் கோவில் தெரு,

0: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேரம் 6:15. ஆரவாரம் அடுத்து தருவது
1: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.
2: இந்த மாலை வேலையில காலையில இருந்து நிறைய வேலைகள் பார்த்து ஒரு டயர்டா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு சிம்பிளான யோகா பிராக்டிஸ் தான் இப்ப நம்ம பண்ண போறோம். நீங்க எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலைகள் அப்படியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக ஒரு நேரம் எடுத்து ஒரு இடத்துல அமர்ந்து நான் சொல்ற மாதிரி சாதாரணமா கால் ரெண்டையும் சமணம் போட்டு உட்காந்துக்கோங்க. ரெண்டு கைகளையும் நல்லா சின்முத்திரையில வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய ஆட்காட்டி விரலும் உங்களோட கட்டை விரலும் சேர்ந்து மற்ற 3 விரல்களும் நேராக இருக்கணும். நம்ம சூப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த போஸ் தான். அந்த போஸ்ல ரெண்டு கைகளையும் அதே போஸ்ல வச்சுட்டு உங்களுடைய தலை கழுத்து முதுகு நேராக இருக்கணும். உங்களால் கீழே உட்கார முடியல அப்படின்னா பிரச்சனையே இல்லை, சேர்ல உட்காந்துக்கோங்க. சேர்ல உட்காந்துருந்தாலும் உங்களுடைய தலை கழுத்து முதுகு நேராக இருக்கணும். நேராக அமர்ந்து உட்காந்து கண்களை மூடி உங்களுடைய சுவாசத்தை கவனிக்க போறீங்க. நம்மளுடைய சுவாசம் நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம கூட இருக்கிற ஒரு விஷயம், அதை நம்ம கவனிச்சதே கிடையாது. இப்போ நம்ம அதை தான் கவனிக்க போறோம். கண்ணை மூடி உட்காந்து கைகள் ரெண்டையும் சின்முத்திரையில வைத்து நல்லா ஒரு ஆழ்ந்த சுவாசம், நல்ல ஒரு டீப் ப்ரீதிங் பண்ணிட்டு மெதுவாக மூச்சை வெளியில் விடுங்க. ஒரு ஒரு தடவையும் மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கு 5-7 செகண்ட் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மூச்சை வெளியில் விடுறதுக்கும் 5-7 செகண்ட் வரைக்கும் நேரம் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு 5 முறை வந்து ஒரு ஆழ்ந்த சுவாசம் பொறுமையாக பண்ணுங்க. இது ஒரு ஒருத்தருக்கும் அவங்களுடைய மூச்சு உள்ளே இழுக்கிறதுக்கான அந்த லங் கெப்பாசிட்டியை பொறுத்து மாறுபடும். ஆனால் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி இது. இந்த மாலை வேளையில் நீங்கள் ஒரு 5 நிமிடம் உங்களுக்காகவும் உங்கள் உடலுக்காகவும் உங்கள் மனசுக்காகவும் இன்னொரு 5 நிமிஷத்தை ஒதுக்குங்க. மூச்சை வெளியில் விட்டுட்டு அடுத்ததாக ஒரு சின்ன மூச்சு பயிற்சியோடு தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இது நம்ம உடலையும் மனசையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக இந்த ஒரு உள் சுவாசம் வெளி சுவாசம் பயிற்சிகள் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய வலது கையில் உங்களுடைய கட்டை விரலையும் உங்களோட ஆள்காட்டி விரலையும் லேசாக மூக்கு மேலே வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆள்காட்டி விரல் வச்சு உங்களுடைய வலது பக்கம் நாஸ்டில க்ளோஸ் பண்ணிட்டு மெதுவாக ஒரு பக்கமாக மூச்சை உள்ளே இழுத்து அடுத்த பக்கமாக வெளியில் விடணும். வலது பக்கம் மூச்சை உள்ளே இழுத்து இடது பக்கம் வெளியில் விடணும். அதே மாதிரி வலது பக்கம் மூச்சை உள்ளே இழுத்து இடது பக்கம் விரலை நீக்கிட்டு இடது பக்கமாக மூச்சை வெளியில் விடணும். அதாவது ரைட் டு லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் டு ரைட். பொறுமையாக மெதுவாக நம்ம சுவாசத்தை மட்டும் நம்ம உள்வாங்கிட்டு இடது பக்கம் மூச்சை உள்ள இழுத்து வலது பக்கம் வெளியில் விடணும். வலது பக்கம் மூச்சை உள்ள இழுத்து இடது பக்கம் வெளியில் விடணும். இது ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் பண்ண வேண்டிய பயிற்சி. உங்களுடைய மூச்சோடு சேர்த்து பண்ணுங்க. இடது பக்கம் சுவாசத்தை உள்ள இழுத்து வலது பக்கம் வெளியில் விடுறோம். வலது பக்கம் சுவாசத்தை உள்ள இழுத்து இடது பக்கமாக வெளியில் விடுறோம். இந்த பயிற்சிகளை உங்களுடைய ஒரு வேலையில் செஞ்சிட்டே இருக்கீங்க, உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்காக ஒரு இடத்துல அமர்ந்து இந்த ஒரு எளிமையான ஒரு பயிற்சியை நீங்கள் 5 நிமிஷம் செய்கிறது மூலியமாக நீங்கள் ரொம்ப நேரமாக செஞ்சுட்டு இருந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு, நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இந்த பயிற்சிகள் நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுவும் கண்களை மூடி நம்ம சுவாசத்தை கவனித்து நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டீப் ரிலாக்ஸேஷனும் நம்மளுக்கு கிடைக்கும். முடிச்சிட்டிங்கன்னா மெதுவாக 2 கைகளையும் கை ரெண்டையும் முழங்கால் மேலே வச்சு அதே மாதிரி ஒரு உள் சுவாசம் ஒரு வெளி சுவாசம். உள்ள மூச்சை மெதுவாக உள்ளே எடுக்கிறீங்க, மூச்சை மெதுவாக வெளியில் விடுறீங்க. பயிற்சிகள் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா 2 கைகளையும் நல்லா ஒன்றோட ஒன்று தேய்ச்சி கண்கள் மேலே வச்சுக்கோங்க. கண்கள் மேலே வச்சு மெதுவாக கைகளை எடுத்து உங்கள் முகத்துக்கு முன்னாடி வச்சு கண்ணை திறந்து உங்கள் கைகளை முதல்ல பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டைமில் இந்த ஒரு 5 நிமிஷம் ஒரு ஓரமாக ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னாவே இந்த ஒரு நாளுக்கான மன அழுத்தம் வந்து முழுமையாக குறைஞ்சி நம்ம இன்னும் அடுத்தடுத்து நிறைய வேலைகள் செய்யறதுக்கு நம்ம உடலையும் நம்ம மனசையும் நம்ம தயார் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான பயிற்சிகளில் தான் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும்.

இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. பெண்கள் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவை புரிந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கான விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவின் போது நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டு வருது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு சிறந்த சேவை புரிந்த சமூக சேவகர் தொண்டு நிறுவனங்கள் இவ்விருது பெற விண்ணப்பிக்கலாம். தமிழக அரசின் awards.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கடைசி நாள் இம்மாதம் 19ஆம் தேதி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆரவாரம்.

0: நமது அலைவரிசைகளில் மாநில செய்திகளை தொடர்ந்து மீண்டும் இசைக்கும் ஆரவாரம்.
1: ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்பவா, ஒரே ட்ரேட்ல சிக்ஸர், இதோ மாட்டிக்கிச்சு.
2: பிரசித், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
1: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால ஆர்பிஐ வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு.

ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு வழங்கப்பட்டதையடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின் தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார்.
1: ஆங்காங்கே சில இரவு நேரத்தில் பவர் கட் ஆகுது, அதெல்லாம் வந்து மறைக்கவோ மறுக்கவோ நாங்கள் செய்யல. அது காரணமே பூராமே டிமாண்ட் ஓவர்லோட், பர்டிகுலர்லி இரவு நேரங்களில் அந்த நேரத்தில் ஃபியூஸ் ஆஃப் போன்ற ஒரு 7 காரணங்கள் இருக்கு. அது எல்லாமே பகிர்மானம் இதுல இருக்கக்கூடிய காரணங்கள். இதுக்கும் ஜென்ரேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை.
0: இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அது பற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தவேக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றஞ்சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக அவர் குற்றஞ்சாட்டினார். டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றஞ்சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக

0: இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தவேக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் 100 பரத கலைஞர்கள் சிவ தாண்டவ நடனம் ஆடினர். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சேலத்தில் 100 பரத கலைஞர்கள் ஒன்றிணைந்து சப்த தாண்டவ நிகழ்வை இடைவிடாமல் நிகழ்த்தி காட்டினர். சிவபெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் பேரானந்த நிலையில் ஆடும் ஆனந்த தாண்டவம், பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் ஆடிய கௌரி தாண்டவம், காலை மற்றும் மாலை நேரத்தில் உலகின் இயக்கம் சீராக நடைபெற ஆடும் சந்தியா தாண்டவம், காளி தேவியுடன் நடந்த நடனப் போட்டியில் காலை உயர்த்தி ஆடிய ஊர்த்துவ தாண்டவம், அசுர சக்திகளையும் தீய எண்ணங்களையும் அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆடப்படும் ருத்ர தாண்டவம், தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றியையும் அறத்தின் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கும் திரிபுர தாண்டவம், பிரபஞ்சத்தின் மாற்ற சுழற்சியை உணர்த்தும் சம்ஹார தாண்டவம் என சப்த தாண்டவங்களையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இணைந்து நடனமாடினர். சிவபெருமானின் 108 தாண்டவங்களில் முக்கியமான 7 தாண்டவங்களை பரத கலைஞர்கள் தொடர்ச்சியாக 14 நடனமாடிய காட்சி மெய்சிலிருக்கும் வகையில் இருந்தது.
0: சிவ தாண்டவ நிகழ்ச்சியில் நடனமாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர்.
2: சப்ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம் அந்த மாதிரி எல்லாம் ஆடினோம். ஆடும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. சப்த தாண்டவம் எங்களுக்கு ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். இந்த டான்ஸ் ஆடினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு 12th. சோ அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் இந்த ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடுறது.
0: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே மாம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை சரக DIG திரு திருநாவுக்கரசு இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமந்திப்பூ உற்பத்தி அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகளிர் மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுக்கு தகுதியுள்ளவர்கள் வரும் 19ஆம் தேதிக்குள் அதற்கான மாநில அரசின் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடச் சென்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். சீன தைபே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்டப்பிரிவில் தேஜஸ் ஷிர்ஷே வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 500 மீட்டர் பிரிவில் கியானேஸ்வர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். கலப்பு இரட்டையர் 500 மீட்டர் பிரிவில் அரவிந்த் வர்மா நேஹா தேவி இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் அவர் கஸ்கஸ்தானின் அல்வா நர்மனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமை

0: அமைதிப்படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
1: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
2: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஆறு மணி 6:40 நாம் இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஆரவாரம்.
6: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

6:45 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் கேட்டுட்ருக்கோம். ஆரவாரம் தரும் இந்த தகவல் யாருக்கு அப்படின்னா, நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தான். தமிழ்நாடு அரசால் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்பரப்பினர் மற்றும் சிறுபான்மையினர் மாணவ மாணவியர்களுக்கென 53 விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் பள்ளி விடுதிகள் மாணவர்களுக்கானது 21 விடுதிகள், மாணவியர்களுக்கானது 15 விடுதிகள், கல்லூரி மாணவர்களுக்கான 10 விடுதிகளும், மாணவியர்களுக்காக 7 விடுதிகளும் செயல்பட்டு வருது. இந்த விடுதிகளில் எந்த செலவினமும் இல்லாமல் நிறைய சலுகைகளோட தங்கும் வசதியுடன் 3 வேளை உணவும் கொடுக்கறாங்க. இந்த விடுதிகளில் தங்கி பயில தகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் பெற்றோர் பாதுகாவலர்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கணும். தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர்களிடமிருந்து நீங்கள் வந்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். பள்ளி விடுதிகளை பொறுத்தளவில் இம்மாதம் 18 வரையும், கல்லூரி விடுதிகளை பொறுத்தளவில் அடுத்த மாதம் 15 வரையும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். எனவே கல்லூரி பள்ளி மாணவியர்கள் அரசின் இந்த சலுகையை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இணைந்திருக்கிறோம். இது ஆரவாரம்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: ஆரவாரம் கேட்டுட்ருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இந்திய ராணுவத்தில் அதிகாரி பணிகளுக்கான 394 காலி பணியிடங்கள் குறித்து மத்திய பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கு தகுதியும் ஆர்வமும் உள்ள திருமணமாகாத ஆண் பெண் இந்திய இளைஞர்கள் இருபாலர்களிடமிருந்தும் வரும் 9ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு தகுதியானவர்கள் www.upscionline.nic.in அப்படிங்கிற இணையதளம் மூலமா விண்ணப்பிக்கலாம். இளைஞர்களே, மறந்துடாதீங்க, இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 9ஆம் தேதி. இணைந்திருக்கிறோம் பல்வேறு தகவல்களுடன். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 6:55. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் கேட்டுட்டு இருக்கோம். ஆரவாரம் தரும் நிறைவான தகவல் வானிலை முன்னறிவிப்பு தான். சுமார் 3-4 கிலோமீட்டர் உயரத்தில் கடலோர கர்நாடகம் மற்றும் கடலோர ஆந்திரம் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்கள், கோயம்புத்தூர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தளவில் நாளை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், வட தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். கேட்ட இந்த தகவலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஆரவாரம்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 7 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரேகாந்த். புத்தாக்கம், சுயநம்பிக்கை, வாய்ப்புகள் ஆகியவற்றால் உந்தப்படும் லட்சியமிக்க நாடாக கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மாற்றியமைத்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 2014 400 இருந்த புதிய தொழில்முனைவு நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 2 லட்சத்திற்கும் அதிகமாக விரிவடைந்து 25 லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் தனியார் பள்ளி கட்டணம் கண்காணிக்கப்படும் என மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாவட்டத்தில் கல்வி, மருத்துவம், தொழில்துறை வளர்ச்சிக்கான திட்டங்கள் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்றார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மாபெரும் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தை மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கேஜி அருண்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார். மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வருடம் 1,20,00,000 மரக்கன்றுகளை தமிழ்நாட்டில் நடவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார். போதைப் பொருள் புழக்கத்தை குறைத்து மகளிர் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட நெல்லை சிறக காவல்துறை துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகே ஒடிசாவிலிருந்து போதைப் பொருள் கடத்தி வந்த இளைஞரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 8 கிலோ போதைப் பொருட்களை கைப்பற்றினர். வேலூர் குடியாத்தம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாட சென்ற இருவரை கைது செய்த மேல்பட்டி காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 2 நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் 26 தோட்டாக்களை பறிமுதல் செய்தனர். கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்திருந்தது. ஆப்கானிஸ்தான் தற்போது 451 ரன் பின்தங்கியுள்ளது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 564 டிக்ளேர். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி சிறுகதை நேரம்.
3: கூப்பா ராஜகோபாலன் அவர்களின் கனகாம்பரம் சிறுகதையின் முதல் பகுதி. வாசிப்பவர் எஸ் ஜான்சன்.
4: மணி வாசலில் நின்று கொண்டே ராமு கூப்பிட்டான். நண்பன் வீட்டில் இருக்கிறானோ இல்லையோ என்று அவனுக்கு சந்தேகம். எங்கேயோ வெளியில போயிருக்கார். நீங்க யாரு? மணியின் மனைவி கதவண்டை நின்று கொண்டு மெல்லிய குரலில் கேட்டாள். ராமுவுக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டது. மணியும் அவனும் கலாசாலையில் சேர்ந்து படித்தவர்கள். மணியின் மனைவியை பற்றி அவனுக்கு அதிகமாக தெரியாது. அவளை அவன் அதுவரையில் பார்த்தது கூட இல்லை. புதுக்குடித்தனம் நடத்த அவள் சென்னைக்கு வந்து 1 மாதம்தான் ஆகியிருந்தது. அந்த மாதம் முழுவதும் ராமு சென்னையில் இல்லை. அதற்கு முன் சாரதாவும் அவனை பார்த்ததில்லை. ராமுவும் மணியைப் போலவே மிகவும் முற்போக்கான கொள்கைகள் கொண்டவன்தான். கலாசாலை விவாதங்களிலும் சர்ச்சைகளிலும் பேசிய பொழுது ஸ்திரீ புருஷர்கள் சமானர்களாக பழக வேண்டும் என்றும் பெண்களின் முன்னேற்றம் மிகவும் அவசியமான சீர்திருத்தம் என்றும் ஆவேசத்தோடு கர்ஜித்து வந்தான். ஆனால் அனுஷ்டானத்தில் அந்த கொள்கைகள் சோதனைக்கு வந்தபொழுது அவன் கலவரம் அடைந்து விட்டான். முன்பின் பரிச்சயமின்றி மணியின் மனைவி தன்னோடு பேசியது அவனுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. அவன் அதை சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டில் மணி இல்லாவிட்டால் பதில் வராது, கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துவிட்டு போய்விடுவோம் என்றே அவன் ஒரு குரல் கூப்பிட்டு பார்த்தான். மணியின் மனைவி சாரதா படித்த பெண்ணும் அல்ல, அசல் கிராமாந்தரம். எந்த பக்கத்திலும் ரயில் பாதைக்கே 20 மைல் தூரத்தில் உள்ள ஒரு சோழ தேச கிராமத்து பெரிய மிராசுதாரின் பெண் அவள். அவளுடைய நடை உடை பாவனைகளிலும் அந்த சில நிமிஷங்களில் அவன் கண்களில் பட்டமட்டில் எந்தவித புது மாதிரியான சின்னமும் காணவில்லை. விலை உயர்ந்த

இந்த பெங்களூர் பட்டு சேலையை நேர்த்தியாக கொசம் விட்டு கட்டி கொண்டிருந்தாள். அதற்கேற்ற வர்ணம் கொண்ட பழைய மாதிரி ரவிக்கை தான் அணிந்திருந்தாள். தலைமயிரை நடுவே வகிடெடுத்துத்தான் பின்னிக் கொண்டிருந்தாள். பின்னல் கூட நவநாகரீக போக்குப்படி தோளதோளவென்று காதை மூடிக்கொண்டிருக்கவில்லை. பின்னலை எடுத்து கட்டிக் கொண்டிருந்தாள். நெற்றியில் பூரணச்சந்திரன் போல

மனம் தடுமாறி போனான். ஒரு பெண் வந்து தன்னோடு பேசிவிட்டாள் என்பதால் அவன் கூச்சமடையவில்லை. கலாசாலையிலும் வெளியிலும் படித்த பெண்கள் பலரோடு பேசி பழகியவன் அவன். அது அவனுக்கு சகஜமாக இருந்தது. இந்த படிக்காத பெண் தன்னோடு பேசினதுதான் அவனுக்கு குழப்பத்தை உண்டாக்கிவிட்டது. படித்த பெண்கள் கூட புது மனிதரோடு பேசுவது கஷ்டமாயிற்றே. அப்படி இருக்க நவநாகரீக முறையில் ஆண்களோடு பழகுவது என்பதே அறியாத பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்த பெண் பிற புருஷரோடு பேசுவதென்றால் அது ராமுவுக்கு விபரீதமாகப்பட்டது. ஆனால் அவள் சொன்ன வார்த்தைகள் மெல்லிய துணியோடுதான் வெளிவந்தன. அவன் முகத்தை கூட பார்த்து பேசவில்லை. அவள் தலை குனிந்த வண்ணமாகவே இருந்தாள். இருந்தாலும் அவன் மனம் என்னவோ சமாதானப்படவில்லை. நான் மணியோட சிநேகிதன் என்று சொல்லி மேலே என்ன சொல்லுவது என்பது தெரியாமல் தத்தளித்தான். இது வந்துடுவா, உள்ளே வந்து உட்காருங்கோ என்றாள் சாரதா. அதை கேட்டதும் உண்மையிலேயே ராமு திகைத்து போனான். தலை கிர்ரென்று சுற்றியது. ஏதோ தப்பு செய்துவிட்டவன் போல சுற்றும் முற்றும் பார்த்தான். ஒரு சிறு தனி வீட்டில் தனியாக இருக்கும் இளம்பெண் தன்னை உள்ளே வந்து உட்காரச் சொன்னாள். அவனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. இல்ல, நான் அப்புறம் வரேன் என்று அரைகுறையாக கூறி தலையெடுத்து பார்க்காமல் வெகு வேகமாக போய்விட்டான். இது நடந்து 5 நிமிடங்களுக்கெல்லாம் இலையும் காய்கறியும் வாங்கிக் கொண்டு மணி உள்ளே நுழைந்தான். உங்க சிநேகிதராமே வந்து தேடினார் என்று சாரதா குதூகலமாக குதித்துக் கொண்டு அவனை எதிர்கொண்டு போய் சொன்னாள். அவள் மேனியும் குரலும் ஒரு படையெடுப்பு போல் அப்பொழுது அவனை தாக்கின. மணி புதுக்குடித்தனத்தின் தொல்லைகளிலும் தன்னை வந்து தாக்கிய அந்த இன்ப அலையை அனுபவித்து ஆறுதல் அடைந்தான். யார் அது என்று அவளுடைய கன்னத்தை கிள்ளிக் கொண்டு கேட்டான். யாருன்னு கேட்கல என்று சொல்லிக் கொண்டு வலை கொண்டவள் போல் அவள் பாசாங்கு செய்து ஹா என்றாள். திடீரென்று மணியின் முகம் சிவந்தது. கோபம் பொங்கி எழுந்தது. எவ்வளவு தரம் சொல்றது உனக்கு? யாருன்னு கேட்கறதுக்கு என்ன கேடு உனக்கு? ஒரு வார்த்தை கேட்டுட்டா என்ன மோசம்? உன் கைய பிடிச்சு இழுத்துடுவாளோ என்று வார்த்தைகளை வீசினான். ஒரு வாரத்திற்கு முன்புதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. மணி அதற்கு சாரதாவை தாறுமாறாக கோபித்துக் கொண்டான். பட்டணத்தில் நண்பர்கள் அடிக்கடி தேடுவார்கள். பதில் சொல்லாமல் உள்ளே நுழைந்து கொண்டு கதவை சாத்திக் கொள்ளக்கூடாது. பட்டணத்தின் நாகரிகத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி உபதேசங்கள் செய்து முடித்தான். அதன் காரணமாக இருவரும் 2 நாட்கள் பேசாமல் கூட இருந்தார்கள். இந்த தடவை தான் சொல்லப்போகிற பதில் மணிக்கு மிகவும் சந்தோஷத்தை உண்டாக்கப் போகிறது என்ற நிச்சயமான எண்ணத்தில் வேண்டிய மட்டும் பேசட்டும் என்று சாரதா வாயை மூடிக்கொண்டிருந்தாள். பிறகு அவன் ஓய்ந்ததும் சாவதானமாக பதில் சொன்னாள். யார்னு கேட்டேன், சிநேகிதன்னு சொன்னார். பேர் சொல்லல. உள்ள வந்து உட்காருங்கோ, வந்துடுவார் அப்படின்ன, அப்புறம் வரேன்னு போயிட்டார். சாரதா ஆவலோடு மணியின் முகத்தை கவனித்தாள். அதில் எந்தவிதமான சந்தோஷக்குறியும் தோன்றாததைக் கண்டு அவள் முகம் சுண்டி போய்விட்டது. சடக்கென்று திரும்பி உள்ளே போய்விட்டாள். மணியோ அந்த மாதிரி பதிலை அவளிடமிருந்து எதிர்பார்க்கவே இல்லை. முதலில் அவனுக்கு முகத்தில் அடித்தாற்போலத்தான் இருந்தது அவள் பதில். பிறகு தான் சொன்னதற்கு மேலாக அதிகமாக அவள் நடந்து கொண்டு விட்டது அவனுக்கு அதிருப்தியை உண்டாக்கியது. அதன் பிறகு ஏன் அப்படி செய்தாள்? நாம் சொன்னதற்காக கீழ்ப்படிந்து நடந்த மாதிரியா அது? அல்லது என்று கொஞ்சம் அவன் மனம் தடுமாற ஆரம்பித்தது. எல்லாமாக சேர்ந்து அவன் வாயை அடக்கிவிட்டன. சாரதாவும் அவனை சாந்தப்படுத்தவோ பேச்சில் இழுக்கவோ முயலவில்லை. அவளுக்கும் கோபம். சாப்பாடு முடிந்து வெளியே போகும் வரை மணி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தெரு வழியாக போய்கொண்டே என்ன என்னவோ யோசித்தான். அவன் மனம் சொல்ல முடியாத வேதனை அடைந்தது.

0: சாரதா அவ்வளவு தூரம் போய்விடுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. படித்த பெண் அந்த மாதிரி செய்திருந்தால் அதில் ஒன்றும் விசேஷம் கிடையாது. ஒரு கிராமாந்தர பெண் முகம் தெரியாதவனை உள்ளே வந்து உட்கார சொன்னது மிகவும் அநாகரீகம். சிநேகிதன் என்ன நினைத்திருப்பான்? என்ன தைரியம் இந்த பெண்ணிற்கு என்றோ, அல்லது சுத்த அசடு என்றோ நினைத்திருப்பான். அல்லது இந்த மாதிரி யோசித்துக் கொண்டே போய்க் கொண்டிருந்தான். எங்கேயோ போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த ராமு தெருவில் மணி எதிரே வருவதை கண்டு மிகவும் சங்கடமடைந்தான். அப்பொழுது மணியை கண்டு பேசுவதா வேண்டாமா என்று கூட அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. வீட்டுக்கு வந்திருந்ததாக சொல்வதா வேண்டாமா, அவன் மனைவி சொன்னதை சொல்வதா வேண்டாமா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழுந்தன. ஒருவேளை மணியின் அனுமதியின் பேரில் அவ்வளவு சகஜமாக அவள் பேசியிருந்தால் சரியாக போய்விடும். இல்லாவிட்டால் தான் சொல்லுவதால் அந்த பெண்ணின் அசட்டுத்தனமோ அல்லது அறியாமையோ மணிக்கு கோபத்தை உண்டாக்கும். உண்டாக்கினால் அவர்களிடையே பெருத்த மனத்தாங்கல் ஏற்படலாம். யார் கண்டார்கள், மனித சுவாபம் எது வேண்டுமானாலும் நினைக்கும். அந்த மாதிரி மனசாபத்திற்கு தான் காரணமாக கூடாது. அவள் தானாக மணியிடம் முழுவதும் சொல்லியிருப்பாள் என்பது என்ன நிச்சயம்? சொல்லியிராவிட்டால் அசட்டுத்தனம் ஆபத்தாக அல்லவோ முடியும். இவ்விதம் யோசித்தவனாய் ராமு சடக்கென்று ஒரு சந்தில் திரும்பி மணியின் கண்ணில் படாமல் தப்பித்தான். ஆனால் அன்று காலையில் நடந்த சம்பவத்தை தன் மனதை விட்டு அகற்ற அவனால் முடியவில்லை. அந்த பால்வடியும் புதுமுகத்தின் கள்ளமற்ற பார்வை, தடங்கல், திகைப்பு, பயம் இவையற்ற அந்த தெளிவான சொற்கள், இதோ வந்துடுவா என்றாள் அவள். அதில் என்ன நேர்மை, என்ன மரியாதை! இன்னும் தன்னை உள்ளே வரும்படி அழைத்ததில் எத்தனை நம்பிக்கை! தன் புருஷனின் நண்பன் என்பதால் ஏற்பட்டது அது. சச்ச, அந்த நாலு வார்த்தைகளில் அவள் எவ்வளவு அர்த்தங்களை வைத்து விட்டாள்! நம்மையும் நம்பினாள். அவள அசடு, அதனால்தான் எனக்கு அந்த கலவரம் ஏற்பட்டது. மணியை மாலையில் கண்டு அவனிடம் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி எண்ணிக்கொண்டு ராமு நடந்தான். ஆனால் தான் முதலில் அந்த பேச்சை எடுப்பதற்கு முன்பு நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான். மாலை 7 மணிக்கு சென்றால் மணி நிச்சயம் வீட்டில் இருப்பான் என்று அவன் எண்ணினான்.
1: இதுவரை கூப்பா ராஜகோபாலன் அவர்களின் கனகாம்பரம் சிறுகதையின் முதல் பகுதி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.

7:14. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது அலைவரிசைகளில் இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பருவத்திற்கு ஏற்ற பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை நேர்முக நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பெரம்பலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி டோமினிக் மனோஜ் அவர்கள். தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகளும் இடம்பெறுகிறது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.

தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளை அவர் பட்டியலிட்டார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இந்த நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியினை 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேசத்தின் விதிஷாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக இந்த தடுப்பூசி திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தடுப்பூசி பாதுகாப்பானது மட்டுமன்றி புற்றுநோய் இல்லாத வாழ்விற்கான உத்தரவாதமாகவும் உள்ளது என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மைய கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின் இணைப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு மாதந்தோறும் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 12 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் பிஜேபி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் சர்வதேச அளவில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் செயல்பட்டு வரும் இந்த பல்கலைக்கழகம் தடய அறிவியல் தொடர்பாக உலக அளவில் ஒரே பல்கலைக்கழகம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் 96 நாடுகளின் பிரதிநிதிகள் பயிற்சி பெற்றுள்ளது. சர்வதேச அளவில் அதற்கான அங்கீகாரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று அந்த பல்கலைக்கழகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 13 இடங்களில் இந்த பல்கலைக்கழக வளாகங்கள் செயல்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 90 ஆண்டுகளாக சிறப்பான சேவையை ஆகாஷ்வாணி வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்காக ஆகாஷ்வாணி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். கடல்சார் பொருளாதாரத்தில் கேரளாவிற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். சர்வதேச கடல் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி எழுதியுள்ள கட்டுரையில் முதலமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் பல்வேறு மாவட்டங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நகர்ப்புறங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவது ஒழுங்குபடுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தூய்மைப் பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் திருமதி அக்னிமித்ரா பால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வுக்கான தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்ப எண்ணை சமர்ப்பித்து இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அந்த முகமை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. வங்கி முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள 6 இடங்களில் இன்று சோதனை நடத்தியது. சண்டிகர், பஞ்ச்குலா, தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு அதிகாரிகள் வங்கி அதிகாரிகளுடன் இணைந்து 668 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் கூறியுள்ளது. 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிர் கனால் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லுறவை இரு நாடுகளும் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் சுற்றுலா துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த நேபாளம் விரும்புவதாகவும் திரு ஷிர் கனால் தெரிவித்தார். பெருவில் அதிபர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திருமதி கெய்கோ ஃபுஜிமோரி, திரு ராபர்டோ சான்சஸ் ஆகியோர் களத்தில் உள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்தலில் 33 பேரை பின்தள்ளி இவர்கள் இருவரும் தற்போது களத்தில் உள்ளனர். இருப்பினும் அந்த தேர்தலில் 20% கூடுதலான வாக்குகள் இவர்களுக்கு கிடைக்காததன் காரணமாக தற்போது மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. ரஹமத் ஷா 43 ரன்னுடன் களத்தில் உள்ளார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. சுப்மன் கில் 126 ரன்னுக்கும் KL ராகுல் 100 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டல் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் தேஜா சிர்சி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பைவாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 7:25.
1: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: உழவர் உலகம்.

நிகழ்ச்சியில் இன்று பருவத்திற்கேற்ற பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை நேர்முகம் பங்கேற்கிறார் பெரம்பலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி. டொமினிக் மனோஜ் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.

0: எந்த ஒரு பயிரை சாகுபடி பண்ணாலும் அதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, எப்ப எந்த பூச்சி வருது, எப்ப எந்த நோய் தாக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த சூழல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நோய்களும் பூச்சியும் தாக்க செய்யும். அப்போ பருவத்திற்கேற்ற பூச்சி நோய் என்னென்ன இருக்கு, அதை எப்படியெல்லாம் நாம மேலாண்மை செய்யணும், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம ஒரு பயிரை சாகுபடி பண்ணும் பொழுது கண்டிப்பா நிறைய மகசூல் எடுக்க வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சுக்குவாங்களா? பெரம்பலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி டொமினிக் மனோஜ் என்ன சொல்றாங்க?
1: வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்மோடு இணைறாங்க பெரம்பலூர் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பு குறித்த தொழில்நுட்ப வல்லுநர் டொமினிக் மனோஜ் அவர்கள். ஆடிப்பட்டத்திற்கு ஏற்ற பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்த தலைப்புல தான் நம்ம பேச போறோம். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: சார், இப்போ அந்த பூச்சி மேலாண்மை அப்படிங்கறதுல வெண்புழு அப்படிங்கிற பூச்சியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, முதல்ல அதனுடைய தாக்குதல் எப்படி இருக்குற சொல்லுங்க.
2: சார், அனைவருக்கும் வணக்கம். நம்ம அந்த வெண்புழு பத்தி ரொம்ப எளிமையா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே சாணக்குழி வச்சிருப்போம், மாட்டு சாணத்தெல்லாம் கொட்டி வச்சிருப்போம், எருக்குள்ளின்னு சொல்லுவோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர்ல கருந்தலை வச்சுக்கிட்டு ஒரு புழு இருக்கும், பெருசா இருக்கும். அது வெண்புழு கிடையாது, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அது வந்து காண்டாம மிருக வண்டோட புழு பருவம். இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கும், இங்கிலீஷ் லெட்டர் சி மாதிரி வடிவத்தில் பெருசா இருக்கும். ஆனா இந்த வெண்புழுன்னு சொல்லக்கூடியது இதுலேயே வந்து ஒரு இன்ச் இருந்து ஒன்றரை இன்ச், அதிகபட்சம் ரெண்டு இன்ச் அதுக்குள்ளதான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மண்ணிலே இருக்கும். வயல்ல பாத்தீங்கன்னா மண் வெட்டி வச்சு வெட்டி பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்னதா அந்த புழு இருக்கும். நாம என்ன நினைச்சப்போம், எருக்குழியில் இருக்கிற புழு தான் இது அப்படின்னு நினைப்போம். ஆனா அது எருக்குழியில் இருக்கிற புழு கிடையாது, இது பேர் தான் வெண்புழு. இது வந்து பொதுவா கரிசல் மண் அதிகமா இருக்கிற இடங்கள்ல புழு அதிகமா பார்க்கலாம். பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருச்சி அந்த ரேஜிங்லும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. புழுவோட தாக்கம் வந்து கரெக்டாக நம்ம எப்போ கண்ட இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ், அதாவது வழிமுறைகள் கடைபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் பருவம் அதில் தான் கரெக்டாக செய்யணும். இந்த வெண்புழுவோட இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜூன் பீட்டில்னே சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு வண்டுக்கு எத்தனை பருவம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு முட்டையிலேருந்து வர்றது புழு வரும், புழுலேருந்து கூட்டு புழுவாகி திரும்ப வண்டாக வெளியே வரும். இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டு வந்து முட்டையிடும், முட்டையிலேருந்து வரக்கூடிய புழு வந்து நம்ம வேற சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். தைக்கு மேலே பார்த்தீங்கன்னா பயிர் எதுவுமே நம்ம கிட்ட இருக்காது. பொதுவாக பார்க்கும்போது அந்த வெயில் காலத்தில் அதிகமாக பயிர் சாகுபடி நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணணும்னா, புழுவானது கூட்டு புழுவாக மாறி தரையிலே அப்படியே இருந்திருக்கும், மண்ணிலே பொதஞ்சு இருந்திருக்கும். திரும்ப வந்து பயிர் சாகுபடி செய்கிற வரைக்கும் அந்த மண்ணுக்குள்ளே அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே ஜூனில் வந்து கரெக்டாக மழை பெய்யும். ஒரு மழை பெஞ்ச உடனே அந்த கூட்டுப்புழு இருக்கிற புழு அப்படியே வந்து வண்டாக வெளியே வரும். வண்டாக வெளி வந்து பொதுவாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வேப்ப மரத்தில் இலைகளே கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சுருக்கும். கிட்ட போய் நம்ம நல்லா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன வண்டுகள் நிறையா இருக்கும். அந்த வண்டு தான் ஜூன் பீட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெண்புழு. இது ஏன் நம்ம கரெக்டாக இந்த டைமில் சொல்கிறோம் அப்படின்னா, கரெக்டாக நீங்கள் கோடை உழவு செய்கிறீங்க, இந்த கட்டுப்படுத்தும் முறைகள் இதெல்லாம் வரும் உங்களுக்கு. கோடை உழவு கரெக்டாக செய்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் நான் முன்னே சொன்ன மாதிரி கூட்டுப்புழு வந்து வெளியே வரும், மண்ணுக்குள்ளே ஒரு 15-20 சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே புகஞ்சு கிடக்கும். மண் ஓட்டும் போது என்ன வரும், கூட்டுப்புழு வெளியே தெரியும். வெளியே தெரிஞ்ச உடனே இறை விலங்கிகள், பறவைகள், குருவிகள் அந்த மாதிரி எது வந்தாலும் பின்னாடியே எடுத்துகிட்டு போகும். நான் பொதுவாக நம்ம மாட்டு வண்டியில் ஏறு ஓட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த இரட்டைவால் குருவி கருப்பு கலரில் இருக்கும், கரெக்டாக மேலே இபி லைனில் உட்காந்துருக்கும், வந்து எடுத்துகிட்டு போகும். அது என்னத்தை எடுத்துன்னா பூச்சிகளையோ அந்த மாதிரி கூட்டுப்புழுக்களோ எடுத்துகிட்டு போகுது. இது வந்து ஒரு சிறந்த வழிமுறை. அதை கோடை உழவு அப்படின்றது என்னன்னா, மழை பெஞ்ச உடனே நம்ம செய்யக்கூடிய முதல் உழவு. பொதுவாக இந்த உழவு வந்து நம்ம எப்பவுமே இந்த பூச்சிக்கும் கிடையாது, எந்த பூச்சிக்குமே அது தவறாம நம்ம கடைபிடிக்கணும்.
1: பொதுவாக இந்த வெண்புழுக்கள் வந்து எல்லா பயிரையும் வந்து பிரச்சனை ஏற்படுத்துமா, இல்லாட்டி வந்து ஒரு சில பயிர்களுக்கு மட்டும் வெண்புழு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமாங்க?
2: வெண்புழுன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா எல்லா பயிர்களுமே பிரச்சனை ஏற்படுத்தும், தொந்தரவு கொடுக்கும். இது எப்படி வந்து தொந்தரவு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் முன்னையே, இந்த மண்ணில் இருந்து வேரை வந்து கடிச்சு கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். வேர் பகுதி நல்லா இருந்தால் தானே வேர்லேருந்து சத்துக்களை உறிஞ்சி செடிக்கு கொடுத்து செடி வளர முடியும். நமக்கு வேரே சரியாக இல்லை அப்படின்னா செடி வந்து பார்த்த உடனே இறந்துடாது, அப்படி ஃபுல்லாக காஞ்சி இதெல்லாம் இருக்காது.

0: பல வேர்களை சாப்பிட்டு வச்சுருக்கோம். ஒரு சின்ன ஒரு காற்று அடிக்கும் போது பார்த்திங்கன்னா மொத்தமாக அப்படி பயிர் விழுந்துடும். பொதுவாக அதில் மக்காச்சோளம் கடலை இதிலெல்லாம் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சில டைமில் வந்து வாழையிலையும் இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு கிடையாது, கண்டிப்பாக வரும். நெல்லில் இந்த பிரச்சனை அதிகமாக தென்படாது நமக்கு.
1: சார், இதோடைய வாழ்க்கையுடைய சுழற்சி எப்படி இருக்குது, இது எப்படி வந்து முழுமையாக தடுக்கலாம்?
0: ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அப்படின்றத நம்ம கடைபிடிக்க வேணும்.
1: அது எப்படி இயற்கையாக பண்ண முடியும்?
0: இயற்கை முறையிலும் கட்டுப்படுத்தலாம், ரசாயன முறைகளையும் கட்டுப்படுத்தலாம். இயற்கை முறையில் கட்டுப்படுத்துறது வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்கும், ரசாயன முறைகளை பயன்படுத்துறது. ஏன்னா நீங்கள் இயற்கை முறையில் போனீங்கன்னா அந்த பிரச்சனையை திரும்ப வராத கட்டுப்படுத்துகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ரசாயன முறைகளில் போகிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வருஷங்களில் நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி
1: சரி, ரசாயன முறைகளை எப்படி கட்டுப்படுத்தலாம்?
0: ரசாயன முறைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பொதுவாக அந்த வெண்புழுவானது வேப்ப மரத்தில் தான் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ மோனோகுட்டபாஸ் அப்படின்ற கெமிக்கல் ஒன்று இருக்குது, பல கம்பெனிகளில் வருது, 36% SL அப்படின்ற பேரில் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் டேங்கில் 25 மில்லி to 50 மில்லி கூட போய் யூஸ் பண்ணிக்கலாம், கலந்து வேப்ப மரத்தில் தெளிச்சு விட்டுறது முதல் முறை. ரெண்டாவது முறை என்ன பண்ணலாம்னா, இப்போ என்னை சுற்றி வேப்ப மரங்களே கிடையாது, இந்த விவசாயிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரிய பெரிய வேப்பம் கிளைகளை வெட்டி நம்ம வயலில் குழிமாரி நோண்டி அதுக்குள்ளே நட்டு மண் அணைச்சிட்டு அந்த வேப்பங்கிளைகளில் மோனோகுட்டபாஸ் மருந்தை நம்ம தெளிக்கலாம். ஒரு சின்ன விஷயம், மோனோகுட்டபாஸ் அப்படின்றது காய்கறி பயிர்களுக்கு தடை செய்யப்பட்ட மருந்து, அந்த கெமிக்கல் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம், சில வந்து இன்னும் அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காய்கறி பயிர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் இந்த மோனோகுட்டபாஸ் அப்படின்ற பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தக்கூடாது. இன்னொரு பொதுவாக விவசாயிகள் கடைபிடிக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா குளோரிபெரிஃபாஸ் டஸ்ட்டு, ப்ரொஃபனோஃபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை கிலோ கணக்கில் 10 கிலோ 15 கிலோ அந்த மாதிரி கொண்டு வந்து வயலில் டம்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன தான் நீங்கள் அந்த மாதிரி டம்ப் பண்ணாலையும் ஒரு பருவத்துக்கு வரக்கூடிய புழுவை நீங்கள் கட்டுப்படுத்திடலாம், அடுத்த பருவத்துக்கு வர புழுவை கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினமாக தான் இருக்கும். ரசாயன முறையில் இந்த பூச்சியை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் சிரமம். இதுவே வந்து நீங்கள் ஒருங்கிணைந்த இயற்கை வேளாண்மையில் போகிறோம் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி கோடை உழவு முதல்ல வரும். ரெண்டாவது வந்து என்ன சொல்லுவோம்னா, கொஞ்சம் ஆட்டக்கூடிய அளவுக்கு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தை நல்லா ஃபோர்ஸாக ஷேக் பண்ணோம் அப்படின்னா அந்த மரத்துலேருந்து இந்த வண்டுகள்லாம் கீழே விழும், கலெக்ட் பண்ணி நம்ம இந்த மண்ணுக்கட்ட பஸ்க்குள்ளே போட்டு அழிச்சிடலாம். இன்னொரு மெத்தட் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பரிந்துரைக்கப்படுற பரிந்துரை, இந்த பெட்ரமாஸ் லைட் சொல்லுவோம்ல, லாங்காக அடிக்கக்கூடிய டார்ச் இருக்கும்.
1: ஆமாம்,
0: அந்த டார்ச் எடுத்து மரத்தில் இப்படி இப்படி நம்ம காட்டும் போது என்ன ஆகும்னா அந்த வண்டுகள் கீழே வந்து விழும். நீங்கள் பொதுவாக கிராமங்களில் இருக்கிற நிறைய பார்த்துருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடியே ஒரு 30-40 வண்டுகள், சின்ன சின்ன வண்டு, அதாவது ஒரு 1 இன்ச் 1 இன்ச் அந்த குள்ளதான் இருக்கும் அந்த வண்டு, கொஞ்சம் உருண்டையாக இருக்கும், சாண வண்டுன்னு சொல்லுவாங்க ஊரில். இதோ ஒரு 30 வண்டு 40 வண்டு ஒரே டைமில் வந்து வீட்டு முன்னாடி உளுந்து கிடக்கும் நைட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை கலர் லைட்டு வரும். அதே தான் இந்த பெட்ரமாஸ் லைட்டை வந்து நீங்கள் ஷேக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கீழே விழும், கலெக்ட் பண்ணி நீங்கள் அழிச்சிடலாம். இது ரெண்டாவது வழிமுறை. மூணாவது வழிமுறை என்னென்னா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் கரும்பு இனப்பெருக்க மையம் கோயம்புத்தூரில் இருக்குது, அவங்க வந்து என்டமோம் பேத்தஜெனிக் நெமட்டோட் நூற்புழு, இதுக்கானவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அந்த இபிஎன் சொல்லக்கூடிய நூற்புழு வந்து கரும்பு இனப்பெருக்க மையம் கோயம்புத்தூர் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினால் நடத்தக்கூடிய அந்த இதில் கிடைக்குது. அது என்னென்னா ஒரு நூற்புழு தான், அந்த புழு வந்து ஏக்கருக்கு 1-2 கிலோ ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதை வாங்கி நம்ம ஒரு 25-50 கிலோ நன்கு மக்கிய தொழுவுரத்தோடு கலந்து வயலில் இட்டுட்டோம் அப்படின்னா சில கண்டிஷனுக்கு உட்பட்டது என்னென்னா, வயலில் இடும்போது கொஞ்சமாச்சு ஈரப்பதம் இருக்கணும், ரொம்ப காஞ்ச வயலில் கொண்டு இடக்கூடாது, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதாவது இப்போ கண்டிப்பாக மழை இருக்கும், வயல் ஈரமாக தான் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் அந்த உழவு ஓட்டும்போது சேர்ந்து கலந்து விட்டுட்டு ஓட்டி விட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு மேலாண்மை முறை நல்லாயிருக்கும். இந்த நூற்புழு என்ன பண்ணணும்னா, வெண்புழுவிலேருந்து ஒரு நோயை உருவாக்கி அந்த வெண்புழுவை அப்படியே அழிச்சு அதுலேருந்து வரக்கூடிய இதை எடுத்துக்கிட்டு இது உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கும். அதனால இந்த இயற்கை முறை வந்து ரொம்ப வருஷத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும்.
1: அடுத்த மக்காச்சோளத்தில் வந்து அமெரிக்கன் படைப்புழு தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும், நிறைய பேருக்கு வந்து அதனுடைய மகசூலில் வந்து குறைவாக இருக்கும். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த அமெரிக்கன் படைப்புழு வந்து தாக்குற மக்காச்சோளம் வந்து நிறைய பாதிப்பை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்குன்னு சொல்லுங்க.
0: அமெரிக்கன் படைப்புழுன்றது பார்த்தீங்கன்னா 2017-18 அந்த காலங்களுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை பெருசாக வந்துகிட்டு இருக்கு. பேர்லேயே இருக்கவங்களுக்கு அமெரிக்கன் படைப்புழு, இது வெளிநாட்டிலிருந்து வந்தக்கூடிய ஒரு பூச்சி. கட்டுப்படுத்துறதுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையை கொடுத்துருக்காங்க. இதுலேயும் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா கோடை உழவு. திரும்பவும் இது ரெண்டாவது டைம் சொல்லும் போது நீங்கள் யோசிச்சுக்கலாம், கோடை உழவுன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு செயல்ன்ட்டு. நிறைய விவசாயிகள் நம்ம அதை செய்ய தவறிடுறோம், நம்ம செய்கிறது ரொம்ப இதுவானது, ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்னா கோடை உழவு செய்கிறது. இதில் வந்து முதல்ல கோடை உழவு செய்யணும், ரெண்டாவது வந்து வேப்பம் புண்ணாக்கு. ஒரு ஹெக்டர் அப்படின்றது 2.5 ஏக்கர், ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ, ஒரு ஹெக்டர்னு வரும்போது 250 கிலோ வேப்பம் புண்ணாக்கு வந்து வயலில் இடுவதன் மூலயமா கூட்டுப்புழுவிலேருந்து அந்த பூச்சி தாயந்து பூச்சியோ இல்லை ஆனந்து பூச்சி வெளியே வந்து இது பண்ணுறக்கூடிய ரேஷியோ குறையுது, நல்லாவே குறையுது. நாங்கள் நிறைய கிளினிக்கல் ட்ரையல் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்தினீங்கன்னா 30-40% வரைக்கும் பூச்சி வர்றதை நீங்கள் நல்லாவே கட்டுப்படுத்த இயலுது. அதாவது நீங்கள் நார்மலாக பூச்சி மேலாண்மை செய்யலை, ரசாயன பூச்சிகளை மட்டுமே பயன்படுத்துகிறீங்கன்னா குறைந்தபட்சம் 10-15% பாதிப்பு ஏற்படுது. என்ன பண்ணுதுன்னா ஒரு 60-65

நாளுக்கு மேலே பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அப்போ வந்து எதுவுமே செய்ய முடியறதில்ல. நீங்கள் ட்ரோன் வச்சு ஸ்ப்ரே பண்ணுறது கூட 90% எஃபெக்டிவாக இருக்கும், ஆனால் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வந்து அதிகமாகிட்டே போகுது. அதனால் நீங்கள் கோடை உழவு செய்யலாம், அடுத்து வந்து வேப்பங்கொட்டை இடுறது, வேப்பம் புண்ணாக கொடுக்கறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்து, அதாவது விதை நேர்த்தியா சைனான்ட்ரிலிப்ரோல் அப்படின்ற ஒரு கெமிக்கல் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் விதை நேர்த்தி பண்ணணும். அதை பெரும்பாலும் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வாங்குற விதைகளே பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி பண்ணி தான் வந்திருக்கோம், அதெல்லாம் நம்ம திரும்ப விதை நேர்த்தி பண்ண அவசியம் கிடையாது அப்படின்ட்டு பொதுவாக அனைத்து கம்பெனிகளும் வரக்கூடியது. பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா இமிடா குளோபரேட்னால விதை நேர்த்தி பண்ணியிருப்பாங்க. சில கம்பெனி கம்பெனியை பொறுத்து மாறும். பொதுவாக நான் சொல்கிறது அந்த இமிடா குளோபரேட் வந்து இந்த படைப்புழுவை கட்டுப்படுத்தாது, அதுக்கும் தனியாக கெமிக்கல் இருக்குது, சிறிய அளவு தான் பரிந்துரைக்கிறோம் சரிங்களா. அதனால் நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தணும், விதை நேர்த்தி பண்ணிடலாம். விதை நேர்த்தி பண்ணிட்டீங்கனால ஒரு 7 பத்து நாளைக்கு வரைக்கும் இந்த படைப்புழு தாக்குதல் இருக்காது. அதுக்கப்புறம் முதல்ல ஆரம்பிக்குதுன்னா எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, நல்ல வீரியம் அதிகமான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தக்கூடாது. முதல்ல எடுத்த உடனே நம்ம பயன்படுத்துறது இயற்கை சார்ந்த பொருள், வேம்பு சார்ந்த பொருள் தான் பயன்படுத்தணும். வேப்பங்கொட்டை கரைசல் அப்படின்னா வேப்ப எண்ணெய் சொல்லுவோம். சில விவசாயிகள் வேப்ப எண்ணெய் வந்து தண்ணியில் ஒழுங்காக கலக்கிறதுல அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதில் இருக்குது. அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்போ அசாரிடிராக்டின் அப்படின்ற பேரில் பொதுவாக கடைகளில் கிடைக்குது. நீங்கள் பூச்சிக்கொல்லி வாங்குற கடைகளில் கிடைக்குது அசாரிடிராக்டின் 1500 ppm அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லிட்டருக்கு 5 ml கணக்கு வச்சு ஒரு டேங்க்குக்கு, அதை டேங்க்குன்னு சொல்லக்கூடியது 10 liter தண்ணி கொண்டது, டேங்க்குக்கு 50 ml நீங்கள் கணக்கு பண்ணி மருந்து மாதிரி மேலே தெளிச்சிட்டிங்கன்னா ஒரு 15 to 20 வரைக்கும் இந்த பிரச்சனைகள் வராது. ஆராய்ச்சியில் ஒரு சின்ன ஒரு ஒன்று சொல்லுவாங்க, இந்த இனக்கவர்ச்சி பொறி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம். ஆனால் விவசாயிங்க மத்தியில் வந்து அதை 0% சக்ஸஸ் சொல்லுவோம். அதாவது ரொம்ப கம்மியான விவசாயிகள் தான் அதை பயன்படுத்துவாங்க. அதில் சின்ன தொழில்நுட்ப பிரச்சனை அதில் இருக்குது. என்னென்னா பயிர் எந்த ஹைட்டில் இருக்கோ எந்த உயரத்தில் இருக்கோ அந்த உயரத்தில் அந்த இனக்கவர்ச்சி பொறியை வச்சுருக்கணும். நம்ம பயிர் 3 இருக்கும், ஆனால் நம்மளோட இனக்கவர்ச்சி பொறி பார்த்திங்கன்னா 4 இருக்கும், 4 மேலே அந்த கட்டி வச்சுருப்போம். இதுதான் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான முழுமுது காரணமாக இருக்குது. செடி எந்த அளவில் இருக்கும், 2 அடியோ 3 அடியோ 4 அடியோ அந்த ரேஞ்சில் கரெக்டாக வச்சிங்கன்னா 100% வந்து நல்ல சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் அந்து பூச்சி ஃபுல்லாக பிடிச்சிரும், இது வெளியிலேருந்து இறந்துடும். அந்த வயலில் ஒரு 100 ஆண் அந்து பூச்சி இருக்குது, ஒரு 200 பெண் அந்து பூச்சி இருக்குன்னா 100 ஆண் அந்து பூச்சியில் 90 ஆண் அந்து பூச்சி நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 10 தான் இருக்கும். இனப்பெருக்கம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படியே அந்த முட்டை இனப்பெருக்கம் செய்யாத பெண் அந்து பூச்சி முட்டை இட்டாலும் அந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய புழு வெளியே வரப்போகிறதில்லை சரிங்களா. அதனால் இது வந்து மிக சிறந்த தொழில்நுட்பம். இதுக்கான அந்த இனக்கவர்ச்சி பொருள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் நீங்கள் நாடலாம், கண்டிப்பாக அவங்க வச்சுருப்பாங்க. 7-8 நாளிலே நீங்கள் வச்சிடணும். இன்னொரு அருமையான தொழில்நுட்பம் பேர்ட் பர்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா முதல்ல கோடை உழவு செய்யும்போது ரெட்டைவால் குருவி வந்து நம்ம இபி லைனில் உட்காந்துருக்கும், வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னேன். அதே வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம வயலில் உருவாக்குறது. என்னென்னா தென்னை மட்டையை வந்து வெட்டி அங்கங்கே ஏக்கரில் ஒரு 20-30 இடத்துல வந்து வச்சு விட்டுறது. வச்சு விடும்போது தென்னை மட்டைகள் வந்து என்ன இதாகும்னா பறவைகள் வந்து தென்னை மட்டை மேலே உட்காரும், உட்காந்து அந்த இடத்துல பார்க்கும், அந்த இடத்துல புழு இருந்தால் அது பிடிச்சிட்டு போயிடும். இது வந்து ஒரு அருமையான தொழில்நுட்பம். அதாவது நம்ம இதுக்கு எதுவுமே காசு செலவு பண்ண போறதில்லை, இருக்கிறது தென்னை மரத்தோட மட்டையை வந்து எடுத்து வைக்க போறோம், அதில் வந்து நடக்க போகுது அவ்வளோதான். அடுத்து வந்து முதல்ல அடிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியை வந்து குளோர் அண்ட்ரனலி ப்ரோல், நான் சொல்கிறது எல்லாமே கெமிக்கல் நேம் தான், எந்த கம்பெனியோட நேம் நான் சொல்லலை. குளோர் அண்ட்ரனலி ப்ரோல் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கடையில் போய் கேட்டீங்க, சிம்பிளாக சொல்கிறேன், 4 ml மருந்து அப்படின்னு கேள், 4 ml 5 ml மருந்து அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு டேங்குக்கு 4 ml 5 ml அந்த ரேஞ்ச் தான் போடுவாங்க. பரிந்துரைக்கிறது 0.4 ml தான். நீங்கள் 5 ml 6 ml வரைக்கும் பயன்படுத்துவாங்க. 4 ml மருந்துன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இது வந்து முதல்ல அதாவது நீங்கள் நீம் அடிக்கிறீங்க, அது தாண்டி நமக்கு புழு பாதிப்பு வருது அப்படின்னா அது இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை தாண்டியும் 25 to 45 திரும்ப பாதிப்பு ஏற்படுதுன்னா எமாமெக்டின் பென்சோயிட் பார்க்கறதுக்கு வந்து சேமியா உடச்சப்பட்ட மாதிரி இருக்கும், ஒரு ரவுண்டு டப்பால சேமியா உடச்சப்பட்ட மாதிரி இருக்கும். இது வந்து 6 gram ஒரு டேங்க்கு, அதை 10 liter தண்ணிக்கு இதை நீங்க பயன்படுத்தலாம். அதை தாண்டியும் வந்து 60 மேல வந்து பாதிப்பு வருதுன்னா ஸ்பைனிடோரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சின்ன ஆளில்லா விமானம் மூலயமா நம்ம மருந்துடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கணும்னா ஒரு ஏக்கருக்கு என்ன ரெக்கமெண்டேஷனோ ட்ரோன் மூலயமா அடிச்சிடணும். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், 10 liter தண்ணிக்கு வந்து 10 ml தான் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறேன், அந்த 10 ml மட்டும் அந்த 10 liter தண்ணியில் போட்டு அடித்தோம்னா கண்டிப்பாக இது கேட்கவே கேட்காது. ட்ரோன் அதாவது ஆளில்லா விமானம் மூலயமா அடிக்கிறது ஒரு ஏக்கருக்கு ஒரு டேங்க் அடிக்கிறவங்களும் இருக்காங்க, 2 tanks அடிக்கிறவங்க, ஒரு டேங்க் அடிக்கிறவங்களாக இருந்தால் 100 ml வந்து 10 literோடு கலந்து வரணும். 2 tanksனா நீங்கள் 50-50 பிரித்து பயன்படுத்திக்கலாம். இப்படி பயன்படுத்தினா இந்த அமெரிக்கன் படைப்புழுவை நீங்கள் ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்தலாம். முடிஞ்ச விவசாயிகள் என்ன பண்ணலாம்னா நம்ம வயலை சுத்தி பூக்கும் செடிகள், அதாவது உளுந்தோ பச்சை பயிறு மொச்சை இந்த மாதிரி பூக்கும் தாவரங்களை வறுப்பு பயிரா நீங்க பயிரிடுறீங்க அப்படின்னா இயற்கையாகவே இருக்கக்கூடிய பிரிடேட்டர் பாராசிட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கை இறை விலங்குகள் என்ன பண்ணும்,
இந்த புழுவை பிடிச்சி சாப்பிடும். இல்லை இந்த புழு உள்ள முட்டையிட்டு அந்த புழுவுக்குள்ள குலைவிகள் வந்து உற்பத்தி ஆகும். சில டைமில் வந்து 2.5 கிலோ மெட்டாரைசி வந்து வயலில் கீழே மண்ணில் போடுறோம்னு சொல்லுவோம். ஏன்னா கூட்டுப்புழுவெல்லாம் மண்ணில் தான் இருக்கும். இந்த மெட்டாரைசி மண்ணில் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கூட்டுப்புழுவுங்கள் நோய் உருவாயிடும். அதனால் இந்த அமெரிக்கன் படைப்புழுவை இந்த முறைகளெல்லாம் பயன்படுத்தினா ரொம்ப எளிமையாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதாவது ரசாயன பூச்சி

0: கழிவுகளை மட்டுமே பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதிகப்படியான மகசூல் இழப்பு இதில் ஏற்படுது. ஏன்னா பெரம்பலூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலே அதிகப்படியான மக்காச்சோளம் உற்பத்தி பண்ணக்கூடிய மாவட்டம், கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கருக்கு மேலே இருக்கு. அங்கே நாங்கள் கிட்டத்தட்ட 4-5 வருஷமா நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்த அனுபவத்தில் நாங்கள் இதை பயிரிடுறோம். உங்களுக்கு
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம். பி. டொமினிக் மனோஜ் அவங்க பருவத்திற்கேற்ற பூச்சி நோய் மேலாண்மை குறித்த தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி தொடர்கிறது.
2: அடுத்து பார்த்தோம்னா வந்து சாறு உறிஞ்சி பூச்சின்னு சொல்றாங்க இல்லையா, அது எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாங்க?
0: எளிமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய கொசு, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு ஈஸியாக இந்த சாறு பூச்சிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கையிலையோ எங்கேயோ நம்ம உடம்பு மேலே வந்து உட்காருது, அந்த மூக்கு மாதிரி ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம உடம்புக்குள்ளே செலுத்து ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடுது. இதே மாதிரி தான் அது பேர்லேயே இருக்குது, சார் உறிஞ்சும் பூச்சிகள். பயிரில் இருக்கக்கூடிய சாரை உறிஞ்சி குடிக்கும். சார் உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிறதுனால என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலைக்கு மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா கீழ் பகுதி தான் சார் உறிஞ்சிட்டு இருக்கும். மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அப்படியே மஞ்சள் கலரில் வெளிந்து போன மாதிரி ஒரு புள்ளிகள் மாதிரி உருவாகும். இதுதான் சார் உண்ணும் பூச்சிகளோட அறிகுறி. ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இலைகள் முடக்கிட்டு இருக்கும், இல்லை இலைகள் காஞ்ச மாதிரி இருக்கும், எல்லாத்துமே அடியில் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த சாருண்ணும் பூச்சிகள் இருக்கும். இந்த சாருண்ணும் பூச்சிகள் வந்து ஆரம்பிச்சிடத்துலேருந்து கடைசி வரைக்கும், ஒரு பயிர் வந்து 120 நாள் இருக்குது அப்படின்னா 5வது நாள் ஆரம்பித்து 120வது நாள் வரைக்கும் இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகளோட பாதிப்பு இருக்காது. செடிகள் ஆரம்ப கட்டத்தில் மட்டும்தான், நீங்கள் பருத்தி எடுத்துக்கிட்டாலும் சரி, மக்காச்சோளம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கடலை எடுத்துக்கிட்டாலையும், இல்லை வெஜிடபிள் கிராப்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த காய்கறி பயிர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆரம்ப கட்டத்தில் தான் இதோட தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குமே தவிர, கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே போனப்புறம் இதோட தாக்குதல் குறைவாக இருக்கும். பொதுவாக இந்த பருவத்தில் வந்து சாருண்ணும் பூச்சிகளோட தாக்குதல் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா வெயில் அதிகமாக அடித்தாதான் இந்த சாருண்ணும் பூச்சிகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னா திருப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி வந்து இருக்கவே இருக்காது, அது வாஷ் அவுட் ஆகிடும். என்னென்ன சாறு உண்ணும் பூச்சிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இலைப்பேன், இலை தத்து பூச்சி, அஸ்வினி பூச்சின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளையாக இது மாதிரி இருக்கும், அமுத்துனீங்கன்னா உள்ளேருந்து ஒரு மாதிரி அதோட உடம்புல இருக்கிற இதெல்லாம் வெளியே வந்துடும். வெள்ளை, சப்பாத்தி பூச்சி, இந்த மாதிரி நிறைய பூச்சிகள் இருக்குது. கிட்டத்தட்ட 15-16 பூச்சிகள் இருக்குது. பொதுவாக நமக்கு வெள்ளை ஒரு சில டைமில் பெரிய பிரச்சனைகளாக வரும். இப்போ நெல் விவசாயிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புகையான் பெரிய பிரச்சனையாக இருக்கும், ஆனால் இந்த பருவத்தில் வராது. இந்த நவம்பர் டிசம்பர் ஆன சாகுபடி மண்டலத்தில் புகையான் பிரச்சனை வரும், நெல்லில் பச்சை தத்து பூச்சி இருக்கும். இதை கட்டுப்படுத்துறது இயற்கை முறையில் கட்டுப்படுத்தணும். கிளைமேட் நல்லா இருக்குது, 30 டிகிரிக்குள்ளே வெப்பநிலை இருக்குது அப்படின்னா பிவேரியா பேசியானா அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சாணம் தான் இது. இந்த பூஞ்சாணத்தை நீங்கள் தண்ணியில் கலந்து பயிர் மீது தெளிக்கும் போது இந்த சாருண்ணும் பூச்சிகள் வந்து பாதிப்பு குறைக்கலாம். பொதுவாக சாருண்ணும் பூச்சிகளால் இளம் பருவத்தில் தான் பாதிப்பு அதிகமாக இருக்குமே தவிர, கொஞ்சம் முதிர்ந்த பருவமாக வளர்ச்சி அடைந்த பருவத்தில் இருக்க செடிகளுக்கு பாதிப்பு மிக குறைவாக தான் இருக்கும். இதற்கு வரக்கூடிய ஆடிப்பட்டத்தில் வந்து பொதுவாக இந்த சாருண்ணும் பூச்சிகள் குறைவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இது பண்ண வேண்டாம். ரசாயன முறைகளில் சொல்லணும்னா இமிடாக்ளோபிரைட்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி வந்து பார்த்திங்கன்னா தேன் பூச்சிகளுக்கு உகந்தது கிடையாது. இதை பயன்படுத்தும் போது தேன் பூச்சிகள் அதிகமாக அழியுது. அதனால் வந்து தயோமித்தாக்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லியை இப்போ பரிந்துரைக்கிறேன். அந்த சாருண்ணும் பூச்சி நல்லாவும் இருக்குது. இன்னும் லேட்டஸ்ட்டாக வந்ததுன்னா ஃப்ளோனிக் அமைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி, இதுவும் வந்து நல்லாயிருக்கு. பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே உடல்நல கெடுதல் விளைக்கக்கூடியது தான், மண்ணுக்கு மாசு ஏற்படுத்தக்கூடியது தான், காட்டுக்கு மாசு ஏற்படுத்தக்கூடியது தான். சில விவசாயிகள் வந்து எனக்கு ரசாயன பூச்சிக்கொல்லி தான் வேணும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். இயற்கை விவசாயம் பண்ணணும்னா விவரையே போயிடலாம், 3G கரைசல்னு சொல்லக்கூடிய அதுக்கு போயிடலாம், இல்லை 5 லே கரைசல், 10 லே கரைசல், மீனமிலமே பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய கரைசல்கள் இருக்குது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கரைசல்கள் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி பயன்படுத்துகிற அளவு, எப்படி தயாரிக்கிற அளவு அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது எதிர்வரும் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு பரிந்துரையாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
2: நெல்லில் வந்து பூச்சி தாக்குதல் பொதுவாக வந்து என்ன மாதிரியானது இருக்கும், அதற்கான மேலாண்மை முறைகள் பற்றி சொல்லுங்களேன்.
0: நம்ம தஞ்சாவூர் திருச்சி அந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா நெல் அதிகமாக இருக்கும். இந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா வெண்கதிர் தான் வரும். நம்ம வயல் ஃபுல்லாக நல்லா இருக்கும், அங்கங்கே பார்த்தீங்கன்னா கதிர் ஃபுல்லாக வெள்ளையாக மாறி இருக்கும். வெண்கதிர் ஏற்படுத்துறது தண்டு துளைப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி. அந்த பூச்சி கட்டுப்படுத்துறது 2 முறைகள் இருக்குது. இயற்கை முறையில் நீங்கள் கட்டுப்படுத்துறோம்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, முட்டை வந்து நாத்துலேயே இருக்கும், நாத்தில் மேலே இருக்கிற அந்த ஒரு 1-2 இன்ச்சுக்கு முடிச்சு போட்டுட்டு நீங்கள் கும்பி நடணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி முடிச்சு போடுறதுனா அதை கிள்ளி போடுறது வேறு எதுவும் கிடையாது. அப்போ போடுறதா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தண்டு துளைப்பானோட முட்டை பருவம் வெளியே போயிடுது, நம்ம வயலுக்கு வர்றது கிடையாது. ரெண்டாவது வந்து இணக்கவர்ச்சி பொறி, இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்தணும். மூணாவது வந்து விளக்கு பொறி. இந்த விளக்கு பொறி பயன்படுத்துறதுல ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். விளக்கு பொறி வந்து சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்தா அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் பயன்படுத்த கூடாது. எப்பவுமே ஒரு ஒரு பூச்சிக்கும் ஒரு டைமிங் இருக்கு. 10 மணிக்கு மேலே நீங்கள் விளக்குப்படி அணைச்சிடணும். ஏன்னா 10 மணிக்கு மேலே விழுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நன்மை பயக்கக்கூடிய பூச்சிகள் தான் அதிகமாக விழுது. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சோலாரில் இருக்கக்கூடிய அந்த விளக்குப்பொறி பயன்படுத்துகிறாங்க. அதில் பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற மொத்த நன்மை சேரும் பூச்சிகளும் அதில் வந்து விழுந்துருது. கரெக்டான டைமுக்கு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. தண்டு துளைப்பான

0: பத்து வரைக்கும், 6 லேருந்து 9 மணி வரைக்கும் வெள்ளை கலர் பல்ப், அதாவது ஃப்ளோரசன் பல்ப், நல்ல வெள்ளையாக இருக்கிற பல்பில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட இந்த இணக்கவச்ச பொறி இருக்குது. திருச்சியை சுற்றி இருக்கிற விவசாயிகள் அப்படின்னா நீங்கள் நவலூர் கோட்டப்பட்டில் இருக்கிற அன்பில் தர்மலிங்கம் காலேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருப்பாங்க, புனல் ஷேப்பில் வச்சுருப்பாங்க. நல்ல எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விளக்கு பொறி, இதை நீங்கள் பயன்படுத்தலாம். மூணாவது வந்து நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மீனமிலமோ இல்லை ஐந்திலை கரைசல், இந்த மாதிரி கரைசல்களை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை ரசாயன பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிறவங்க என்ன பண்ணலான்னா தயோமித்தாக்சம் அப்படின்ற ஒரு ரசாயன பூச்சிக்கொல்லி கிரானுலர் ஃபார்மில், அதாவது மணல் மாதிரி குருணையாக கிடைக்கும், அது வந்து ஏக்கருக்கு 40 கிராம் நல்ல மணலில் கலந்து பயிர் நட்ட உடனேயோ இல்லை பயிர் நடத்து முன்னாடியோ போட்டுட்டு அதை நட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பூச்சியோட பாதிப்பு குறைவாக இருக்குது. நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் முன்னே சொன்ன மாதிரி புகையான் இந்த பருவத்தில் வராது, பொதுவாக அது நவம்பர் டிசம்பர் அந்த குளிர் டைமில் தான் அதிகமாக அந்த புகையான் காணப்படும்.
1: வேரை வந்து தாக்கக்கூடிய சில பூச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதற்கு வந்து என்ன மாதிரியான மேலாண்மை முறைகளை வந்து பயன்படுத்த முடியுங்கிறத சொல்லுங்களேன்.
0: இப்போ வேரை தாக்கக்கூடியவர் முதல்ல நம்ம பார்த்தது வெண்புழு, அது விட்டிங்கன்னா கரையான் இருக்கும், வேர் கரையான்னு சொல்லக்கூடிய நம்ம வீட்டுங்கள் எல்லாமே கதவு ஜன்னலாம் அரிச்சு சாப்பிடுறது பார்த்திங்களா, அதே கரையான் இந்த வேளாண்மையிலும் அந்த கரையான் இருக்குது. ரசாயன முறைகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போமே குளோரிபெரிபாஸ் அப்படின்னா இமிடா குளோபரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம். இயற்கை முறையில் நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு மெட்டரைஸ் செய்வேன், நான் சொல்லக்கூடிய இயற்கை பொருள் எல்லாமே வந்து உணவாகவும் பயன்படும், அதுக்காக தான் 25 கிலோ தொழு உரத்தை சேர்த்துக்க சொல்றோம். ரெண்டு புழு தான் அது மேஜரா இருக்கு, அந்த ரெண்டுல ஒண்ணு வந்து முன்னாடியே பார்த்துட்டோம், இன்னொன்னு வேர்க்கரையான்.
1: தரைக்கு மேலே செடியில வந்து பாதிக்கூடிய சில நோய்கள் இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க.
0: இப்ப தரைக்கு மேலே தண்டு இலை மிளகானா மிளகா, கத்திரிக்காய்னா கத்திரிக்காய், எக்கனாமிக் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம், வருமானம் தரக்கூடிய அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய நோய்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இலையில இலைப்புலி நோய் இருக்கும், இலை கருகல் நோய் இருக்கும், நெல்லில் பார்த்தீங்கன்னா குலை நோய் இருக்கும், செம்புள்ளி நோய் வரும், பாக்டீரிய இலைக்கருகள் நோய் வரும், துரு நோய் வரும், ஆந்த்ரகோனாஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் வரும், ஆல்டர்னரியா இலை கருகல் நோய் வரும், இந்த மாதிரி பல நோய்கள் இருக்குது. கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா டிக்கா நோய் இலைப்புலின்னு சொல்லுவோம், முன்பருவ இலைப்புள்ளி பின்பருவ இலைப்புள்ளின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பொதுவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா புள்ளி புள்ளியாக நோய் இருக்கும், அப்படிலாம் என்ன பண்ணியிருக்கோம் இலை லைட்டாக குணையிலேருந்து அப்படியே காஞ்சிக்கிட்டு வரும், இல்லை சின்ன சின்னதாக பெரிய பெரிய புள்ளியாக அப்படியே காஞ்சிக்கிட்டு வரும், இதுதான் வந்து நோயின் வரக்கூடியது. இது மட்டும்தான் கிடையாது, பல நோய்கள் இருக்குது. நம்ம விவசாயிங்க வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கணும், பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா இலையில புள்ளி புள்ளியாக இருக்கும், அப்படியே 4 நாள் போச்சுன்னா லைட் அப்படியே அந்த புள்ளி பெருசாக பெருசாக அப்படியே காஞ்சிட்டே போக ஆரம்பிக்கும். இதை பார்த்தா நீங்கள் இலை புள்ளி நோய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெல்லில் பார்த்தீங்கன்னா அந்த கரும்புள்ளி நோயின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப அதிகமாக தென்படும். இலையில் பார்த்தீங்கன்னா கருப்பாக புள்ளி புள்ளியாக நோய் மாதிரி இருக்கும். சில விவசாயிகள் வந்து அதை வந்து பூச்சி நினைச்சுப்பாங்க, தூரம் பார்க்கும்போது ஏதோ பூச்சி ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து ஒரு நோயினால் ஏற்படக்கூடியது. பொதுவாக அந்த நோய்களுக்கு இயற்கை முறையில் பரிந்துரை என்னன்னா நோயினாலே சூடோமோனாஸ் பேசிலஸ் ட்ரைகோடர்மா, இந்த மூணு நேம் வச்சுக்கலாம். இந்த மூணு வந்து எல்லா இடங்களிலும் உங்களுக்கு கிடைக்கும், அருகாமையில் உள்ள வட்டார வேளாண்மை அலுவலகத்திலையும் கிடைக்கும், உங்கள் அருமையில் இருக்க வேளாண் அறிவியல் மையத்திலையும் கிடைக்கும், வேளாண் கல்லூரிகள்லையும் கிடைக்கும். என்ன பண்ண போகிறோம், வேரில் வரக்கூடிய நோய் வேரழுகள் வேர்வாடல் அந்த மாதிரி நோய் என்ன, 1 கிலோவை 25 கிலோ நல்ல மக்கிய தொழுவுரத்தோடு கலந்து வயலில் ஈரப்பதம் இருக்கும்போது மண்ணில் போட்டுற போகிறோம். மண்ணில் போட்டுட்டோம்னா அந்த வேரழுகளையோ வேர்வாடலையோ ஏற்படுத்தக்கூடிய அந்த பூஞ்சானத்தையோ பாக்டீரியா கிட்டிருந்து செடிகளை பாதுகாக்கும். இரண்டாவது மெத்தட் வந்து தரைக்கு மேலே கூடிய பயிர், அதாவது இலைகள்லையோ தண்டுலையோ பழங்களில் வரக்கூடிய நோயாக இருக்குது அப்படின்னா டேங்குக்கு 10 லிட்டருக்கு 10 கிராம், அதாவது சுடோமோனாஸ் பேசிலஸ் அந்த 10 கிராம், ட்ரைக்கோடர்மா வந்து 4 கிராம், டேங்குக்கு 40 கிராம் 100 கிராம் கலந்து பூச்சிக்கொல்லியை தெளிக்கிற மாதிரி மேலே தெளிச்சிட்டு போயிட வேண்டியதுதான். முக்கியமான விஷயம் வந்து இயற்கை பொருட்களை பயன்படுத்தும் போது 10 மணி 11 மணி 12 மணி வெயிலில் போய் மருந்து தெளிக்கக்கூடாது, அதாவது இயற்கை உயிரினங்களை தெளிக்கக்கூடாது. காலையில் 8 மணிக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா 4 மணி 5 மணிக்கு பின்னாடி. உகந்ததாக சொல்கிற டைம் வந்து சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு மேலே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் உண்டு, 5 மணி 6 மணிக்கு மேலே நீங்கள் தெளிச்சிட்டு போயிருக்கீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வெப்பநிலை குறைவாக இருக்கும், அது வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்காக எப்பவுமே இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கனாலே சாயந்தரம் தான் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க, காலையில் ஃபுல்லாக எல்லாம் பறிச்சுக்கணுமே மார்க்கெட்டில் விற்றுட்டு சாயந்தரம் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. காரணம் இதுதான், மழை வேலையில் தெளிக்கிறது ரொம்ப உகந்தது. இதே வந்து ரசாயனம் பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்துறீங்க அப்படின்னா வேற எழுதுகள்னா முதல்ல என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி சொல்லக்கூடிய சத்து பற்றாக்குறை, அதையும் இந்த நோய் அதை வந்து பிரித்து பார்க்கறது ரொம்ப கடினமாக இருக்குது. இப்போ வேறு அழுகல் நோய் அப்படின்னா பார்த்தீங்கன்னா செடி நல்லாவே இருக்கும், ஃபஸ்ட்டு இலை வந்து மஞ்சள் கலராக மாறும், 4-5 நாளில் பார்த்தோம்னா அப்படியே செடி ஃபுல்லாக இதாகி இலை ஃபுல்லாக விழுந்துட்டு குச்சி மட்டும் நின்றுருக்கும். பருத்தியில் இதை நல்லா பார்க்கலாம் நீங்கள். வேரை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேர் வந்து ஒரு மாதிரி அழுகின மாதிரி வாட வரும். அந்த தரையும் வேரும் சந்திக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் பூஞ்சான உருவாகும். குச்சி எடுத்து உடச்சி உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் வந்து ஒரு மாதிரி லீஷன் மாதிரி தெரியும். இதுதான் வந்து வேர் அழுகல் நோய். பார்த்த உடனே செடி நல்லாவே இருக்கும், 4-5 நாளில் வந்து அப்படியே ஒரு மாதிரி பட்டு போக ஆரம்பிக்கும். பொதுவாக மழை பெஞ்சி தண்ணி நின்றா இந்த பிரச்சனை பெருசாக வர ஆரம்பிக்கும். வேர்

0: வாடல் நோய் அப்படின்னா இது வந்து வெயில் காலத்தில் வரக்கூடியது. அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இதில் என்னென்னா செடி வந்து ரொம்ப சீக்கிரமாக இறக்காது, கொஞ்சம் மெதுவாக விலைகள்லாம் கொட்டிட்டு மெதுவாக இருக்கும். இது ஜென்ரலாக ஒரே ரெக்கமெண்டேஷன் தான். புஞ்சான குழிகள் பயன்படுத்துகிறீங்கன்னா காப்பர் ஆக்சி குளோரைட் சிஓசி அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து பாதிக்கப்பட்ட செடி அதை சுற்றி இருக்கிற செடி ஊற்றணும். பொதுவாக பரிந்துரைக்கப்படுறது பாதிக்கப்பட்ட செடி அதை சுற்றி இருக்க ஒரு 10 இருந்து 15 செடி அப்படி தான் நம்ம பயன்படுத்தணும். அப்படி இல்லைனா கார்பன்டாசிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புஞ்சான குழி, அதை வந்து 1.5 கிராம் லிட்டருக்கு நல்லா தண்ணியில் கலந்துக்கிட்டு இதையும் பாதிக்கப்பட்ட செடி அதை சுற்றி இருக்கிற செடியில் வேர் பகுதியில் இணைகிற மாதிரி நல்லா ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக அந்த புஞ்சானம் பரவாமல் இருக்கும். நம்ம இலைக்கு மேல் வேலை இருக்கக்கூடிய நோய்களுக்கு தெளிக்கிறது புள்ளி நோய்கள் அப்படின்னா டெபுகோனோசோல் இப்போ நிறைய இருக்குது, அசாஸ்கிஸ்ட்ரோபின் ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ரோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய புஞ்சான குழிகள் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாம். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா மக்காச்சோளத்தில் கடந்த 2 வருடங்களாக பாக்டீரியல் ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவில் ஏற்படுத்தக்கூடிய அழுகல் நோய் மக்காச்சோளத்தில் பிரதானமாக இருக்குது. செப்டம்பர் அக்டோபர்லாம் பார்த்திங்கன்னா அந்த நோய் தான் அதிகப்படியாக தென்படும். 40 நாள் 50 நாள் வளர்ந்த மக்காச்சோளத்தில் அந்த குருத்து பகுதி மட்டும் அழுகிறோம். இது வந்து பாக்டீரியல் அழுகல் நோய். இதுக்கு என்ன பரிந்துரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசின் சல்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா கொல்லி அது இருக்குது, அது வந்து 125 கிராம் 1 ஏக்கருக்கு. காப்பர் ஆக்சி குளோரைடு கூட கலந்து நீங்கள் பயன்படுத்தலாம். பொதுவாக பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட விவசாயிங்க வந்து இதை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாவட்டத்தில் அது அந்த நோய்கள் அதிகமாக வருது, என்ன காரணம்னே தெரியாமல் குறுத்து மட்டும் அழுகிறோம். 2 வருஷமாக இதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு
1: இருக்கோம். பொதுவாக வந்து இந்த பூச்சி தாக்குதல்னு வந்தாலே மக்கள் வந்து போய் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை வாங்கி பயன்படுத்துறது அதிகமாக இருக்குது. இதில் வந்து அரசால் தடுக்கப்பட்ட நிறைய மருந்துகள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து புழக்கத்திலிருந்து மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா, இல்லாட்டி வந்து அரசு விதிக்கப்பட்ட நெறிமுறைகளின்படியே வந்து இந்த மாதிரி வந்து பயன்படுத்துறாங்களாங்கிறத சொல்லுங்களேன்.
0: விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பூச்சிக்கொல்லி வாங்கிட்டு வரோம் அப்படின்னா வாங்கிட்டு வந்து அடித்தா உடனே அந்த பூச்சி இறந்துடணும். பொதுவாக வந்து நெல் விவசாயிங்க பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லி பயன்படுத்துவாங்க, அது வாங்கிட்டு வந்து அடித்தா உடனே புழு, நீங்கள் இந்த லைனில் போயிட்டு அடுத்த லைன் வரும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த புழு கிள்ள உண்டு சுண்டு துடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பூச்சிக்கொல்லிகளை நீங்கள் பயன்படுத்தும் போது மருந்து தெளிக்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து தோல் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி பழைய பூச்சிக்கொல்லிகள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா புரோஃபாஸ், குளோரிவெரிஃபாஸ், மோனோகோட்டோஃபாஸ், மேலத்தையான், டைக்ளோரோவாஸ், இந்த மாதிரி பழைய பூச்சிக்கொல்லிகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு புதிய பூச்சிக்கொல்லிகள் இப்போ நிறைய அப்கிரேட் ஆகிடுச்சு. இமிடா குளோப்ரேட்டோ, தயோக்ளோப்ரேட்டு, தயோமிதாக்சம், குளோரான்டிரினிலிப்ரோல், ஃப்ளூபெண்டமைட், எமாமெக்டிபென்சைட், டெலிகே, ஸ்பைனிடோரம், ஸ்பைரோமெசிஃபன், இந்த மாதிரி நிறைய பூச்சிக்கொல்லிகள் புதுசாக வந்திருக்குது. ஒரு ஒரு பூச்சிக்கொல்லியை வாங்கும் போதும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிம்பிள் ஒன்று போட்டிருப்போம், ஒரு முக்கோண வடிவில் ஒன்று இருக்கும், சிவப்பு மஞ்சள் நீலம் பச்சை இந்த நிறங்களில் இருக்கும். சிவப்பு நிறத்திலே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க எலும்பு கூடு வச்சு ஒரு கிராஸ் மார்க் மாதிரி போட்டிருப்பாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அது பாய்சன் நிறைந்தது. மோனோகோட்டோபாசை வந்து ஏன் காய்கறி பயிர்கள் தடை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எச்சம் வந்து அது ரெசிடியோன்னு சொல்லுவோம், 48 நாள் வரைக்கும் அந்த பயிரில் இருக்கும். காய்கறிகள்லாம் இன்றைக்கி மருந்து தெளிச்சிட்டு நாளைக்கு காலையில் இல்லை 2 நாளில் மார்க்கெட்டுக்கு வந்துடும், 3 நாள் 4 நாள் வீட்டில் சமைச்சு நம்ம சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த பொதுவாகவே அதுக்காக தான் அந்த மோனோகோட்டோபாசை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக விவசாயிகள் என்ன பண்ணலாம்னா புதிய மருந்துகளை வாங்கி பயன்படுத்தலாம். இப்போ காரணு பூச்சிகள் அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ளோனிக் அமைடுன்னு சொல்லக்கூடிய அந்த புதிய பூச்சிக்கொல்லியே போதும், இல்லை இமிடா குளோபேட் போகலாம், அப்படி இல்லைன்னா தயோமிதாக்சாம் போகலாம். நம்ம திரும்பவும் போயிட்டு புரோஃபாஸ், குளோரிஃபெரிஃபாஸ் அந்த மாதிரி போகிறது போல இது நல்லா இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் அளவு குறைஞ்சிருது. நீங்கள் 1 லிட்டர் கணக்கில் வாங்க வேண்டியது மில்லி கணக்கில் வாங்கலாம். 1 லிட்டர் வாங்குற இடத்துல 250 மில்லி, 100 மில்லி, 150 மில்லி இருந்தால் போதும். எஃபெக்ட் வந்து இல்லை கொஞ்சம் பழைய பூச்சிக்கொல்லி பயன்படுத்த ஒரு 10 நாள் வரைக்கும் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்குது, இது வந்து 15 நாள் வரைக்கும் இருக்கும். 20-30% அதிகமான கண்ட்ரோல் கொடுக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் புதிய பூச்சிக்கொல்லிகள். முடிஞ்ச அளவு விவசாயிகள் வந்து நீங்களாக போய் புஞ்சான கொல்லிகளை வாங்குறது பதிலாக அருகாமல் இருக்கிற வேளாண் அறிவியல் மையங்களையோ வேளாண் கல்லூரிகளையோ தமிழ்நாடு அரசோட வேளாண் துறையோ யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு செய்யறது ஆக சிறந்தது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், உங்க மாவட்டத்தில வேளாண் அறிவியல் மையத்தோட பயிர் பாதுகாப்பு வல்லுநர் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பரிந்துரையை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா இது வந்து என்வாரன்மெண்ட்டுக்கும் நல்லது, அதே பகையில் உங்களோட பணமும் வந்து விரயமாகாது. எங்கேயாச்சும் நம்ம ஒரு புள்ளி வாங்கும் போகும்போது ஒரு பூச்சிக்கொல்லியோட நம்ம வரமாட்டோம், 5-6 கெமிக்கலோட வருவோம், அது வந்து இதில் குறைக்கலாம், உங்களோட செலவும் வந்து இதில் குறையும். 98-43-61-11-67 திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன், 98-43-61-11-67 எந்த டைம்னாலையும் அலுவலக நேரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களை சந்தேகங்களை கேட்டுக்கலாம். நன்றிக்கு.

0: தொழில்நுட்ப வல்லுநர் பி டொமினிக் மனோஜ் அவங்க ஒரு பயிரில் எப்போ எந்த பூச்சி தாக்கும், எந்த நோய் வந்தா நாம எப்படி மேலாண்மை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. குறிப்பா வெண்புழு, சாறு உறிஞ்சும் பூச்சி இது மாதிரியான தொந்தரவுகள் பயிர் சாகுபடியில இருக்கிறது சகஜம்தான். இதையெல்லாம் நாம ஒருங்கிணைந்த முறையில கட்டுப்படுத்தணும்னா முதல்ல இயற்கை சார்ந்த முறைகளை நாம கடைபிடிக்கணும். இதுல நமக்கு பலன் கிடைக்காத பட்சத்துல செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போகணும். ஆக இயற்கை சார்ந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை கடைபிடிச்சு பயிரை வளர்த்து மகசூலை அதிகரிப்போம். நிகழ்ச்சியில் இனி நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். நீடித்த பகல் வெப்பநிலை காரணமாக கறவை மாடுகளில் சினை பிடிக்கும் விகிதம் குறைந்தும் தண்ணீர் தீவனம் உட்கொள்ளும் அளவு குறைவாகவும் இருக்கும். இதனால் உடல் எடை பால் உற்பத்தியும் கணிசமாக குறையும். கோடை காலத்தில் பாலில் கொழுப்பு கொழுப்பற்ற திட பொருட்களின் அளவை நிலைநிறுத்த ஒரு மாட்டிற்கு ஒரு நாளைக்கு தீவனத்தில் சோடா உப்பு 100 கிராம் என்ற அளவில் கோடை காலம் முடியும் வரை கொடுக்க வேண்டும். பகல் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் விவசாயிகள் கறவை மாடுகளின் பால் உற்பத்தி உடல் எடை குறையாமல் இருப்பதற்கு அடர் தீவனம் பசுந்தீவனம் அளிக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு கறவை மாட்டிற்கும் நாள் ஒன்றிற்கு 70 லிட்டருக்கு மேல் குடிதண்ணீர் கிடைக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதிகாலை மாலை வேளைகளில் சினை ஊசி போடுவதன் மூலம் கறவை மாடுகளில் சினை பிடிப்பதை அதிகரிக்கலாம். தற்போது நிலவும் மாறுபட்ட காலநிலையில் கரும்பு வாழை பயிரிட்டுள்ள விவசாயிகள் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் பயிர்கள் சாய்ந்து விழாமல் இருக்க மூங்கில் கொண்டு முட்டு கொடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் எதிர்வரும் குறுவை சாகுபடிக்கு நாற்றங்கால் தயார் செய்யும் பணிகளை கோடை மழை ஓய்ந்த பிறகு தொடங்கலாம். மேலும் காய்கறிகள் தோட்டக்கலை பயிர்களுக்கு அதிக மழைநீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வது வேர் அழுகல் நோய் வராமல் தடுக்கும். இதேபோல தற்போது மாவட்டத்தில் பகல் நேர வெப்பம் அதிகரித்து வருவதாலும் காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% வரை நிலவுவதாலும் பயிர்களுக்கு அதிக நீராவி போக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் காரணமாக நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை அளித்து அவ்வப்போது பயிர்களுக்கு தேவையான நீர் பாசனத்தை உறுதி செய்ய வேண்டும். மேலும் தற்போது குறைந்த நீர் பாசன பயிர்களான கம்பு, சோளம், கேழ்வரகு போன்றவற்றை பயிரிடலாம். எள், உளுந்து, பாசிப்பயிறு போன்ற பயிர்கள் மண்ணில் நைட்ரஜன் சத்தை அதிகரித்து மண்ணை மேலும் வளப்படுத்துகின்றன என்று நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பசும்பாலின் பங்கும் தூய்மையான பால் உற்பத்தியும் உரை வழங்குகிறார் கரூர் பண்டிதகாரன் புதூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் கே எம் சக்திவேல் அவர்கள்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கி.
0: நாளை 7:25 உழவர் உலகத்தில் பண்ணை கழிவுகள் மறுசுழற்சி தொழில்நுட்பங்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மகளிர் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் செல்வமுருகன் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக, கேட்டு பயன் பெறுங்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
1: பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 8:00. கேட்கலாம் இனி
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும்.

என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையிலான 8வது கூட்டு ஆணையக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், 4 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் பரஸ்பர ஒத்துழைப்பில் முன்னேற்றங்கள் குறித்து அறிந்து கொள்ள வகை செய்ததாக கூறினார். வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இது இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனிடையே சர்வதேச அளவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளை விட பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு இந்தியாவில் குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரோக்கிய இந்தியா இயக்கத்தில் இளையோர் பெருமளவு பங்கேற்க வேண்டுமென மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். 77வது ஃபிட் இந்தியா மிதிவண்டி இயக்கத்தை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களால் சுற்றுச்சூழல் மாசுபாடு பெருமளவு குறைவதுடன் போக்குவரத்து நெரிசலுக்கு மிகச்சிறந்த தீர்வு எட்டப்படுவதாக எடுத்துரைத்தார். விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு அதிக விலை பெறுவதை அரசு உறுதி செய்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநில மாம்பழங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் பதிவுத்துறையில் இணையவழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் சிரமமின்றி ஆவணப்பதிவு நடைமுறைகளை தாங்களே மேற்கொள்ளும் வகையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் முதல் விற்பனை மனை, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், வங்கிக் கடன் ஆவணங்களை இணைய வழியில் பதிவு செய்து கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தனியார் பள்ளி கட்டணம் கண்காணிக்கப்படும் என மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாவட்டத்தில் கல்வி, மருத்துவம், தொழில்துறை வளர்ச்சிக்கான திட்டங்கள் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரம் கிராமத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் விளையாட்டரங்க பணிகளை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடிக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். ஈரோடு மாவட்டத்தில் சாய ஆலை கழிவுகளால் ஏற்படும் குடிநீர் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை சரிசெய்யும் நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மேற்கொள்ளப்படும் என மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்தார். காலிங்கராயன் வாய்க்கால் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இப்புனரமைப்பு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவது குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மாபெரும் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தை மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பான சேவையாற்றியவர்கள் சமூக சேவை விருது பெற வரும் 25ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவையாற்றிய தனிநபர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் விருது பெற வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறினார். போதைப் பொருள் புழக்கத்தை குறைத்து மகளிர் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட நெல்லை சரக காவல்துறை துணைத்தலைவர் திரு திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். வார இறுதி நாள் மற்றும் விடுமுறை நாளை முன்னிட்டு உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் பூக்கள் மற்றும் கண்ணாடி மலை உள்ளிட்ட பகுதிகளை கண்டு ரசித்தனர். கோவை, திண்டுக்கல், ஈரோடு, சிவகங்கை, தேனி, திருப்பூர், நீலகிரி, நாகை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்திருந்தது. ஆப்கானிஸ்தான் தற்போது 451 ரன் பின்தங்கியுள்ளது. இந்தியா முதல் இன்னிங் ஸ்கோர் 564 டிக்ளேர்டு. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் போலிபலி இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

நேரம். இதோ காலச்சக்கரம் பின்னோக்கி சுழல தொடங்குகிறது. வணக்கம் நேயர்களே, இது இரவு இசை இனிமை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். பகல் முழுவதும் நவீன உலகத்தோடு ஓடிய உங்கள் மனதிற்கு ஒரு மெலோடி ரீசார்ஜ். உங்கள் மனம் கவர்ந்த 80-90களில் வெளிவந்த

80 90களில் வெளிவந்த பாடல்களை கேட்கும் நேரம். உங்களுக்கு பிடித்த பாடலை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டு நம்ம வானொலியில் கேட்டு ரசிக்க நீங்கள் தொட்டு வர வேண்டிய எண்கள் 4431-246-102-1. இது வழக்கமான நேயர்களுக்கு. அறிமுக நேயர்களுக்கு 4431-240-102-1. இரவு இசை இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. பாடல் வருகிறது சூரிய நமஸ்காரம் படத்திலிருந்து.

0: 8:11. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் இரவு இசை இனிமை கேட்டுட்டு இருக்கோம். 80-90களில் நேயர்களோட மனம் தொட்ட பாடல்களை தான் நேயர் விருப்பமாக கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில இணைந்து பாடலை கேட்டு காத்திருக்கும் நேயர் வருக.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சார்
0: நலமா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க நேயர்களுக்கு.
1: இரவு இசை இனிமேல் இருவது முதல் நேயராக இருவது திருச்சி காஜாப்பட்டை ரசித் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ரசித் ஐயா, முதல் நேயரா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்கீங்க.
1: அது 5 மணிக்கு பொன்மான வச்சு அருமையா போச்சு சார்.
0: ஓ, சிறப்பு.
1: கேட்டேன், சூப்பரா இருந்தது.
0: நன்றிங்க ஐயா.
1: நம்ம ஒரு பாட்டு தான் கேட்டுருக்கேன் நான். ஆனால் ஒரு மணி நேரம் நல்லா பாட்டா போட்டிருக்கேன், நல்லா இருந்துச்சு பாட்டுலாம்.
0: நன்றிங்க. அதே போல இப்ப நீங்க எந்த பாட்டை கேட்க போறீங்க நாங்க ரசிக்கிறதுக்கு?
1: சரிங்க சார், நான் சிவப்பு மனிதன். அதுல வந்து குங்குமத்து மீறி கொள்ளையிட வாங்க அந்த பாட்டு ஜானியா பிடிக்கும்.
0: அப்படிங்களா? சரிங்க, கேட்டுடலாமா?
1: நன்றி சார். நன்றி சார்.
0: நீங்க கேட்ட பாடல் நான் சிவப்பு மனிதன் படத்துல எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: 8:17 நிமிடம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமே கேட்டுட்டு இருக்கோம். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியா நேயர்களோட விருப்ப பாடல்கள். அடுத்ததா நேயர் விருப்ப பாடல்கள் வரிசையில நாம் எந்த பாடலை கேட்க போறோம்? வருக, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க.
1: அறிவிப்பாளர் யோகநாதன் ஐயா அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் கூறி, இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் 3 நாள் இடைவெளிக்கு பிறகு 102.1 பண்பலையில 2வது நேராக இணைவது மலைக்குடி பத்தி சண்முகம்.
0: சூப்பருங்க ஐயா, சொல்லுங்க என்ன பாடல்.
1: நான் சொன்ன நிகழ்ச்சியில போல ரசித் ஐயா சொல்லிட்டாரு, பண்பலையில வர நிகழ்ச்சிகள் அனைத்துமே ரொம்ப சூப்பரா இருக்கு. நாளுக்கு நாள் நிகழ்ச்சி ரொம்ப என்ன சொல்லி பாராட்டுறதுல தெரியல. எல்லா பக்கமும் 102.1 ஒழிச்சுட்டு இருக்கு.
0: எல்லாம் உங்களால தாங்க ஐயா, சொல்லுங்க.
1: அப்படி சொல்லாதீங்க, எல்லா அறிவிப்பாளர்களுடைய உழைப்பாளர்தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க ரசிச்சுட்டு இருக்காங்க.
0: உங்களுடைய விருப்பம் தான் எங்களோட பணி. சொல்லுங்க என்ன பாடல் வேணும்.
1: எனக்கு வந்து ஐயா படம் வந்து கவிதை பாடும் அலைகள், அதுல உன்னை காணாமல் நான் ஏது அப்படிங்கிற பாட்டை இந்த இனிய இரவுல 102.1 வழியா காட்டுல தவளை விடுங்க. அனைத்து இதயங்களை தொடட்ட வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளத்துக்கு நெஞ்சா இருந்த இதயம் பூரித்த பல கோடி நன்றி.
0: நன்றி, நன்றிங்க ஐயா.
1: வாழ்த்துக்கள்.
0: இளையராஜா அவர்களுடைய இசையில அருண்மொழி, சித்ரா இவங்கள் இணைந்து பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 8:23. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமே கேட்டுட்ருக்கோம். நேயர்களுடைய விருப்பப்படி பாடல்கள் வளம் வந்துட்டுருக்கு. 80-90களில் வந்த பாடல்களை நீங்களும் கேட்கலாம் நம்ம வானொலியில். 4-3-1-240-102-1 அப்படிங்கிற இந்த எண்களை தொட்டு அறிமுக நேயர்களும், 4-3-1-246-102-1 அப்படிங்கிற இந்த எண்களில் வழக்கமான நேயர்களும் பங்கு பெறலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார். இரவு வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது
1: புதுக்கோட்டை மாவட்டம் குருவி குண்டாமட்டி என் ஆர்வம் சார்.
0: ஆறுமுகம் ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: சிறையில் பூத்த சின்னமலர்ல பாச கருவேப்பிள்ளைங்கிற ஒரு பாடல் சார்.
0: நன்றி ஐயா அழைத்தமைக்கு.
1: வணங்கி நன்றி சார்.
0: இனிமையான பாடல் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான பாடல் இதோ.

0: 9:29. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமை கேட்டுக்கோம். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நேயர்கள் தங்களுடைய மனம் கவர்ந்த 80-90களில் வந்த பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த வகையில நாம ரசிக்க போற அடுத்த பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர், வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்கே பேசுறீங்க?
1: பேசுறேன்.
0: விமலா அம்மா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: வெளிச்சம் படத்துல இருந்து சொல்லி சொல்லி போகும் பாட்டு போடுங்க சார்.
0: ரொம்ப நன்றிமா அழைத்தமைக்கு.
1: நன்றி.
0: நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

0: 8:34. இரவு இசை இனிமே கேட்டுட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். நம்மோடு இணையும் நேயர் வருக, வணக்கம். வருக, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: ஒவ்வொரு பூக்கள்.
0: எங்க?
1: ஒவ்வொரு பூக்கள்.
0: ஒவ்வொரு பூக்களுமே இப்ப கேக்குறீங்களா? ஆட்டோகிராஃப்ல இருந்து ஒவ்வொரு பூக்களுமே போறீங்க. ஆனா இந்த நேரத்துல அந்த பாடலை நம்ம ஒளிபரப்ப முடியாது. நம்ம வந்து 80-90களில் வந்த பாடல்களை மட்டும்தான் நீங்க கேட்க முடியும். ஆமா, அந்த மாதிரி பாடல் கேளுங்க. அந்த காலகட்டத்தில் வந்த பாடல் கேளுங்க. சொல்லுங்க, 80-90களில் வந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க. கிழக்கு சீமையில இருந்து என்ன பாடல் போடலாம்?
2: ஏதோ ஒரு பாட்டு போடுங்க சார்.
0: மானுத்து மந்தையிலே போட்டுருவோமா?
2: போட்டுலாம் சார்.
0: ரொம்ப நன்றிங்கம்மா அழைத்தமைக்கு, நீங்க கேட்ட அந்த பாடல்.
2: நன்றி சார்.

0: 8:41 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் பெரம்பலூர்ல இருந்து அம்மு பேசுறேங்க சார்.
0: அம்மு சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து முதல் வசந்தம் படத்துல சும்மா தொடவும் மாட்டோம் வந்தா விடவும் மாட்டேன் பாடல் வேணுங்க சார்.
0: நன்றிமா, நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாம்.
1: நன்றிங்க சார்.

8:45. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமே கேட்டுட்ருக்கும் அன்பு நேயர்களே, உங்களோட

0: நினைவிற்கு இன்று இரவு 10 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தை வென்ற பாடல்களின் அணிவகுப்பு நேயர்களோட விருப்பமாய் வளம் இருக்கு. இன்றைக்கு வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு அனுப்பலாம். அதற்கான வாட்ஸ்அப் எண் 9385461. இன்று இரவு 10 மணிக்கு நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் ரவிவாசரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் வித்வான் MSN மூர்த்தி அவர்களின் வயலின் இசையை கேட்டு ரசிக்கலாம். இரவு இசை இனிமே நிகழ்ச்சியில அடுத்ததா இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருச்சி நாமங்கலம் பகுதியிலிருந்து ராமன் பேசுறேன்
0: சார். ராமன், சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: வள்ளியிலிருந்து சந்தனமும் செவ்வாயும் பாடல்.
0: வள்ளி படத்திலிருந்து பாடல்.
1: ஆமா சார்.
0: நன்றிங்கய்யா. நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

0: 8:52 ஆயிடுச்சு. இரவு இசை இனிமே நிகழ்ச்சியில அடுத்ததா இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சுப்பலட்சுமி சார்.
0: சுப்பலட்சுமி அம்மா, என்ன பாடல் வேணும்?
1: கும்பகர தங்கையிலிருந்து கும்பம் கரை சேர்க்கும் தங்கை, அந்த பாட்டு போடும் சார்.
0: ரொம்ப நன்றிங்க. நன்றிமா அழைத்தமைக்கு.
1: நன்றி சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

0: ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சி செய்த கேட்டு ரசித்த அன்பு உள்ளங்களுக்கு கோடான கோடி நன்றி.
1: உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்க தொகுப்புலயே கேட்க ஆசையா இருக்கா? மீண்டும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம்.
2: என்ன காரணத்துக்காக ஒரு பாட்டு பிடிக்கும்?
1: சிலருக்கு இசை பிடிக்கும்,
2: சிலருக்கு பாடல் வரிகள் பிடிக்கும்,
1: சிலருக்கு பாடுற பாடகர்களோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
2: இப்படி 1975 வரைக்குமான திரைப்படங்கள்ல இருந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை ஒரு தொகுப்பா தேர்ந்தெடுத்து அது பிடிக்கிறதுக்கான காரணங்களையும் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
1: தோறும் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பிற்பகல் 2:30
2: திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப தேர்வாக
1: உங்களது விருப்ப பாடல் தொகுப்பினை நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரைக்களஞ்சியம் பகுதி ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கும்
2: airtrichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் எழுதி அனுப்புங்கள்.
1: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிற்பகல் 2:30 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம்.
0: அந்த வகையில் நாளை பிற்பகல் 2:30 திரை களஞ்சியம் நிகழ்ச்சியில் கீரனூர் எஸ் ஏ சாமி அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நாளை பிற்பகல் 2:30. நமது அலைவரிசைகளில் தொடர்வது நியூஸ் அட் 9.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். நேரம் 9:16. புத்தாயிர பாடல்கள் நமக்கு புத்துயிர் தரும் நேரம் இது. இன்னிசையாக இனிய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்.

9:22. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாம் கேட்டு இணைஞ்சிருக்கோம் இனிய ராகம். அடுத்த பாடல் வருகிறது உதயா படத்திலிருந்து.

நேரம் 9:28. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் இனிய ராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்த பாடல் வருகிறது ஹரிஹரன் மதுமிதா குரல்களில், அருள் படத்திலிருந்து.

இனிய ராகம் கேட்டணிஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்த பாடல் சித்ரா ஹரிஹரன் இணைந்த குரலில் பாடல் வருது, மானஸ் தென்படத்திலிருந்து.

நேரம் 9:38. நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் இனிய ராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில். அடுத்த பாடல் ஹரிஹரன் ஹரிணி இணைந்து பாடியிருக்கும் பாடல், நியூ படத்திலிருந்து.

9:44. இனிய ராகம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்த பாடல் வருது போஸ் படத்திலிருந்து.

0: வானொலி நிகழ்ச்சிகளின் முத்தாய்ப்பு,
1: நேயர்களின் நெஞ்சங்களில் பிரமிப்பு,
0: தலைமுறை கடந்த ரசிகர்களின் வரவேற்பு,
1: பண்பலை 102.1 வசந்த அழைப்பு.
0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு
1: பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
2: நாளும் வரும் வசந்த அழைப்பில் நாளை காலை 9:02 கடல்சார் வழங்கல், திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழக கடல்சார் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் ராஜாராம் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். வசந்த அழைப்பு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9:02. இனியராகம் தரும் அடுத்த பாடல் ஏய் படத்தில் உதித் நாராயணன் பாடியது.

நேரம் 9:54. அன்பு நேயர்களே, உங்களுக்கான அறிவிப்பு. வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி. அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இந்த தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்கள் அனுப்ப கடைசி நாள் இம்மாதம் 30 தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பப்படும், உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

கேட்டு ரசித்தோம் இளையராகம். நேயர்களே, நமது முதல் அலைவரிசையில் அடுத்த நிகழ்ச்சி ரவிவாசரிய அகில பாரத சங்கீத் சபாவில் வித்வான் MSN மூர்த்தி அவர்களின் வயலினிசை கேட்கலாம். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இல்.

நேரம் 10 மணி. நேயர்களே, இது ஞாபகம் வருதே ஒழிக்கும் நேரம். நேயர்களுடைய நெஞ்சாங்கூட்டில் ஒழித்துக் கொண்டிருக்கும் காலத்தை வென்ற பாடல்கள் அணிவகுக்கும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் விருப்ப பாடல்களை எங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கான எண் 938-546-1021. இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், இடம்பெற்ற படம், உங்களுடைய பெயர், ஊர், இதை நீங்கள் தட்டச்சு செய்து அனுப்பலாம். குரல் பதிவாகவும் எங்களுக்கு அனுப்பலாம்.

0: நிகழ்ச்சியில் இப்போ குரல் பதிவு மூலமாக தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டுடலாமா?
1: யாரது யாரது தங்கமா, யாரது? திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து செந்தில்நாதன் தாமஸ் பேசுகிறேன். எனக்கு பிடித்த படம் என் கடமை. நன்றி.
0: நன்றிங்கய்யா. உங்களுடைய விருப்ப பாடல் இதோ.
2: Swing.

என் கடமை படத்தில் டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 10:06 ஆயிட்டிருக்கு. நேயர்கள் வந்து தங்களுடைய விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக நமக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு அனுப்பலாம். 938 546 102 1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த காலம்

0: 1 6 102 1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த காலம் என்ற அந்த காலத்து பாடலை அனுப்புங்க. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்.
1: வணக்கம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அம்பிகாபதி படத்தில் வரும் கண்ணிலே இருப்பதென்ன கண்ணீலமானே காவியம்.

0: என்ற பாடலை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம்.
1: நன்றிங்கம்மா. உங்களுடைய விருப்ப பாடல் பி. பானுமதி அவர்கள் பாடியிருக்கும் அந்த பாடல்.

10:11. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஞாபகம் வருதே. நேயர்களின் நெஞ்சங்களில் நீங்காமல் நிலைத்திருக்கும் திரை இசை பாடல்களின் அணிவகுப்பு இது. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் ஜோன்ஸ் ஆரோக்கியராஜ் பொன்மலைப்பட்டியிலிருந்து, அவருடைய விருப்ப பாடல் புதிய பறவை படத்திலிருந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ.

நேரம் 10:15. ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்த பாடல் குற்றால அறிவியலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல், நல்லவன் வாழ்வான் படத்திலிருந்து, தோளூர்பட்டி ஆரோக்கிய கேத்தலின் கவிதா. இவங்களுடைய விருப்ப பாடல் இது.

0: பள்ளி தெளிக்கையிலே
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல.

0: பதினோரு வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குரசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30% திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
3: நேரம் 10:20. ஞாபகம் உறுதி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்.
4: வணக்கம். திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் மாந்திரை, பேர் வந்து முத்துலட்சுமி. பாடல் டிக் டிக் டிக் இது மனதுக்கு தாளம். படம் பேர் வந்து நல்ல நேரம். நன்றி.
3: நன்றி உங்களுக்கான அந்த பாடல்.

நேரம் 10:25 ஆயிட்டிருக்க இந்த வேளையில் ஞாபகம் இருந்தே கேட்டு இணைஞ்சிருக்கும் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததாக வர இருக்கும் பாடல் அடிமை பெண் படத்தில் அம்மா என்று தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் சென்னை அந்தோனி ராஜ்.

நேரம் 10:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தை வென்ற பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஞாபகம் வருதே. நேயர்களே, உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகணும்னு நினச்சிங்கன்னா 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், இடம்பெற்ற படம், உங்களுடைய பெயர், ஊரை இதை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம், குரல் பதிவாகவும் அனுப்பலாம். 938-546-102-1. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் மாராடி எம் ஏ ரமேஷ், இவர்களுடைய விருப்ப பாடல் தரிசனம் படத்திலிருந்து.

10:14 தஞ்சாவூர்லேருந்து பி முத்துசாமி பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. விவசாயி படத்திலிருந்து பாடல், அவருடைய விருப்ப பாடல் இதோ.

நேரம் 10:38. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் பாடல்களை விரும்பி கேட்டுட்ருக்காங்க நேயர்கள் வாட்ஸ்அப் வழியாக. அந்த வகையில் அடுத்ததாக 1001 படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் பெரம்பலூர் ராபின்சன், ரூபா, ரித்தின், ரெனிடா, ஜோசப், சசி, ஜூலி, பாக்யராஜ், தமிழ், யூஜின் இவர்களுடைய விருப்ப பாடல் இதோ.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஆட்டம் போட வைக்கும் அட்டகாசமான அதிரடி பாட்டு.
1: தாளம் போட வைக்கும் தரமான துள்ளல் பாட்டு.
0: தினமும் காலை 10 மணிக்கு உங்க சந்தோஷத்துக்கு எல்லையே இல்ல.
1: ஆமாங்க, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தினமும் காலை 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு.
2: அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புங்கள்.
3: நேரம் 10:43. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னிசை வானில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது காலம் வென்ற பாடல்களின் அணிவகுப்பாய் ஞாபகம் வருதே. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்
4: வணக்கம். நான் ராமகிருஷ்ணன், வெங்கடேஸ்வர நகர், குமாரமங்கலத்திலிருந்து பேசுகிறேன். நிலையத்தார் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எனக்கு பிடித்த பாடல் கலங்கரை விளக்கம் என்ற படத்தில் டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடிய சிவகாமி பொன்னிழில் பூத்தது புதுவானில் என்ற பாடலை எனக்காகவும் என் குடும்பத்தினருக்காகவும் நிலையத்தாருக்காகவும் ஒளிபரப்பும்படி மிக அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: நன்றி ஐயா. நீங்கள் கேட்ட பாடல் இது.

0: கலங்கரை விளக்கம் படத்துல டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். அன்பு நேயர்களின் நெஞ்சங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் சிறந்த பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருதி நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 10:51. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்
1: வணக்கம். திருச்சி வடக்காண்டார் வீதி பூம்புகார் கல்யாணம். பாபு படம் வரதப்பா கஞ்சி வரதப்பா.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க கேட்ட அந்த பாடல்
2: வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா கஞ்சி வரதப்பா
3: எங்கப்பா. வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி கலையன் தன்னை தலையில் தாங்கி.

10:55. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா நாம கேட்க போறோம். வண்ணத்தமிழ் பெண்ணுறுத்தி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் புஷ்பகரன். அவங்களுடைய பெயர் ஊரை நீங்கள் வந்து சரியாக டைப் செஞ்சு நீங்கள் எங்களுக்கு அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா சொல்ல முடியும். உங்களுடைய ஊரை எங்களுக்கு அனுப்பலை, ஆனால் நீங்கள் கேட்ட அந்த பாடலை எங்களால் கொடுக்க முடியும். அந்த பாடல் இதோ.

0: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
0: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
0: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், கண்ணசைவில் கோடி

ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஞாபகம் பரிதி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற கேட்டு ரசித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லோகநாதன். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளி வானொலியின் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நிகழ்ச்சிகள் நாளை அதிகாலை 5:45 தொடங்கும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சிகளை நாளை அதிகாலை 5:45 வரை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 வரை கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பரை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3.

ஆகிய அலைவரிசைகளில். இரவு பொழுதில் பாடல்களை வழங்குவதற்கு ஆர் ஜே கண்ணன் உங்களுடன். பகல் நேரம் முழுதும் வெயில் சுட்டெரித்தாலும் அனல் அடித்தாலும் இந்த இரவு நேரத்தில் மெல்லிய மென்காற்று நம்மை நெஞ்சை வருடும்போது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இரவு பொழுதை இனிமையாக்கும் பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் வர காத்திருக்கு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் பகல் நிலவு படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பாடல்கள் கேட்பது ஒரு சுகம்தான். பாடலை மனதுக்குள்ள நினைத்து இந்த பாடல் இந்த காலகட்டத்தில் வந்தது, இந்த பாடல் வந்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரி இந்த பாடலை ஹம்மிங் பண்ணியிருப்போம், இப்போ கேட்குற நேரத்தில் இந்த பாடல் நினைச்சிருப்போம். எத்தனை முறை கேட்டாலும் இந்த பாடலுடைய அந்த இசை, அந்த பாடல் எப்பவும் கேட்டாலும் ஒரு ஆனந்தமான நேரம். பகல் நேரம், மதிய நேரம், எந்த நேரத்துக்கும் கேட்பதற்கு பொருத்தமான ஒரு காதலுடைய பாடல் தான் அந்த பாடல். கேட்டோம் அந்த பாடலில் பொதுவாக இசைக்கருவிகள் தான், இரண்டு இசைக்கருவிகள் ஒரே நேரத்தில் இசையமைப்பது போல, இரண்டு குரல்களையும் ஒன்றா இணைப்பது போல அந்த பாடலை அப்படி நினைச்சிருப்பாரு. பூமாலையே தோல் சேரவா, எங்கும் இரு தோல் சேரவா, ரெண்டு வாய்ஸும் ரெண்டு ஒன்று போல அப்படி சூப்பர் இம்பாசிபிள் ஆகிற மாதிரி அந்த பாடலை வச்சிருப்பாங்க. அந்த பாடல் அந்த பல்லவியில் நானுன்னு நினைக்காத நாளில்லையே, தேனினை தீண்டாத பூ இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவர் கூட அப்படியே பாடி வரும்போது, எங்கும் இளம் காதல் மயில் நான் தேன் துளி பூ வாயில் லலலா பூவிழி மான் சாயல் அப்படின்னு சொல்லி சொல்லி அடி

அந்த பாடல்ல பொதுவா இசைக்கருவிகள் தான், இரண்டு இசைக்கருவிகள் ஒரே நேரத்துல இசையமைப்பது போல, இரண்டு குரல்களையும் ஒன்றா இணைப்பது போல அந்த பாடலை அப்படி நினைச்சிருப்பாரு. பூமாலையே தோல் சீரவா, எங்கும் இரு தோல் சீரவன், ரெண்டு வாய்ஸும் ரெண்டு ஒன்னு போல அப்படி சூப்பர் இம்பாசிபிள் ஆகிற மாதிரி அந்த பாடலை வச்சிருப்பாங்க. அந்த பாடல் அந்த பல்லவியில் நான் ஒன்னு நினைக்காத நாள் இல்லையே, தேனினை தீண்டாத பூ இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவர் கூட அப்படியே பாடி வரும்போது, எங்கும் இளம் காதல் மயில் நான் தேன் துளி பூவாயில் லலலா பூவிழி மான் சாயில் அப்படின்னு சொல்லி சொல்லி அடி கொஞ்சி கொஞ்சி பாட வரும்போது, பாடலும் இசையும் ஒன்றிணைந்து வரும்போது இந்த இரவு நேரத்திற்கு அந்த பாடல் நம்மளை இனிமை செய்துன்னு சொல்ல வேண்டும். பாடலுக்கு இசை இளையராஜன் தெரிஞ்சிருக்கும், பாடல் வரிகளுக்கு கவிஞர் கங்கை அமரன் தான் எழுதியிருக்காரு. இவங்க காம்போல வந்து அந்த பாடல் தான் கேட்டோம். நிகழ்ச்சியிலிருந்து தான் நான் சிகப்பு மனிதன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

இரவு நேரத்திற்குனே இந்த பாடல் இசையமைக்கப்பட்டதா, இல்ல இந்த பாடலினுடைய காட்சி அமைப்புகளா, இல்ல இசையா, எப்படி கேட்டாலும் இந்த பாடல் நம்ம நெஞ்சை விட்டு நீங்காத ஒரு பாடல் தான். அந்த பாடல் துவக்கத்திலே அந்த எஸ் ஜானகம்மாவுடைய அந்த ஹம்மிங் பாடல் நம்ம முழுமையா கேட்கணும், இன்னும் ஒரு முறை கேட்கலாம் அப்படின்னு சொல்றவர்களுக்கு அந்த பாடல் இருக்கும். பாடல் வரிகள் கவிஞர் மு மேத்தா அவர்கள் இருந்த இளையராஜாவுடைய இசைதான், சொல்லவே தேவையில்லை. தேன்மலை நீ ஹோய் மார்பிலே தூவவோ, தேவதை நீ ஹோய் நான் தினம் தேடவோ, இல்ல அந்த ஹோ ஹோ அந்த சின்ன சின்ன வார்த்தைகள்ல அந்த ராகத்துல சேர்த்து இனிமையா பாடும்போது இன்னும் அழகா கேட்கறதுக்கு இருக்கு. அதில் கையருகில் பூமாலை கால்களின் கோபுரம், மைவிளியில் நீதானே வாழ்கிறாய் ஓர்புறம், என் காதல் வானிலே பெண்மேக ஊர்வலம், காணுவேன் தேவியை கண்களின் விழாவில் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏற்ற இறக்கங்களுக்கு அந்த ஏற்றமும் அந்த இறக்கமும் அந்த பாடல் வரியில மிக அழகா அந்த வரியை கொண்டு வச்சிருப்பாரு. பெண்மானை சங்கீதம் பாடவா உல்லாசமாயிரம், முன்பார்வை தேன் தரும் முன் தேனே வந்தேனே அப்படின்னு சொல்லி பாடல் முழுமையா அப்படி கேட்டுக்கிட்டே நடந்துகிட்டே அந்த பாடலை கேட்கிற மாதிரி இருக்கும். அதுல ராத்திரி யாத்திரை ஏன் ஹோய் ராத்திரி நேரமே, போர்க்களம் தான் பூக்களின் தேகமே, தேகமலை நானாகும் தேவியை மூடுவேன், ஈரவையில் நீயாக மேனியை மூடுவேன் சொல்லி, கண்ணோரம் காவியம் கை சேரும் போதிலே வானமும் தேடியே வாசலில் வராதோ அப்படின்னு சொல்லி அந்த அன்பு என்னைக்குமே நிலைத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகளை தந்த பணம் சொல்லியிருப்பாங்க. பாடலை கேட்டு ரசிச்சோம். நேரம் இரவு 11:15. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியிலே காக்கி சட்டை படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல்

பாடல் துவங்கும் போது அந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தேவனுடைய சக்கரம் அப்படி சுழல்வது போல அப்படியே அந்த காட்சி இருந்து அப்படியே அவங்களுடைய அந்த கற்பனைகளில் கொஞ்சி விளையாடுகின்ற காட்சிகள் அந்த பாடல் இருக்கும். பாடல் வரிகள் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதுகிற அந்த சந்தத்துக்குள் எழுதுகிற அவர் அந்த காலகட்டத்தில் பாடல்களை மிகவும் அழகாக அந்த கவிதைகளை வைப்பார். அதில் அழகான பாடல் வரிகள் தான் வச்சிருப்பாரு. அந்த முதல் வரி பாடலே பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள ஒட்டிக்கொள்ளும் ஒட்டி கொண்டு கட்டி கொள்ள உள்ளம் தொள்ளும் அப்படின்னு சொல்லி அதே அந்த சந்தத்தில் அழகாக அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். அதில் கற்பனை கொஞ்சிடும் காவடி சந்தங்களை அடடா இந்த காவிய குயிலை பார்த்து எழுதியதோ தலைவா அப்படின்னு சொல்லி அந்த காவடி சிந்தினுடைய சந்தங்கள் மிக அழகாக இருக்கும். அந்த சந்தங்கள் உன்னை பார்த்து எழுதியதா அப்படின்னு கவிஞர் வியக்கிறார். அதை கதாநாயகனும் கதாநாயகம் பாடும்போது அது ரொம்ப அழகாக அந்த பாடலுக்கு அழகாக அமைஞ்சு அந்த மெட்டுக்குள்ள அந்த பாடல் அமைந்திருந்தது அழகான இசையராஜன் இசை சொல்ல வேண்டாம். புன்னகை சிந்திடும் பூந்தமிழ் ஓவியமே கிளியே உன்னன் பூவுடல் பார்த்தபின் சிற்பம் வடித்தனரோ கிளியே அப்படின்னு அடுத்து அவருக்கு பதில் சொல்லும் விதமா அந்த பாடல் வரி அமைந்திருக்கு. கேட்கறதுக்கு இனிமையான அந்த பாடலை கேட்டு ரசிச்சோம்.

ஒரு இனிமையான பாடலை கேட்டோம். இந்த இரவு நேரத்தில் பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுதான், கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுதான் அந்த பாடல் கேட்டோம். அதுல அழகான வரிகள் பாத்தீங்கன்னா சின்ன, அது ஒரு ஒன்று இரண்டு வரிகள் மாதிரி தான் இருக்கும், ஆனா அது அவங்க பாடின விதம் தான் அந்த பாடலை கேட்கும்போது ரொம்ப இன்னும் இனிமையா இருந்தது. காதல் பேசும் தாளம் பூவே, ஓவியம் ஆனதே கைகள் மீது, இப்படி ஒரு வரி. அதற்கடுத்து கைகள் வர்ணம் தீட்டும் நேரம், ஓவியம் தேவி போல் ஆடிடும் கோலம், நீதானே தாளாட்டும் நிலவே, பாடிடும் பூங்குயில் மார்பில் எழுதி, காதலை வாழ்கவே ஆயிரம் காலம். நீதானே தாளாட்டும் நிலவேங்கிறது ஒரு சின்ன வரி தான். அதை வந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ரொம்ப அழகா இனிமையா பாடுவான். அது எஸ் ஜானகி அவர்களும் அடுத்த பல்லவியில் நான் தானே தாளாட்டும் நிலவே அப்படின்னு அதை ரொம்ப ராகமா இழுத்து பாடிப்பாங்க. கேட்கறதுக்கு எவ்வளவு இனிமையா இருந்தது. இளையராஜாவினுடைய இசை சொல்லவே வேண்டாம், பாடலை கேட்டவொடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பாடல் வரிகள் நான் காமராசன் எழுதியிருக்காங்க. இந்த இனிமையான பாடலை இந்த இரு வேளையில கேட்டு ரசிச்சோம். மனசுமயங்கும் நிகழ்ச்சியை நீ கேட்க விருப்ப பாடல், சின்ன வீடு படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பாடலுடைய சந்தம் கேட்கும்போது எவ்வளவு ஒரு வேகமான சந்தம், தத்த தருத தத்த தருத. இதுல வந்து பாடல் வரிகளுக்குள்ள அழகா சிட்டுக்குருவி வெட்கப்படுது, பெட்டை குருவி கற்றுத்தருது. அந்த பாடல் முழுதுமே அந்த பாடல் வரிகளை இல்லாமல் நம்ம சரணமாக போட்டு பார்க்கும்போது ரொம்ப ஒரு கடினமான ஒரு மெட்டுன்னு தான் சொல்லணும். அந்த மெட்டில் அழகான ஒரு துள்ளலான ஒரு இசை பாடல், அது மென்மையாகவும் இருந்தது, மெலடியாகவும் இருந்தது. கேட்டு ரசிக்கிறதுக்கு இனிமையான பாடல் அந்த கேட்டோம். கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகள், இளையராஜாவினுடைய இசை. நேரம் இரவு 11:31, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியிலே எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில் உனக்காகவே வாழ்கிறேன் படப்பாடல்.

ஒரு பாடலை ஒரு பாதி வந்து சோகம், அடுத்த பாதியில் ஒரு மகிழ்ச்சி, இரண்டும் இணைந்து அந்த பாடல். முதலில் சோகத்தில் அந்த பாடலை எஸ் ஜானகம்மா ஸ்டார்ட் பண்ணி கண்ணா உனை தேடுகிறேன் அப்படின்னு பாடல் பாடுவாங்க. அந்த பாடல்ல சில கேள்விகள் கேட்கப்படுகிறது, அந்த கேள்விக்கான பதிலா அடுத்த எஸ் பி பாலசன் அந்த டூயட் ரெண்டு ஜாயின் பண்ணி இரண்டும் அந்த சோகம் வந்து சந்தோஷமா மாறுகின்ற ஒரு தருணமா அந்த பாடல் இருந்தது. ஏன் இந்த காதல் இன்னும் எண்ணம் தடை போடுமா, என் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் பிடிவாதுமா, என்ன நான் சொல்வது.

இன்று வந்த சோதனை, மௌனமே கொள்வதால் தாங்கவில்லை வேதனை. உன்னை தேடி வந்தேன், உண்மை சொல்ல வேண்டும், இந்த சோகம் கொள்ள என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க அந்த முதல் பல்லவில. இரண்டாவது பல்லவில அவர் பாடும்போது அதுலயும் இசையில ஒரு சேஞ்ச், ஒரு டேன் ஓவர் பண்ணி அந்த இடத்துல அவங்க எஸ்பி பாஸ் பாலவசப்படியும் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த இசையில பாடலே ஒரு சேஞ்ச் ஆகுது. பாடலும் சந்தோஷமான ஒரு நிலைக்கு அந்த பாடல்கள் நம்மளை கொண்டு போகுது. அதுலயே அவர் பாடுற சோகத்தின் பாஷை என்ன சொன்னால் அது தீருமா, கங்கை நீர் காயக்கூடும் கண்ணீர் அது காயுமா, சோதனை நேரலாம் பாசம் என்ன போகுமா, மேகங்கள் போய்விடும் வானம் என்ன போகுமா, ஈரமுள்ள கண்ணில் தூக்கம் இல்லை பெண்ணை, சோகம் தோகை வந்த பின்னே சோகம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அந்த பதிலை சொல்லி முடிக்கிறார். அதனால ஈரம் உள்ள கண்ணில் வந்து என்றைக்குமே உறக்கம் இல்லைங்கிற ஒரு தத்துவத்தையும் இந்த பாடல் மூலம் காதலுக்குள் ஒரு தத்துவத்தையும் வச்சிருக்காரு கவிஞர். வைரமுத்தவர்களுடைய பாடல் வரிகள் தான் இளையராஜாவின் இசை. பாடலை கேட்ட உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, நான் சொல்லவே தேவையில்லை. பாடலை கேட்டுட்டு இணைஞ்சிருந்தீங்க விவத் பாரதி. தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் இனி மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக எஸ் பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பாடல் முடியும் போது அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள்ல ரொம்ப நம்ம சோகப்பட வைக்கின்ற ஒரு காட்சிக்கான பாடல் அந்த பாடல் இருந்தது. பாடல் வரிகள்ல அந்த கதை மாதிரி அந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பாரு கவிஞர் வாலி அவர்கள். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இரண்டு பேரும் இணைந்து அமைச்சிருந்த அந்த பாடல் ஒரு பயங்கரமான ஒரு மெலடி சாங் தான். காண வேண்டும் சீக்கிரம் என் காதல் ஓவியம், வாராமலே என் ஆவதோ என் ஆசை காவியம். இந்த மெட்டுக்கு வந்திருக்குள்ள இந்த ஒரு வசன நடையான ஒரு கவிதை வரிகளை பாடல் வச்சிருக்க பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி அதுக்கு பதில் சொல்லும் விதம், வாழும் காலம் ஆயிரம் நம் சொந்தம் அல்லவா, கண்ணாளனே நல் வாழ்த்துக்கள் என் பாட்டில் சொல்லவா அல்லவா சொல்லவா அப்படிங்கிற மாதிரி எழுதுவார் கவிஞர் வாலி அவர்கள். அவருடைய பாடல் வரிகளே ஒரு தனித்துவமானதுதான். கனிவாய் மலரே உயிர் வாடும் போது ஊடல் என்ன பாவம் அல்லவா அப்படின்னு பாட, தேடி தேடி பார்க்கிறேன் என் கால்கள் ஓய்ந்ததை, காணாமலே இவ்வேளையில் என் ஆவல் தீருமோ, காற்றிலாடும் தீபமோ என் காதல் உள்ளமே, நீ காணலாம் இந்நாளிலே என் மேனி வண்ணமும், பிரிந்தோம் இணைந்தோம் இனி நீயும் நானும் வாழ வேண்டும் வாசல் தேடிவா அப்படின்னு அந்த மெட்டுக்குள்ள அந்த பாடல் வரிகள் கேட்பதற்கு மிகவும் இனிமையா இந்த நேரத்தில் இருந்தது.

உறங்கச் செல்லும் முன் நமது மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்கள் பார்த்துட்டு வந்துடலாம். பர்வத வர்த்தினி அவங்க நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாடலை ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு முதல் பாடலிருந்து பெண்மானி சங்கீதம் பாடிய பாடல் வரைக்கும் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்திலிருந்து அவங்களும் பாடல்கள் வாழ்த்து சிறப்பு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து இரவில் பூத்த புதுமலர் மனசு மயங்கும் ராக் மழை விழித்திருந்து கேட்கும் இசை வசந்தகால பாடல்கள் வரிசை பூபால கீதங்கள் ஓசை மனதில் பூந்தென்றல் வீசும் வாடை பண்பலையில் மிதந்து வரும் குயிலோசை அப்படின்னு அவருக்கு கவிதை வரிகளை எழுதி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடியிலிருந்து வீரா செந்தில் முருகன் பாடல்கள் கேட்க ஆவலாக உள்ளேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பகல் நிலவு படத்திலிருந்து வந்த பாடலையும் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தனிராஜ் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்கும் வகையில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன் பாடல்களை குறிப்பிட்டு பாடல்களை வரிசையாக எழுதி சொல்லி இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மற்றும் போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. திருச்சி குமரநகர்லேருந்து லட்சுமி அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஹேமலதா போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சிருக்காங்க. பூலுவபாளையம் ஆனந்தமுருகன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராஜன் சுப்பிரமணியன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையிலிருந்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நேரம் இரவு 11:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இனி கடலோர கவிதைகள் படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பாடல கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளும் அந்த கடற்கரை ஓரத்தில் ஓடி நடந்தது மாதிரி பட்ட காட்சிகள்லாம் மனசில் வந்திருக்கும். அந்த பாடலில் லிப் மூமெண்டே இல்லாமல் காட்சிகள் மட்டும் போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த பாடல் வரிகள் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த காட்சிகளோட அந்த காதலும் வளர்ந்து வர மாதிரி அந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பார் கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான். அதில் ஒவ்வொரு வரிகளுமே கேட்பதற்கு மனசு தடுமாறும், அது நினைச்சா நிறமாறும், மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தடப்படும். ஒரு தயக்கத்தினால எவ்வளவு விஷயங்களை சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சிருக்குது, ஒரு கனமான விஷயம்தாங்கிறத சொல்லியிருப்பாரு. நித்தம் நித்தம் ஓனப்பு நெஞ்சுக்குழி காயும், மாடு ரெண்டு பாது ரெண்டு வங்கி எங்கே சேரும், மனசு ரெண்டு விதமாக பயணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது சொல்லவும் முடியல மெல்லவும் முடியாமல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினைப்பை அந்த பாடலில் வச்சிருப்பாரு. பொத்தி வச்சா அன்பு இல்லை, சொல்லி போட்டா வம்பு இல்லை, சொல்லத்தானே தெம்பு இல்லை, இந்த துன்பம் யாரால அப்படின்னு அந்த காலகட்டத்தில் மனசுக்குள்ளெல்லாம் வச்சிருக்கக்கூடிய அந்த ஆசைகளை அந்த அன்பை வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிற அந்த பரிதவிப்பை அந்த பாடலில் சொல்லியிருப்பார். இசை அப்பா சொல்லவே வேண்டாம், ஒவ்வொரு இசை நேரத்துலையும் வந்து மாடுலேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒவ்வொரு பல்லவிக்கும்.

0: வர்ணத்துக்குள்ள இளையராஜா அவர்கள் இசை அப்படி அந்த கடற்கரையோட பொருந்தி போற மாதிரி அந்த இசை இருந்துட்டே இருக்கும். அந்த காட்சி அமைப்பே நம்ம பார்த்துருக்கலாம். அப்படியே தரையில் அப்படி ஏபிசிடின்னு எழுதி வச்சிருப்பாங்க, அந்த காட்சிகள் கூட மனசுல வந்திருக்கும். அது கடைசியில் அந்த பாடல் பேரில் என்ன சொல்ல வராங்க, அது முடியும் போது பறக்கும் திசை ஏது இந்த பறவை அறியாது, உறவோ தெரியாது அது உனக்கும் புரியாது, பாறையில பூமலைச்சி பார்த்த வகை யாரு, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசனூறு, காலம் வரும் வேளையில காத்திருப்பேன் பொன்மையில, தேதி வரும் உண்மையில செய்தி சொல்வேன் கண்ணால அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அந்த செய்தி நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பாரு. இரவு நேரத்தில் அந்த இனிமை சேர்க்கும் அந்த பாடலை கேட்டு ரசிச்சோம். நிலை மனசமயம் நிகழ்ச்சியில் ஒலித்த குரல்களை மீண்டும் அம்மன் கோவில் கிழக்காலை படத்துக்காக பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா பாடல்.
1: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.

0: இனிமையான பாடல்கள் கேட்டதுல இந்த ஒரு மணி நேரம் எப்படிதான் போச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி ஏன்னா பாடல்களை கேட்டோம். கடைசியான பாடல் கங்கை அம்மன் அவர்கள் வருகிறது, இளையராஜாவுடைய இசையில. காத்துல சூடம் போல கரையிற ஒன்னால கண்ணாடி வள என் நாட் என் முன்னாடி விள என் தேகம் மெலிஞ்சாச்சு, கல்யாணம் வரும் ஒன்னால பிறந்த அண்ணால நினைச்சாச்சு, சின்ன வயசு புள்ள கன்னி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாணம் கச்சேரி எப்போது என்று இந்த இரு மனங்கள் இணைந்ததான் காண அந்த பாடல் கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒரு சின்ன குட்டி பாடல், முதல் மரியாதை படத்திற்காக மலேசியா வாசுதேவன் குரலில்.
1: ஹே குருவி குருவி குருவி, ஹே குருவி செட்டு குருவி.

0: ஏ எவடி அடியே எவடி ஏ எவடி அது
1: நேர்கள் இதுவரை இணைந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசைப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை FM ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி FM 102.1, கோயம்புத்தூர் FM 103 மற்றும் மதுரை FM 103.3 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என தொடர் இசைப்பாடல்கள் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

ಇಲ್ಲಿಯಾ?

0: நல்லதா, காதல் புரிஞ்சு கல்யாணம் செய்யறது நல்லதா, இல்ல கல்யாணம் செஞ்சு விட்டு அப்புறம் காதல் பண்றது நல்லதா?
1: காதல் புரி

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட, நீ சக்க போடு போடு ராஜா. உன் காட்டுல மழை பெய்யுது, ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா சக்க போடு போடு.

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது, வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிரண்டில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆண்டா, இப்படி பழமொழிய பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ வாராதோ உன் செம்மாங்க நீ கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும் டேய் என்ன நீ ரேக்காதே நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனால் என்ன என்னையாடா எட்டி போக சொல்றேன்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, நேரம் காலை 4 மணி, விவித் பாரதி தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டி ஆர் மகாலிங்கம் ஆகியோர் பாடியுள்ள பாடல். அகத்தியர் படத்திற்காக ஈரா பழனிசாமி அவர்கள் எழுதி குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைத்த பாடல்.

இனி மகாலட்சுமி படத்திற்காக பி சுசீலா பாடியுள்ள பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனுடைய பாடல் வரிகள்.

0: திரை இசையில் வெளியான பக்தி பாடல்கள் கேட்டு நிகழ்ச்சி நேரம் காலை 4:10. நீங்கள் கேட்கலாம்.
1: வெட்டிக்காவல கே என் சசிகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ஆலப்புழை எஸ் விஜயகுமார் அவர்கள் தபல். முதலில் துடுக்கூகல தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனை, கௌளை ராகம் ஆதிதாளம்.

அன்பும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை வெட்டிக்காவல கே என் சசிகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். ஆலப்புழை எஸ் விஜயகுமார் அவர்கள் தபல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்கப் போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் முதலில் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடியுள்ள சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் கேட்கலாம்.